ஜொஹூர் பொந்தியானில் கழிவகற்றும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து மலேசியாவுக்கான சிங்கப்பூரின் கட்டுமானம் உட்பட அதனை தகர்க்கும் சிஎன்டி கழிவு ஏற்றுமதி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அதனை சிங்கப்பூரின் வளங்கள் நிலைத்தன்மைக்கான செயற்குழு மற்றும் தேசிய சுற்றுச்சூழல் நிறுவனம் என்இஏ உறுதிப்படுத்தியதாக ஜொஹூர் திடக்கழிவு நிர்வாக பொது தூய்மை கழகத்தின் இயக்குநர் ஜைனால் ஃபித்ரி அஹமத் தெரிவித்தார். ஈரான் போரினால் அமெரிக்க ராணுவம் பெரும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ள நிலையில் தனது நெருங்கிய நட்பு நாடான தென்கொரியாவுடனான ராணுவ பயிற்சிகளை குறைக்கும் அதிபர் டொனால்டு டிரம்பின் முடிவு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. திங்கட்கிழமை அந்நாட்டுடனான பயிற்சி தொடங்குவதற்கு சில மணி நேரத்திற்கு முன் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்நிலையில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னுடன் தமது உறவு மேம்பட்டு வருவதை டிரம்ப் சுட்டிக்காட்டினார். வெனிசுவேலாவை தாக்கிய இரட்டை நிலநடுக்கத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 6438 அதிகரித்துள்ளதாக அதிகார தரப்பு அண்மைய தகவலை வெளியிட்டுள்ளது. பேரிடர் ஏற்பட்டு 2 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டுள்ளவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. விளையாட்டு உலக ஹாக்கி கிண்ண போட்டி. பெல்ஜியம் வெஃப்ரே அரங்கில் நடைபெற்ற பி குழு நிலை ஆட்டத்தில் பிரான்சுடன் சமம் கண்ட தேசிய அணி முதல் 3 புள்ளிகளை பெற்றுள்ளது. முன்னதாக நடப்பு வெற்றியாளரான ஜெர்மனுடன் அடைந்த தோல்வி தேசிய அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பினை கடுமையாக்கியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வணக்கம். மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு 8:25 பிறகு மலேசியாவுடைய தலைமை தாதியாக இருக்கக்கூடிய மேட்ரன் கௌரி நாராயணன் இவங்களுடைய சந்திப்பு காத்துட்டு இருக்கு. இந்த பதவிக்கு வந்த பிறகு அவங்க கொடுக்கக்கூடிய முதல் வானொலி சந்திப்பா இருக்க போது அவங்க கிட்ட நம்ம பேச போறோம். அவங்களுக்கு ஒரு ஒரு வாழ்த்து ஒரு பாராட்டு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் இருக்க போகுது. இதுக்கிடையில தாதி வந்திருக்காங்க. நான் பூவனாட்ட கேட்டுட்டு இருந்தேன், பூவனா நீங்க தாதி ஆகுவீங்களா அப்படின்ட்டு. ஆகவே மாட்டேன், எனக்கு அந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்க கூட யோசிச்சுட்டு இருக்கலாம், ஏன் பூவனா நீங்க தாதி ஆக மாட்டீங்க?
1: எனக்கான பதில் நிறைய பேருக்கு வெளியே இருக்கும். ஒண்ணு, அந்த சூழல், மருந்து, அந்த ரத்தம், அதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு உதவி செய்யறோம், அட்டாச் ஆயிரும். ஒரு சில காலங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, ஒருவேளை அந்த தாதியர்களுக்கான பயிற்சி எல்லாம் பெற்ற பிறகு நம்ம கொஞ்சம் கல்லாக வாய் கல் அப்படின்றத விட சில
0: ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம்,
1: ஒருவேளை அந்த சூழல்ல இருந்தா இருக்கோன்னு தெரியல, ஆனாலும் முடியாது,
0: தாதி ஆக முடியாது. இந்த மாதிரி வெளியில சில பேர் இருப்பாங்க, எனக்கு வந்து இந்த மருத்துவமனை சூழல் வந்து என்ன அந்த வேலைக்கு கொண்டுட்டு போகாதுன்னு கூட நினைக்கலாம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க
1: சரி என்ன கேட்டீங்களா? ஆண் தாதியா நீங்க?
0: ரத்தம் இங்க லேசா வந்தாலே 10 அடி தள்ளி நிப்ப, என்னால முடியாது. எனக்கு அந்த மருத்துவத்துறை சார்ந்தே
1: கேட்டு பாக்குறேன், தெய்வீகனுக்கு ஏதாவது ஆண் தாதியா வாய்ப்பு
0: இல்ல? எனக்கு வேண்டவே வேண்டாம். இந்த பள்ளிக்கூடம் படிக்கும் போது
1: இருக்காங்க தேவிகன், வாய்ப்பு
0: நீங்க பள்ளிக்கூடம் படிக்கும் போது எழுதணும் தெரியுமா, எதிர்கால ஆசை. நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 தடவை என்ன மருத்துவர்னு எழுதிருப்பேன், கூட்டாளிகளா
1: எழுதிருப்பேன்.
0: அதுக்கப்புறம் நான் எழுதிருந்தே எனக்கு தெரியும் அது என்னால முடியாது அப்படின்னு. ஒரு காலத்துல எனக்கு இந்த ஃபாரன்சிக் ஆபீசர் ஆகணும்ன்ற ஆசை. இருங்க, ஒரு சூழல்ல அந்த அந்த நிலை எப்படி இருக்கும்னு பாத்துட்டேன். அதுக்கப்புறம் அம்மா சாமி ஆளை விடுங்க, இந்த வேலைக்கு நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு அந்த கனவையை அங்கேயே கலைச்சிட்டேன். அந்த மாதிரி நீங்க ஒரு தாதி ஆகணும்ன்ற வாய்ப்பு கிடைச்சா ஆவீங்களா இல்லையா, இல்ல பூவனா மாதிரி இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லுவீங்களா?
1: உண்மையை அழைத்து மனசை தொட்டு சொல்லுங்க. ஆணாக இருந்தாலும் நாங்க வரவேற்கிறோம், பெண்ணாக இருந்தாலும் வரவேற்கிறோம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, இங்க அந்த தாதியோட தலைமை இயக்குனர் இங்கதான் இருக்காங்க, ஒரு வாய்ப்பு குடுக்கறாங்க, ஏத்துக்குவீங்களா ஏத்துக்க மாட்டீங்க?
0: 3 2 2 8 2 5 7 3 3
1: அல்லது 4 7 6 8

0: வணக்கம் படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் பிரியா ஜவிரலி பாடி இருந்தாங்க.
1: இன்றைக்கு வந்து இந்த தாதியர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய தலைமை இயக்குனர் இருக்கிறாங்களா,
0: ஆமா தலைமை
1: தாதியர் அவங்க வந்திருக்காங்க. அதனால இன்றைக்கு எல்லாம் கேட்டிருந்தோம், உங்களுக்கு தாதியராக வாய்ப்பு கிடைக்குது குடுக்குறாங்க, எடுத்துக்குவீங்களா இல்லையான்னு கேட்டிருந்தோம்.
0: உமா வந்திருக்காங்க,
2: அது ஒரு பெரிய கதை தெய்வீக. நம்ம வீட்டுல மூணு பேரு தாதியரு.
0: சரி,
2: என்னைய அனுப்புனாங்க, ஆனா நான் உடையாந்துட்டேன், என்னால முடியல. எனக்கு அந்த பயம், அந்த எலும்பு, இந்த படிக்கும் போதே அந்த எலும்பு கூட எல்லாம் வச்சு படிக்கணும்.
0: எங்க நம்ம கூடயே நடந்து வந்துருவோம்.
2: ஆமா, அப்புறம் நான் ஒரு ரெண்டு மாசம் தான் அதை ட்ரை பண்ணேன். நான் சொல்லிட்டேன் வீட்டுல, தயவு செய்து என்னை போஸ்ட் பண்ணி அனுப்பாதீங்க, நான் கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன்.
0: யாரு அந்த மூணு பேரு?
2: தங்கச்சி, இங்க மூணு பேருமே. நான் வந்து மூத்தவங்க, எனக்கு ரெண்டாவது மூணாவது தங்கச்சி, கடைசி தங்கச்சி. அவங்க மூணு பேருமே வந்து சீனியர் ஸ்டாஃப்னர்ஸ் இருக்காங்க. ஸ்காலர்ஷிப் கிடைச்சி அதுல படிச்சு இப்ப எல்லாம் வேலை செய்யறாங்க.
0: அக்காவுக்கு தான் அது முடியல.
2: என்னால முடியாது, வீட்டுல கூட ஊசி போடுறா கூட அவங்க எல்லாம் ஊசி போட முடியாதுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா பயம், அவங்க எல்லாம் தாராளமா போடுவாங்க. அம்மா அப்பாக்கு எது ஒண்ணுனாலும் அவங்க வந்து
1: பயிற்சிங்க, பயிற்சி பெற்றிருக்காங்க அவங்க. ஒருவேளை நீங்களும் பயிற்சி பெற்றிருந்தா முடியுமோ? இப்ப நானும் அதான் யோசிக்கிறேன், அந்த பயிற்சி இருந்திருந்தா நம்மனாலையும் முடியுமோ?
2: இல்ல போனா அந்த மனசு சிக்கன் ஹார்ட் போனா அதனால.
0: உங்களுக்கு இதுதான் எழுதப்பட்டிருக்கு, நீங்க இதை நல்லா செய்யுங்க. நன்றி
2: நன்றி நன்றி.
0: ஒரு நாள் தாதி ஆக்க போறோம், முடியுமா?
2: வேணா வேணா தேவிக்கு,
0: வேணவே வேணாம் ஓடிட்டாங்க. உமா,
1: ஆமா, நீங்க எப்படிங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பை குடுக்கறோம், எடுத்துக்குவீங்களா மாட்டீங்களா?
0: ஒரு நாள் தாதி ஆகுவீங்களா? சகலகலா டாக்டர் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 07 21 19.
3: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.
4: உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: வணக்கம். மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு நம்ம கேட்டிருந்தோம் ஒரு கேள்வி, தாதி ஆகிற வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நீங்க தேர்ந்தெடுப்பீங்களா இல்லையான்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்.
1: எத்தனை எல்லாமே பெண்கள் தான் ஆச்சிட்டு இருக்காங்க.
0: இன்னைக்கு ஆண்கள்
1: என்ன ஆச்சு
0: இல்ல, இந்த தலைப்பு பொதுவாகவே தாதி துறைனா அது பெண்கள் அப்படின்னு அதான் நம்ம மேட்ருன்ட்டு அப்புறம் கேட்போம். ஏன் ஆண்கள் வரமாட்டாங்களா இல்ல வராங்களா அப்படின்றதெல்லாம் கேட்போம்.
1: சரி, இப்போ நேர் காத்துட்டு இருக்காங்க.
0: சுமதி வந்திருக்காங்க இப்போல இருந்து.
2: நான் ஒரு தாரியர், அப்புறம் ஐசியு தாரியர், அப்புறம் வந்து வேலையை விட்டுட்டு போயாச்சு.
0: ஏன் விட்டீங்க?
2: என்னோட மகனுக்காக தான் நான் வந்து வேலையை விட்டேன், என் பிள்ளைங்களுக்காக. அவர் வந்து குறை மாசத்துல பிறந்தவர், யாரும் ஒட்டல. அதனால நானா நீ நானும் பார்க்கும் போது கணவரும் நானும் நான் தான் வேலையை விட்டேன்.
0: சரி,
2: இப்ப வந்து நான் வந்து PhD ஒன்னு ஆட்டிசம் செஞ்சிட்டு இருக்கேன். அதான் எனக்கு எண்ணம் இருக்கு, நாள பின்னால வந்து தாரியர்களுக்கு வந்து இந்த ஆட்டிசம் பிள்ளைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு மாடியூல் அவங்களுக்கு வந்து நான் ஒரு ட்ரைனிங்கா பண்ணணும். மறுபடியும் அந்த நர்சிங் லைனுக்கு கை கால் எடுத்து வைக்கணும்னு
0: மனசு விடலையோ.
2: இன்னமும் என் லைசன்ஸ் நான் ரிட்டைன் பண்ணி தான் வச்சிருக்கேன். எனி டைம் நான் திரும்பி போகலாம்.
1: சரி, இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: இப்போ நான் வந்து ஒரு எர்லி இன்டர்வென்ஷன் கோஆர்டினேட்டரா இருக்கேன்.
0: ஆனா தாதியா இருந்த காலம் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காலமோ?
2: இன்னமும் மனசார அதை என்னால விட்டு கொடுக்க முடியல.
1: அப்ப ரொம்ப நேசிக்கிறீங்க அந்த துறைய?
2: கண்டிப்பா, நான் அசுந்தால படிச்ச பொண்ணு. அதனால அங்க அசுந்தால வந்து நர்சிங்ன்றது ரொம்ப ஒரு உயர்ந்த ரகத்துல பாக்க வேண்டிய ஒரு ஒரு பொடியாக இருந்தது. அப்போ
1: சரி, ரொம்ப ரொம்ப நன்றி, பரவாயில்ல. PhD முடிச்சிட்டு போங்க, திரும்புவோம்.
0: பிள்ளைக்காக தாதியர் தொழில விட்டுட்டேன், ஆனா மனசு வரல, எப்படியாவது திரும்பி போயிட வேண்டாங்க.
1: ஆமா, ஆக இவ்வளவு நேரம் நம்ம நேர்களை சந்திச்சோம், இப்ப நம்ம சந்திக்க வேண்டியவங்களை இன்னும் கொஞ்ச நேரத்தில் சந்திக்க போறோம்.
0: மேட்ரன் கௌரி வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசலாம்.

0: ஆசிரியர் முனைவர் மு. ராசேந்திரன்.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு காலை பொழுது ஊர் பூங்காவில் ஒரு முதியவர் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார். அவர் நகராட்சி ஊழியரும் அல்ல, அந்த பூங்கா அவருடையதும் அல்ல. இருந்தாலும் ஒவ்வொரு செடியையும் தன் குழந்தைகளைப் போல பார்த்து கொள்வது அவருடைய வழக்கம். ஒரு நாள் அங்கே நடைப்பயிற்சிக்கு வந்த ஒரு இளைஞன், தாத்தா இந்த செடியெல்லாம் உங்களுடையதா என்றான். முதியவர் லேசாக சிரித்து இல்லை என்றார். அப்புறம் ஏன் என்று அவன் தொடங்குவதுக்கு முன்னால அவர் தண்ணியை ஊத்திக்கிட்டே சொன்னாரு, வாடி போயிடக்கூடாது இல்ல தம்பி. இளைஞன் அமைதியானான். அன்று இரவு பலத்த புயல், மறுநாள் காலையில பூங்கா முழுவதும் செதறி போச்சு. பல செடிகள் வேரோடு சாய்ந்திருந்தன. அதே இளைஞன் பதற்றமாக ஓடி வந்தான். முதியவர் ஏற்கனவே அங்கே இருந்தார். சாய்ந்த செடிகளை மெதுவாக நிமிர்த்தி மண்ணை அணைத்து கொண்டிருந்தார். இளைஞன் வருத்தத்தோடு கேட்டான், தாத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, இன்னைக்கெல்லாம் செடியும் வீணா போயிடுச்சுல்ல. முதியவர் ஒரு கணம் அந்த உடைந்த செடியை பார்த்தார். பிறகு அருகில் இருந்த ஒரு சிறிய கன்றை எடுத்து நட்டார். பிறகு கையில் இருந்த மண்ணை மெதுவாக தட்டியபடி சிரித்தார். செடி வீணா போச்சு உண்மைதான் தம்பி, ஆனா நான் இன்னும் இருக்கேன்ல. இளைஞன் அமைதியாக நின்றான். சிறிது நேரம் கழித்து மீண்டும் கேட்டான், இதுவும் வளரலன்னா? முதியவர் வானத்தை ஒரு கணம் பார்த்தார், பிறகு புன்னகைத்தார். அப்புறம் என்ன, இன்னொன்னு எடுத்து நடவேண்டுதான். ஒரு நிமிடம் அமைதி. தம்பி, வருத்தம் வந்ததுக்காக வசந்தம் வராம போயிடும்னு நினைக்க கூடாது தம்பி என்றார். இளைஞனுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாடம் போல் தோன்றியது.

0: வணக்கம். என்ன கேட்டு இருக்கீங்க? இன்றைக்கு நம்ம காலையில கேட்டது ஒரு கேள்வி. ஒருவேளை உங்களுக்கு ஒரு தாதி ஆகிற வாய்ப்பு கிடைத்தால் நீங்க தாதி ஆகுவீங்களா இல்ல ஆக மாட்டீங்களா, உங்களுடைய தேர்வாக அது இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தோம். இன்றைக்கு அதை பற்றி நேயர்கள் சொன்னதுல ஒருத்தவங்க முடியவே முடியாது, 2 மாசத்துல பயிற்சியிலிருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, வந்துட்டாலும் அது எப்போதும் என் மனசுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இத்தனை வருடங்களாக தாதியாக இருந்து மலேசியாவின் தலைமை தாதியாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மேட்ரன் கௌரி தான் நம்ம கூட இருக்காங்க. கௌரி நாராயணன் அவங்க கிட்டதான் நம்ம வந்து பேச போறோம் இன்றைக்கு. வணக்கம்.
1: வணக்கம் தேவிகன், வணக்கம் பவனா,
2: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
2: முதல்ல மின்னல் எஃப்எம்முடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு நாங்க சொல்லிக்கிறோம். ரொம்ப பெருமையா இருக்கும் உங்களை பாக்குறதுக்கு. அதே நேரத்துல இன்றைக்கு இந்த நேர்காணலுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களெல்லாம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பொதுவா.
0: மேட்ரன், நீங்க வந்ததுல இருந்து பாக்க ரொம்ப அமைதியா, நீங்க பேசுற அந்த அந்த அந்த சுபாவம் கூட ரொம்ப அது மெல்லிய டோன்
2: அப்படின்னு.
0: எப்படி இப்படிதான் இருப்பீங்களா இல்ல இயல்பாகவே இப்படிதான்?
1: ஒரு சைட் இன்னொரு சைட் இருக்கு.
0: அது எப்ப வெளி வரும்? சிங்கம் உள்ளுக்கிறது,
1: சிங்கம் வந்து வர வேண்டிய நேரத்துல வெளியே.
0: ரொம்ப மகிழ்ச்சி உங்களை மின்னலுக்கு வரவேற்கிறதுல. உங்களுடைய வாழ்க்கை சின்ன வயசு வாழ்க்கையில இருந்து முதல்ல ஆரம்பிக்கலாம். இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னா திரும்பி பார்க்கும் போது எங்க நீங்க தொடங்கினீங்க, எங்க பிறந்தவங்க நீங்க, அந்த அந்த கதையோட முதல்ல வரலாம் சொல்லுங்க.
1: நான் பிறந்தது வந்து ஒரு சின்ன டவுன், ரெங்காம் ஜோஹோ. ஜோஹோல நான் படிச்சு வளர்ந்ததெல்லாம் அங்கதான். சோ எங்க ஃபேமிலியும் ஒரு சின்ன ஃபேமிலி தான். எங்க அப்பா வந்துட்டு ஒரு தமிழ் பள்ளி ஹெட்மாஸ்டர், தலைமை ஆசிரியர். ஸோ எனக்கு 3 சிப்லிங்ஸ் இருக்காங்க. ஸோ படிச்சு வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். ஸோ என் வாழ்க்கையில நான் நர்சிங்ல வந்து சேருவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்க்கவே இல்லை ஆக்சுவலி. ஸோ அப்பெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்னா அதுதான் நம்மளோட மொதல் சாய்ஸா இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பாவும் ஒரு கவர்மெண்ட் சர்வன்னால நிச்சயம் கவர்மெண்ட் சர்வனா தான் ஆகணும்னு சொல்லிட்டு சின்னதுலேருந்தே அதே ஒரு
0: ஒரு குறிக்கோள்
1: நம்மளுக்கு. ஸோ அப்படியே படித்து நான் அங்கேயே வெளியாகி அப்புறம் நர்சிங்க்கும் டீச்சிங்க்கும் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு நர்சிங் தான் மொதல் வந்துச்சு. ஸோ இதே எனக்கு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம். ஸோ இதில் தான் என்னோட ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் மறு பேச்சு எடுக்காமல் இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து சேர்ந்துட்டேன்.
0: சரி.
1: அதோட நான் மொதல் போஸ்டிங் வந்து HKL, அங்கே தான் என்னோட கணவரையும் நான் பார்த்தேன். அவர் வந்து ஒரு பேஷண்டை விசிட் பண்ண வந்திருந்தார். அப்படி நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி நான் இப்போ KL செட்டில் ஆகிட்டேன்.
0: அந்த கதையை கொஞ்சம் தொட்டு பேசுவோம். அவர் வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தா அது வேற கதை. ஒரு நோயாளியா வந்து கேள்விப்பட்டிருக்கோம் கூட வந்திருக்கிறாரு. நோயாளிய பார்க்க வந்து ஒரு பார்வையாளர் இல்லையா? எப்படி எப்படி அவர்கிட்ட பேசுனீங்க? எப்படி இல்ல அவர் வந்து பேசினாரா?
1: அவரு தான் வந்து பேசினாரு. இந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலி 1 வருஷத்துலயே அப்பா அம்மா எல்லாம் வந்து பாத்துட்டு கல்யாணம் பண்ணிட்டோம்.
0: சிகிச்சை அளிக்க வந்த நோயாளியுடைய குடும்பத்தினர்
2: குடும்பமாவே ஆயிட்டாங்க.
0: அந்த நோயாளி உங்களுக்கு சொந்தக்காரங்களா ஆயிட்டால? இல்ல,
1: நோயாளி வந்து சொந்தக்காரங்க தான். அவரை பாக்குறதுக்கு தான் எங்க கணவர் ஆக்சுவலி வந்தாரு. என்ன, நான் வேலை செஞ்ச வார்ட்ல உள்ள ஒரு மருத்துவர் வந்து எங்க ஹஸ்பண்டோட கிளாஸ்மேட்.
2: அவரை வந்து நிகழ்ச்சி முடிஞ்சு இன்டர்வியூ
0: பண்ணிட்டாங்க. அப்ப எங்கேயோ கோடு போடப்பட்டிருக்கு அதனால.
2: சரி, பரவாயில்ல. இந்த தாதியர் துறை உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கு இல்லையா?
0: கோலாலம்பூர் பொது மருத்துவமனையில் உங்களுடைய வேலை தொடங்கி எவ்வளவு காலம் அங்க நீங்க இருந்தீங்க? உங்களுடைய முதல் பணி அங்க?
1: அங்க ஒரு 15 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் அங்க மாறி போனேன். ஸோ கவர்மெண்ட்ல தான் நம்ம ஒரு வாட்டி ப்ரொமோஷன் கிடைச்சிச்சுன்னா நம்ம மாறி மாறி
2: போனோம்.
1: ஸோ அந்த மாதிரி மாறி மாறி நிறைய ஹாஸ்பிட்டல்ல நானும் வேலை செஞ்சிருக்கேன். ஸோ என்னோட கடைசி போஸ்டிங், இந்த போஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னே நான் HKL தான் இருந்தேன். கோவிட் டைம்ல வந்துட்டு நான் முழுசா HKL தான் சீஃப் மெட்ரனா இருந்தேன்.
0: எப்படி சமாளிச்சீங்க அந்த சூழல்?
1: ஸோ அந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு வேல்யூபிளான எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. ஸோ இது வந்து நம்மள வந்து எவ்வளோ நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து நம்ம ரெசிலியண்டாக இருந்து அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணோன்னு சொன்னோம்னா நிறைய கதை இருக்கு ஆக்சுவலி. அதுவும் HKL வந்துட்டு ஒரு ஹைப்ரிட் ஹாஸ்பிட்டலாக ரன் பண்ணிருச்சு. ஸோ கோவிட் பேஷண்டையும் பார்த்துக்கிட்டோம், நார்மல் பேஷண்டையும் பார்த்துக்கிட்டோம். மற்ற ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லை. லைக் சுங்கை புலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஸ்பெஷலி டெடிக்கேட்டட் ஃபார் கோவிட் தான். ஆனால் HKL வந்துட்டு நம்ம எல்லா நார்மல் பேஷண்ட், அப்நார்மல் பேஷண்ட், ஐ மீன் கோவிட் பேஷண்ட்ஸையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நிறைய சேலஞ்சஸ் ஆக்சுவலி, ஈவன் நர்சஸ் ஆல்சோ நிறைய பேர் ஸ்ட்ரெஸ், எக்ஸாஷன், இதனால நிறைய பேர் ரொம்ப மன அழுத்தத்தோடு இருந்தாங்க. பட் எனிஹாவ் அந்த ரெசிலியன் தான் நர்சிங்க்கு இருந்தவாசி இப்போ நம்ம அதை கடந்து வந்து இப்போ நம்ம வந்து எனி டிசாஸ்டர் வந்தாலும் நம்ம கற்றுக்கிட்டோம், அந்த பாடத்தை கற்றுக்கிட்டோம். ஸோ எப்படி இன்னும் ரெசிலியனாக இருக்கிறது வந்து, ஸோ நான் இந்த நர்சிங் ஃப்ரெட்டர்னிட்டியை இந்த ஹோல் கண்ட்ரி பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்டை நான் கங்க்ராச்சுலேட் தான் பண்ணணும். ஏன்னா என்ன கஷ்டமாக இருந்தாலும் அந்த அந்த முயற்சி, அந்த தன்னம்பிக்கை இருந்தான் வாசி தான் நம்ம இப்போ இங்கே இருக்கோம்.
2: கண்டிப்பாக இவங்களை பார்க்கணும் அப்படின்னு மெச்சன் கௌரி அவங்க வந்து டிக்டாக் லைவ் போய்கிட்டு இருக்காங்க மின்னல் எஃப்எம்ல, பார்க்கலாம்.
0: ஏற்கனவே இந்த மருத்துவர் ஒருத்தர் சந்திக்கும் போது அவர் சொன்னார், இத்தனை ஆண்டு நாங்கள் மருத்துவம் படித்து நிபுணத்துவம் ஆகி அதெல்லாம் படித்து கூட அந்த அனுபவம் எங்களுக்கு இப்படி கிடைக்கல, இந்த ஒரு கோவிட் 1.5 வருஷத்தில் எங்களுக்கு அப்படியே திருப்பி போட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருச்சு அப்படின்ட்டு அதுதான் நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. மேட்ரன் கௌரி வந்து மலேசியாவுடைய தலைமை பாட்டுக்கு பிறகு பேசலாம்.

0: மனிதி வெளியே வா. இன்றைக்கு மலேசிய தலைமை தாதி மேட்ரன் கௌரி நாராயணன் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. மேட்ரன், இந்த பொறுப்புக்கு நீங்க வந்திருக்கீங்க, தலைமை தாதியாக பொறுப்பேற்று இருக்கீங்கன்னா, மலேசியால இருக்கக்கூடிய அத்தனை தாதியர்களும் உங்களுடைய அந்த ஆலோசனைகள் உங்ககிட்டதான் இதெல்லாம் கேட்பாங்க. உங்களுடைய பொறுப்பு எவ்வளவு பெரியது, என்னென்னலாம் உங்களுக்கு கீழே வருது மேட்ரன்?
1: ஓகே, ஸோ மலேசியாலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பப்ளிக்லேயும் ப்ரைவேட்லேயும் 120,000 நர்சஸ் இருக்காங்க.
0: 120,000 பேர்
1: இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் லைசன்சிங் அஷ்யூர் பண்ணுறது வந்து நான் தான் எஸ் எ ரெஜிஸ்ட்ரார். ஸோ ரெகுலேட்டரி நார்மலி அவங்கள ரெகுலேட் பண்ணுறது வந்து நம்மள மலேசியன் நர்சிங் போர்ட் தான். ஸோ இதில் வந்துட்டு நிறையா விஷயம் அடங்கியிருக்கு. யூனோ அவங்க ப்ராக்டிஸ்லேயும் சரி, அவங்க ஏதாவது ப்ராக்டிஸ்லேருந்து டிவியேட் பண்ணாலும் சரி, அவங்கள ரெப்ரிமாண்ட் பண்ணுறதும் சரி, இல்லை அவங்க பேர் வந்து அந்த போர்ட்லேருந்து எடுக்கிறதும் சரி, எல்லாமே நம்மளோட ஜூரிடிக்ஷனில் தான் இருக்குது. பட் இன்ன வரைக்கும் நம்ம வந்துட்டு அப்படியே ஏதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க நெக்லிஜென்ஸோ இல்லை இந்த மாதிரி இருந்தால் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம அதை செய்வோம். பட் என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்னா அவங்களோட சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அந்த லைசன்சிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து எல்லாமே நம்மளோட
2: பொறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய விஷயம். ஆனா இந்த நாக்களில இந்த இடத்துல உட்கார்ந்து பார்க்கும்போது சவால்கள்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு?
1: சவால்கள்னு பார்த்தா நான் முத வந்துட்டு நான் எல்லா தாதியர்களுக்கும் நன்றி தான் சொல்லணும். ஏன்னா இன்னும் அவங்க வந்து சர்வீஸை வந்து நம்ம நாட்டில் இன்னும் இருக்காங்க. பிகாஸ் வெளியில வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு வெளியில போறதுக்கு, ஆனா இன்னமும் அவங்களோட அந்த தேசப்பற்று இருக்கிற வாசி தான் அவங்க எல்லாரும் நம்ம நாட்டில் இன்னும் வேலை செய்யறாங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும் எல்லா தாதியர்களுக்கும். ஏன்னா இப்போதைக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்றது வந்து அவங்கள பாதுகாப்பது, இந்த நாட்டில் இருக்க வைக்கிறது. பிகாஸ் ஆஃப்கோர்ஸ் இங்கே பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா சம்பளம் அப்புறம் மற்ற இன்சென்டிவ்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து டபுள் ட்ரிப்பிள் கொடுக்குறாங்க. பட் அதையும் தாண்டி அந்த தேசப்பற்று இருக்கிற வாசி தான் நம்ம நர்சஸ் வந்துட்டு இன்னும் அங்கே வேலை செய்கிறாங்க. நம்ம திருப்பி கொடுக்கணும் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி நான் சொல்லணும்.
2: இங்கேயே படிச்சு இங்கேயே சேவையை கொடுக்குறாங்க.
0: ஆமாம், இப்போ நீங்கள் சொன்னீங்க வெளிநாட்டில் வந்துட்டு அவங்களுக்கு சம்பள உயர்வு இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி அண்மையில் வந்து ஒரு ஒரு பத்திரிகை செய்தி சில மாதங்களுக்கு முன்னர் மலேசிய தாதிகளுக்கு கிராக்கி, அதையும் குறிப்பிட்டு மலேசியாலேருந்து வர தாதியர்களை வெளிநாட்டில் வந்து அமர்த்துறதுக்கு ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்றது. கண்டிப்பாக இதை பற்றி ஆய்வுகள்லாம் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, நம்முடைய சுகாதார அமைச்சர் இதை பற்றி எல்லாம் வந்து சில ஆய்வுகள்லாம் மேற்கொண்டாங்க இல்லையா, ஏன் அது அப்படின்னு கண்டுபிடிச்சிங்களா, என்ன காரணம்?
1: ஏன்னா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம், நர்சிங் எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம நாட்டில் உள்ளது வந்துட்டு எந்த நாட்டுக்கு போனாலும் கை ஓபன் ஆர்ம்ஸ் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. சோ ஏன்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் அப்படி இருக்குது.
2: ஏன்னா எங்க நான் தாதியா வேலை செய்யறீங்க துபாயில இருக்க
1: எல்லா இடத்துலயும் எங்க போனீங்களா, இப்ப முக்காவாசி வந்துட்டு ரொம்ப போறது வந்துட்டு சவுதி சிங்கப்பூர். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா யூஎஸ் யூகே நிறைய நாட்டுல வந்துட்டு நம்மளோட மலேசிய நர்சஸ் வந்துட்டு அவ்வளவு ஒரு
0: ஒட்டுமொத்தமாகவே மருத்துவத்துறைக்கு ஒரு பெரிய கிராக்கி மலேசிய மருத்துவத்துறைக்கு.
1: ஆனா இப்போதைக்கு நம்மளோட நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 15,000 வேகன்சி போஸ்ட் இருக்கு
0: தாதியர்கள்.
1: இது வந்து பப்ளிக்ல ஒண்டி நான் சொல்றேன், சோ பிரைவேட்லயும் அதே மாதிரிதான் இருக்கு. சோ இப்போதைக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட ரிட்டென்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியமானது. எப்படி அவங்களங்க நம்ம வந்து தக்க வைக்கிறது? ஸோ அரசாங்கம் வந்துட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி செய்கிறாங்க ஆக்சுவலி நம்மளை வந்துட்டு ரிட்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா டாலர்ஸ் அண்ட் சென்ஸ் தான் நம்மளுக்கு எல்லாமே கண்ணு ஒரு திறக்கிறதா இருக்கும். ஸோ நம்ம வந்து நர்சிங் டிவிஷனும் அரசாங்கமும் நிறைய ஸ்ட்ராட்டஜி செஞ்சுட்டு இருக்கோம். ஒன் ஆஃப் இட் இஸ் ஆஃப்கோர்ஸ் இன்சென்டிவை பார்க்கறதுக்கு. சம்பள உயர்வு இப்போ தான் நம்மளுக்கு கிடச்சிச்சு, பட் மற்ற இன்சென்டிவ் வந்துட்டு நம்ம வந்துட்டு டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எம்ஓஎஃப் கூட ஜேபிஐ கூட. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னொரு ஃபியூ மந்த்ஸில் நல்ல நல்ல செய்திகள் நம்ம வரும்னு நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம்.
0: ஒரு காலத்தில் இந்தியர்கள் அதிகமாக அதிகமாக இருந்த துறைகள்ல இந்த தாதியர் துறையும் ஒன்று இல்லையா. இன்னைக்கு எப்படி இருக்கு இந்தியர்களுடைய வரவேற்பு உள்ளுக்கு வருவது?
1: சோ வரவேற்புன்னு பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி நர்சிங்க்கு வரவங்க வந்துட்டு ரொம்ப குறைவு தான் நான் சொல்றேன். அதனாலதான் நம்மளுக்கு நிறைய வேகன்சி போஸ்ட் இருக்கு. இந்தியன்ஸ்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவும் இல்லை, பிகாஸ் நிறைய பேர் மற்ற தொழிலுக்கு தான் ரொம்ப விருப்பப்படுறாங்க.
2: இப்போ நீங்க வந்த உடனே நாங்க நேர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், உங்களுக்கு தாதியர் துறைக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, தலைமை தாதியே இங்க தான் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க, வருவீங்களா தாதியர் துறைக்கு அப்படின்னா? நிறைய பேர் வரலன்னு சொன்னாங்க, என்னால முடியாது, என்னால ரத்தம் பார்க்க முடியாது. இப்ப என்னையே இவர் கேட்டாரு, என்ன கேட்டீங்கன்னா ஒருவேளை இந்த ஒருவேளை அந்த சூழல், ஒருவேளை அந்த துறை, அந்த சேவை, பயிற்சி கொடுத்தா சரியாகுமோ?
1: ஸோ இதெல்லாம் வந்துட்டு பயிற்சி நம்பர் ஒன். ஏன்னா இது 3 வருஷம் ட்ரைனிங் பிறகுதான் நீங்க ஒரு ஆதியரா ஆகுவீங்க. அதை தவிர்த்து நம்மளுக்கும் ஒரு நம்ம பர்சனாலிட்டி, இந்த துறையை நம்ம எப்படி பாக்குறோம். என்ன கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலயும் ஒரு தாதியர் இருக்கணும், பிகாஸ் நம்ம வந்து ஏஜிங் நேஷனை பாக்குறோம்.
2: ஆமா ஆமா,
1: ஒவ்வொரு வீட்டிலயும் ஒரு வயசானவங்க இருப்பாங்க. நம்ம அப்பா எடுத்துக்கலாம், அம்மாவை எடுத்துக்கலாம், நம்ம ஆன்டி அங்கிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சோ எல்லாத்தையும் எப்படி பாத்துக்கிறது? பிகாஸ் எல்டிடி பேஷண்ட் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு குழந்தை மாதிரி நம்ம பாத்துக்கணும். சோ எப்படி அவங்கள பாக்குறது? பிகாஸ் நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்துட்டு இப்ப வந்துட்டு 80 இயர்ஸ் 90 இயர்ஸ். நம்மளுக்கு தொண்டு எடுத்துக்கிட்டாலும் பாருங்க, அவளுக்கு 100 வயசு மேல ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் நம்ம வீட்லயும் நம்மளுக்கு அப்பா அம்மா எல்லாரும் 70 80. சோ அவங்கள பாத்துக்கிறதுக்குன்னு எவ்ரி டைம் நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்களை டம்ப் பண்ண முடியாது.
2: ஆமா,
1: சோ வீட்லயே நம்ம எப்படி அவங்கள டிசீஸ ப்ரிவென்ட் பண்றோம், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சோ என்ன கேட்டுக்கிட்டீங்களா, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு தாதியர் இருக்கணும், அப்பதான் நம்மளோட ஹெல்த் செக்டரை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும்.
0: அடிப்படை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி மெட்ரோ, இப்ப நீங்க வந்தப்ப நீங்க வந்து கருநீலம், அதாவது டார்க் ப்ளூல உங்களுடைய அந்த சீருடைய அணிஞ்சிருக்கீங்க. பொதுவா நாங்க பாக்கும்போது தாதியருடைய உடை, செவிலியருடைய உடைனா வெள்ளை அப்படின்னு பாக்குறோம். சில நேரத்துல இது மாறுபடுது, அது பற்றி ஒரு சின்ன விளக்கம் எங்களுக்கு கொடுக்க முடியும், எப்படி இது மாறுபடுது எப்படின்னு?
1: ஓகே, சோ நம்ம நர்சிங்ல ஜாயின் பண்ணும்போது நானும் வெள்ளை உடுப்பு தான் போட்டிருந்தேன். சோ வெள்ளை உடுப்பு வந்துட்டு 17 இயர்ஸ் வரைக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆஃப்டர் 13 இயர்ஸ் அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும். ஐதர் தே வாண்ட் டு ரிமெயின் அஸ் ஒயிட் பாஜு பட் கிரேட் வந்து ஏறும், இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு அவங்களுக்கு ப்ரொமோஷன் சிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து லைட் ப்ளூ, லைட் ப்ளூ அது வந்து லைக் மிடில் மேனேஜர். சோ ஒரு ஸ்டெப் ஹையர் தென் த ஒயிட் பாஜு. அதுக்கப்புறம் அந்த லைட் ப்ளூல இருந்து இன்னும் நீங்க பங்கா ஏறிந்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் ப்ளூ. டெக்னாலஜி இப்ப டாக்குமெண்டேஷன் நம்ம வந்து போட்டுடலாம், பிகாஸ் மேனுவல் எழுதுனா ரிடண்டன்சி, மேனுவல் பேப்பர்ஸ்லயும் போடணும், சிஸ்டம்லயும் போடணும். சோ எல்லாமே சிஸ்டமா இருந்துட்டா நம்ம
0: கீழே
1: நம்ம டைம் பேஷன் கூட ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போதைக்கு நிறைய அந்த பேப்பர் ஒர்க், அதனால நம்மளுக்கு டைம் ரொம்ப நேரம் நம்ம பேஷண்ட்களோட ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனாலும் ஏஐ வந்து டச்ச வந்து கம்பேர் பண்ண முடியாது, ஹியூமன் டச் வந்து கம்பேர் பண்ண முடியாது. AI cannot replace the human touch and nurses. AI will help us, AI வந்து ரிப்ளேஸ்
2: உதவி தான் பண்ண முடியும், நாங்களா ஆக முடியும்.
0: தாதியர்களுடைய வார்த்தைகளும் அவங்களுடைய அந்த தொழுதலும் தான் வந்து குணப்படுத்துறதுல ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது. ஏறக்குறைய இந்த சந்திப்புடைய நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்வளவு நாள் நீங்க 30 ஆண்டுகளை கடந்து இந்த துறையில இருக்கீங்க, இந்த ஒரு நோயாளி இல்ல இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் என்னோட வாழ்க்கையே மாத்துனுச்சு அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
1: ஒரு சம்பவம் இருக்கு. ஆக்சுவலி நான் ஒரு நான் HKல தான் அப்போ வேலை செஞ்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த இந்த தாய் வந்துட்டு 2 பிள்ளைங்க இருக்கு அவங்களுக்கு, ஆனால் அவங்களுக்கு வந்து கேன்சர். ஸோ அவங்க அவங்க உயிர் போகிற நொடியில் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் நம்மளுக்கு அவங்களுக்கு இமோஷனல் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ நம்ம கொடுத்தோம் ஆக்சுவலி. ஆனால் அதே தவிர்த்து ஸ்பிரிச்சுவல், அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவங்களாக இருந்தாங்க. ஸோ நம்ம பாதிரியரை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ப்ரே பண்ண சொல்லி அவங்க சோல் வந்துட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக போகணும்னு நம்ம வேண்டிக்கிட்டோம். என்ன என்னால் ஏற்றுக்க முடியலன்னா அந்த சின்ன பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க வந்து அந்த தாயை விட்டுட்டு போற டைம்ல வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. சோ என்னன்னா யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டாங்க
2: கண்டிப்பா. ஆமா,
1: அவங்களுக்கு வந்துட்டு முடியல, உடம்பு முடியல, இல்ல ஏதாவது ஒரு நோயினாலதான் அவங்க
0: வர்றாங்க,
1: நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. சோ இந்த தொழில் வந்துட்டு அவ்வளவு ஒரு நோபலான தொழில்.
2: ஆமா,
1: ஏன்னா நம்ம பார்க்கும் போது பேஷண்ட் வந்துட்டு நடந்து வீட்டுக்கு போகணும்.
2: ஆமா,
1: மோச்சரிக்கு போக கூடாது.
2: ஆமா,
1: நடந்து வீட்டுக்கு போகிற சமையல் தான் நம்மளுக்கு அந்த சந்தோஷம் வரும், அவ்வளோ ஒரு
2: திருப்தி இருக்கும், ஒரு நிறைவா இருக்கும் இல்லையா.
1: ஸோ நான் என்ன எல்லா தாதியங்களுக்கிட்டும் கேட்க விரும்புறேன்னா, திருப்பி நான் சொல்லுவேன், நீங்கள் இன்னும் இந்த ஹெல்த் சிஸ்டமில் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். பிகாஸ் நீங்கள் இல்லைன்னா நம்மளோட ஹெல்த் சிஸ்டம் வந்துட்டு க்ரஷ் ஆயிரும்.
2: ஆமாம்,
1: பிகாஸ் நாங்கள் தான் ஆக்சுவலி ஹெல்த் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா நர்சஸ் தான் த ஆகஸ் ரொம்ப நம்ம நம்பர்ஸ் தான் த பிக்கஸ்ட். ஸோ நம்ம இல்லைன்னா நம்ம ஹெல்த் சிஸ்டம் வந்து க்ரஷ் ஆயிரும். நம்பர் ஒன். நம்பர் டூ, நம்ம தான் வந்துட்டு தாதியர்கள் தான் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணுறதும் சரி, அவங்களுக்கு ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கறதுலையும் சரி, டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுலையும் சரி, இதுதான் நம்மளோட மெயின் ஜாப்,
0: தலையாய கடமை.
1: ஆமாம். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி செய்கிறனால தான் மக்கள் வந்து ஹெல்த்தியா இருக்காங்க. ஸோ மக்கள் ஹெல்த்தியா இருந்தா தான் அவங்க வேலைக்கு போக முடியும், அப்பதான் நம்ம எக்கனாமியும் க்ரோ பண்ணும். ஸோ நம்மளோட இன்வால்மெண்ட் இதுல வந்து பெரிய இன்வால்மெண்ட் ஆக்சுவலி. ஸோ இதுதான் என்னோட கடைசி
0: வேண்டுகோள்.
1: நான் என்ன விரும்புறேன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நர்சிங்கை ஜாயின் பண்ணுங்க, பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி நோபல் ஜாப். நம்ம நிறைய கரியர் பாத்வே நம்ம வந்துட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ தென் அவங்களுக்கும் ஒரு பெட்டர் ஃபியூச்சர், மற்ற ப்ரொஃபஷன் மாதிரி இதுவும் ஒரு நல்ல வாட் யூ கால் ரெக்கனைஸ் ஃபியூச்சர், ரெக்கனைஸ் ஜாப். ஸோ இப்போ வந்து ரொம்ப பேர் ரொம்ப குறவாக இருக்காங்க வந்து நர்சிங்கில் சேர்கிறதுக்கு. ஸோ நம்மளோட அட்வைஸ் இஸ் ப்ளீஸ் ஜாயின் இன் டு நர்சிங். இதை வந்து ஒரு நெகட்டிவ் ஜாப்பாக எடுத்துக்க வேண்டாம், பிகாஸ் சம்டைம்ஸ் இந்த சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நம்ம இப்போ இந்த மடானி ராயர்லாம் நிறைய ப்ரொமோஷன் கொடுத்துட்டு மஜோன் கிரஜாயன்னு, பட் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கறனால நிறைய பேர் வந்துட்டு நர்சிங்கை வந்து ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் வாட் ஐ விஷ் இஸ் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, நம்ம நாடு நல்லா இருக்கணும்னா, நம்ம நிறைய பேர் இந்த ப்ரொஃபஷனில் வந்து ஜாயின் பண்ணணும்.
2: வேலை மட்டும் இல்லை, இது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். அதை நீங்கள் பேசும்போதே தெரிஞ்சது எந்த அளவுக்கு இந்த வேலையை நேசிக்கிறீங்க, அது எந்த அளவுக்கு உங்கள் மனசையும் பாதிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். உங்களுக்கு அவ்வளோ வாழ்த்துக்கள் நம்ம டிக்டாக் லைஃப்பில் குமிஞ்சிக்கிட்டு இருக்குது. எங்களுடைய மனதார வாழ்த்துக்களும் கூட இன்னும் நிறைய நிறைய உங்கள் மூலமாக நிறைய தாதிகள் வரணும், நிறைய சேவைகள் உங்கள் மூலமாக தேவைப்படுது. உங்களுக்கும் சரி ஒட்டுமொத்த தாதியர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
0: நாட்டுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் ஒரு பங்களிச்சிட்டு இருக்கீங்க. சுதந்திர தினத்தை கொண்டாட போறோம் இன்னும் ஒரு 12 நாட்கள்ல. மலேசியா சார்பிலும் மலேசியர்கள் சார்பிலும் உங்களுக்கு பாராட்டுகளும் நன்றியும் மேட்ரன்.
1: ரொம்ப நன்றி இந்த வாட்டி எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸோ நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்.
0: வாய்ப்பிருந்தால் மீண்டும் நம்ம சந்திப்போம். இன்றைக்கு மலேசிய தலைமை தாதி மேட்ரன் கௌரி நாராயணன் நம்ம கூட பேசினாங்க. ரொம்ப ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. அதே நேரத்தில் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதிகள் எல்லாரும் தாதி ஆகணுன்றதையும் வலியுறுத்தி சொல்லியிருந்தாங்க.
2: ரொம்ப பெருமையாக இருக்கு உங்களை பார்க்கறதுக்கு. இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கணும், எங்களுடைய வாழ்த்துக்கள்.
0: எல்லா தாதியர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் பாராட்டுக்களும்.

0: சாலை விபத்து அதிகரிப்பை 2030க்குள் குறைக்க இலக்கிடப்பட்ட நடவடிக்கை. மலேசிய தயாரிப்புகளில் 3 முதன்மை கூறுகளுக்கு முன்னுரிமை, உள்நாட்டு நிறுவனங்களுக்கு வலியுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். ஈராயிரத்து 2030க்குள் சாலை விபத்துகளின் எண்ணிக்கையை 50% குறைக்க அரசாங்கம் இலக்கிட்டுள்ளது. அந்த இலக்கை எட்ட அமைச்சுகள் நிறுவனங்கள் இடையேயான கொள்கைகள் வளங்கள் உயர்நெறியின் ஒருங்கிணைப்பு வலுப்படுத்தப்படும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் சயீத் அமீதி கூறினார். இது சாலை விபத்துகளை குறைக்கும் நடவடிக்கைகளுக்கு பலனளிப்பதை உறுதி செய்யும். 2025 சுமார் 6537 பேர் சாலை விபத்தினால் பலியாகிய நிலையில் அதில் 66% மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர்கள் மற்றும் உடன் பயணித்தவர்களாவர். ஆகவே சாலை விபத்துகளால் அதிகம் பாதிக்கப்படும் தரப்பினரை இலக்கிட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதனுடன் உள்கட்டமைப்பு பாதுகாப்பு, சுகாதாரம், கல்வி, செயலாக்கம், நகர்ப்புற திட்டமிடல் உள்ளிட்ட கூறுகளும் விரிவாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டுமென டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் சயீத் அமீதி வலியுறுத்தினார். மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் 10,000 மேற்பட்ட போலி கணக்குகளை கண்டறிந்துள்ளது. அக்கணக்குகள் இனம், மதம், அரசர் ஆகிய 3 கூறுகளை உள்ளடக்கியுள்ளதால் அதனை முடக்கவுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபடேல் கூறினார். இவ்வெண்ணிக்கை ஜொஹோர் மாநில தேர்தலுக்கு முன்னதாகவே பதிவான வேளை ஒவ்வொரு நாளும் குறைந்தது சுமார் 1,000 கணக்குகள் கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார். பொய் தகவல்களை பரப்பும் இதுபோன்ற கணக்குகளை முடக்கும் முயற்சிகளை தமது தரப்பு அதிகரிக்கும் என டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். தபுங் ஹஜி வாரிய நிர்வாகம் மற்றும் சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்தும் முயற்சியாக 1995 தபுங் ஹஜி சட்டத்தில் திருத்தங்களை பரிந்துரை செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல அம்முயற்சியில் தமது தரப்பு ஈடுபட்டு வருவதாக பிரதமர் துறையின் சமய விவகார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசான் கூறினார். அரசு விசாரணை ஆணையம் RCI-இன் பரிந்துரைக்கு ஏற்ப அவ்வாரியத்தின் நிர்வாகம் மற்றும் சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துவதை அரசாங்கம் தீவிரமாக கருத்தில் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு நிறுவனங்கள் அதன் அடையாளத்தில் 3 முதன்மை கூறுகளை இணைத்துக் கொள்ளும்படி தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் ஸ்டீவன் சிம் அறிவுறுத்தியுள்ளார். விலையை விட மதிப்புக்கு முன்னுரிமை அளித்தல், புத்தாக்கத்தை உந்தச் செய்தல் உள்ளிட்ட பாதுகாப்பு, சுகாதாரம், தரத்திற்கு முன்னுரிமை அளித்தல் ஆகியவை அம்மூன்று கூறுகளாகும். சவால்கள் அதிகரித்து வரும் பன்னாட்டு சந்தையில் உள்நாட்டு தயாரிப்புகள் உயர்தரத்தை கொண்டிருக்கும் நிலையில் போட்டித்தன்மையுடன் இருப்பதை இந்நடவடிக்கை உறுதி செய்யும். மலேசியாவில் தயாரிக்கப்பட்ட பொருள் எனும் நிலையிலிருந்து மலேசியாவால் தயாரிக்கப்பட்ட பொருள் எனும் நிலைக்கு மாறும் அரசாங்கத்தின் அவாவிற்கு ஏற்ப இது உள்ளது என ஸ்டீவன் சேம் விளக்கினார். இந்தோனேசியாவில் அண்மையில் நிலநடுக்கம் பதிவானதைத் தொடர்ந்து மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை JPPM அதன் தயார் நிலையை வலுப்படுத்திக் கொண்டுள்ளது. குறிப்பாக இடிபாடுகளுக்கு இடையே தேடி மீட்கும் பணிகளை மேற்கொள்ள ஒவ்வொரு தீயணைப்பு வீரருக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக JPPM தலைமை இயக்குநர் டத்தோஸ்ரீ நோரிஷா முகமத் கூறினார். அதனுடன் நடவடிக்கையின் திறனை மேம்படுத்த சொத்துகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ள வேளை தேடி மீட்கும் பணிக்கு உதவ K9 மோப்ப நாய்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் டத்தோஸ்ரீ நோரிஷா முகமத் சுட்டிக்காட்டினார். ஜொஹோர் பொந்தியானில் கழிவகற்றும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து மலேசியாவுக்கான சிங்கப்பூரின் கட்டுமானம் உட்பட அதனை தகர்க்கும் CND கழிவு ஏற்றுமதி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அதனை சிங்கப்பூரின் வளங்கள் நிலைத்தன்மைக்கான செயற்குழு மற்றும் தேசிய சுற்றுச்சூழல் நிறுவனம் NEA இயக்குநர் சான் சிங் காய் தொலைபேசி வாயிலாக உறுதிப்படுத்தியதாக ஜொஹோர் திடக்கழிவு நிர்வாக பொது தூய்மை கழகத்தின் இயக்குநர் ஜைனால் ஃபித்ரி அகமது தெரிவித்தார். மேலும் அதில் சம்பந்தப்பட்ட தமது நாட்டினர் மீது விசாரணை மேற்கொள்ளப்படும் என சிங்கப்பூர் NEA தரப்பு உறுதியளித்துள்ளதை ஜைனால் ஃபித்ரி சுட்டிக்காட்டினார். 1971 பல்கலைக்கழக பல்கலைக்கழக கல்லூரி சட்டம் அவுக்கு ரத்து செய்யப்படுவது நாட்டின் உயர்கல்விக் கழகங்களில் சுதந்திர திறனாய்வு சிந்தனையை கொண்டிருக்கும் கலாச்சாரத்திற்கு வித்திடும் என G25 மலேசிய சமூக சங்கம் கூறியது. அதனுடன் மாணவர் இயக்கங்களை கட்டுப்படுத்தும் புதிய சட்டம் எதுவும் அறிமுகப்படுத்தப்படாது என பிரதமர் உறுதியளித்துள்ளதை வரவேற்ற பொதுச்சேவை முன்னாள் முக்கிய ஊழியர்கள் குழுவான அச்சங்கம் இளையோர் மேம்பாடு உயர்கல்வியின் போது தொடங்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டது. மேலும் இந்நடவடிக்கை பல்கலைக்கழகம் மாணவர்கள் அரசாங்கத்திற்கு இடையே மாறுபட்ட ஓர் உறவை ஏற்படுத்துவதற்கான முக்கிய வாய்ப்பாக அமைவதை G25 சுட்டிக்காட்டியது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my ஐ இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: ஈரான் போரினால் அமெரிக்க ராணுவம் பெரும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ள நிலையில் தனது நெருங்கிய நட்பு நாடான தென்கொரியாவுடனான ராணுவ பயிற்சிகளை குறைக்கும் அதிபர் டொனால்டு டிரம்பின் முடிவு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. திங்கட்கிழமை அந்நாட்டுடனான பயிற்சி தொடங்குவதற்கு சில மணி நேரத்திற்கு முன் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உனுடன் தமது உறவு மேம்பட்டு வருவதை டிரம்ப் சுட்டிக்காட்டினார். இந்த பயிற்சிகளுக்கு அதிக செலவினம் ஏற்படுவதாகவும் கிம் தம்மிடம் மரியாதையாகவும் அச்சுறுத்தல் அற்றவராகவும் நடந்து கொள்வதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே அதிபர் டிரம்பிற்கும் அவரது உதவியாளருக்கும் இடையிலான உறவு குறித்து கேள்வி எழுப்பிய CNN செய்தியாளரை வெள்ளை மாளிகை கடுமையாக சாடியது. ஓவல் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது செய்தியாளர் கிறிஸ்டன் ஹால்மெஸ் அதிபரின் நிர்வாக உதவியாளரான நெட்டலிப் ஹார்பேவின் உறவு குறித்து கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் ஒருநாள் உங்களின் பிள்ளை இம்மாதிரியான மனிதநேயமற்ற கேள்வியை எதிர்கொள்வார் என டிரம்பின் பதிலளித்த காணொலியை வெள்ளை மாளிகை விரைவு பதிலளிப்பு குழு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. வெனிசுவேலாவை தாக்கிய இரட்டை நிலநடுக்கத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 6,438 அதிகரித்துள்ளதாக அதிகார தரப்பு அண்மைய தகவலை வெளியிட்டுள்ளது. பேரிடர் ஏற்பட்டு 2 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டுள்ளவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. கடந்த வாரம் அதன் எண்ணிக்கை 6,301 இருந்ததாக நாடாளுமன்ற பேச்சாளர் ஹோர்கே ரோட்ரிகோஸ் குறிப்பிட்டுள்ளார். 60,000 மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் பெரும் சேதத்தை எதிர்கொண்டுள்ளன. 6,000 மேற்பட்டோர் இன்னமும் தற்காலிக மையங்களில் அடைக்கலம் நாடியுள்ளனர். இனவெறியையும் இடைவிடாத ஊடக அழுத்தத்தையும் காரணம் காட்டி கடந்த வாரம் உயிரிழந்த கருப்பின கல்வியாளர் ஜேசன் அர்டேரவுக்கு அஞ்சலி செலுத்த ஆயிரக்கணக்கான மக்கள் மத்திய லண்டனில் ஒன்று கூடினர். இதனை இனவெறி தாக்குதல் என கண்டித்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக தலைவர் ட்ரஃபல்கர் சதுக்கத்தில் மெழுகுபத்தியை ஏற்றி வைத்து தமது அஞ்சலியை செலுத்தினார். 2023 நியமிக்கப்பட்டபோது கேம்பிரிட்ஜ் மிக இளவயது கருப்பின பேராசிரியர் என்ற பெருமையை அர்டே பெற்றார். அவரின் முனைவர் படிப்பின் ஆய்வில் சில பகுதிகள் களவாடப்பட்டவை என்றும் தனது வாழ்க்கை சாதனைகள் சிலவற்றை மிகைப்படுத்தி கூறியதாகவும் அதிகரித்து வந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின் வெள்ளிக்கிழமை அவர் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். விளையாட்டு உலக ஹாக்கியின் போட்டி பெல்ஜியம் வெஃப்ரே அரங்கில் நடைபெற்ற பி குழு நிலை ஆட்டத்தில் பிரான்சுடன் சமம் கண்ட தேசிய அணி 3 புள்ளிகளை பெற்றுள்ளது. முன்னதாக நடப்பு வெற்றியாளரான ஜெர்மனுடன் அடைந்த தோல்வி தேசிய அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பினை கடுமையாக்கியுள்ளது. வரும் வியாழக்கிழமை பிரிட்டன் கார்லோன் தலைமையிலான அணி உபசரணை நாட்டை எதிர்கொள்ளும். தற்பொழுது ஸ்பீடி டைகர்ஸ் பி குழுவில் கடைநிலையில் உள்ளது. சாலை விபத்து அதிகரிப்பை 2030 குறைக்க இலக்கிடப்பட்ட நடவடிக்கை. மலேசிய தயாரிப்புகளில் 3 முதன்மை கூறுகளுக்கு முன்னுரிமை, உள்நாட்டு நிறுவனங்களுக்கு வலியுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. மலேசிய மடாணி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க தெய்வீகன் புவனாயனுக்கு, உங்க கூட பேசிட்டு இருக்கோம். மேட்ரன் கௌரி நாராயணன் நம்ம கூட பேசியிருந்தாங்க. நல்ல ஒரு சந்திப்பாக இருந்தது. ஒரு கட்டம் அந்த அந்த நோயாளியை பத்தி சொல்லும் போது அடே கொஞ்சம் அமைதியா, அது உண்மை கதை இல்லையா?
1: அவங்க வந்து வேலை செய்யறது வந்து வெறும் மனித உடல் மட்டும் உணர்வுகள் அடங்கிய ஒரு மனிதர்களுக்கு கூட, அதனால அவங்க வந்து கஷ்டப்படும் போதெல்லாம் எவ்வளவு அளவுக்கு பாதிக்குது தான் ஆரம்பத்துல நீங்க என்ன கேட்டீங்க தெரியுமா? நானும் ஒரு ஓரத்துல உட்கார்ந்து அழுதுட்டு
0: இருந்தேன். சரி, இந்த கதையோட இன்றைக்கு வந்து நம்ம தகவல் துறையில் இருந்து சத்யகுமாரி வந்திருக்கிறாங்க. நம்ம வந்து தேசிய தினம் பற்றி பேச போறோம். அன்றைக்கு அதனுடைய தொடக்கம், அதனுடைய அது பற்றி பேசியிருந்தோம், இப்போல செய்திருந்தாங்க. இதை அடுத்து என்னென்ன ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு இவ்வாண்டு தேசிய தினத்துக்கு அப்படின்ற தகவலை தெரிந்து கொள்ள எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு பாட்டுக்கு பிறகு மீண்டும் பேசுவோம்.

0: baby girl.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 29 19
2: மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: இன்றைக்கு தகவல் துறையில் இருந்து அதிகாரி சத்யகுமாரி பூங்காவனம் நம்ம கூட வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம இதற்கு முன்னர் இந்த தேசிய தின கொண்டாட்டத்துடைய தொடக்க விழா நடைபெற்றது, அது பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொள்ள போறாங்க அப்படின்ற சந்திப்பையும் நம்ம வந்து நடத்தியிருந்தோம். இப்போ இன்னும் 12 நாட்கள்ல கொண்டாடப்படவிருக்கும் நம்முடைய தேசிய தினம் பற்றி பேசுறதுக்காக தான் சத்யகுமாரி இங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நம்ம பேச போறோம்.
1: வணக்கம் சத்யகுமாரி, எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கிறேன்.
0: ரொம்ப ரொம்ப அதிகாரப்பூர்வமா
2: வணக்கம் தேவிகன், வணக்கம் போனா, எப்படி இருக்கீங்க?
1: நிச்சயமாக அதுல மிகப்பெரிய பங்கு வந்து தகவல் துறைக்கு இருக்கு இல்லையா, ஏன்னா அது நம்முடைய அமைச்சுக்குள்ள தான் வருது. அதனால அந்த தலையாய கடமை இங்க இருக்கிறதுனால நிறைய நிகழ்ச்சிகள் வந்து அதனை ஒட்டி வந்து செய்துகிட்டு இருக்காங்க. இப்போ அதை பத்தி தான் இன்றைக்கு நம்ம நிறைய பேச போறோம். நிகழ்ச்சியில பொதுமக்கள் வந்து நிறைய நிகழ்ச்சியில வந்து கலந்து கொள்ளலாம். அது வந்து இதுக்கு பிறகு நம்ம வந்து ஒன்னு சொல்ல போறோம் என்னென்ன நிகழ்ச்சிகள் இப்ப நடக்க போகுது.
0: இந்த வருட தேசிய தின கொண்டாட்டம் எங்க நடக்க போகுது? ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு இடம் தேர்ந்தெடுக்கப்படும். சில வருடங்களாகவே நம்ம புத்ராஜயில செஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த வருடம் எங்க நடக்க போகுது சத்யா?
1: 8வது முறையாக இந்த முறையும் ரத்தன புத்ராஜயில தான் நடக்குது தேவிகன். அதனால பொதுமக்கள் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொள்ளலாம். சற்று முன்பு இதற்கு முன்பு நம்ம பார்த்தா 2003 ஆம் ஆண்டு, 2005 ஆம் ஆண்டு, 2018 ஆம் ஆண்டு, 2019 ஆம் ஆண்டு, 2023 ஆம் ஆண்டு, 2024 ஆம் ஆண்டு, கடந்த ஆண்டு வரைக்கும் புத்ராஜயில தான் நடந்துச்சு. அதே போல இந்த ஆண்டும் அந்த குதூகலத்தோட சும்மா புத்ராஜயில கோலாகலமாக ரொம்ப விமரிசையான முறையில் நடக்க போகுது.
0: சரி, இப்ப தொடக்க விழா இப்போல நடந்துச்சு இல்லையா, அதை அடுத்து நடக்கக்கூடிய மிகப்பெரிய விழாவாக இதுதான் இருக்குமா, இல்ல இதற்கிடையில ஏதாவது இருக்குங்களா?
1: இதற்கிடையில வந்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பொதுமக்கள் கலந்து கொள்ளிய நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு. அது ஒன்னொன்னா நம்ம பிறகு பாக்க போறோம். ஆனா அதற்கு முன்பு சொல்லணும், நம்ம கடந்த மாதத்துல நம்ம வந்து பேசியிருந்தோம் இல்லையா, இந்த துவக்க விழா, இந்த மஜ்லிஸ் பொலுன் சுரான் புலான்கு பங்சான் பிறகு கிபார் ஜலூர்கு மீளா, இந்த நிகழ்ச்சி வந்து இப்போ அனைவருக்கும் வீட்லயும் சரி அல்லது கடைகளையும் சரி அலுவலகத்திலும் இருந்தாலும் கார்களையும் சரி, இப்ப கார் சொல்லும் போது நம்ம இரு வாரங்களுக்கு முன்பு வந்து பெட்ரோநாஸ் பந்தரேளம் பெட்ரோநாஸ் இருக்குல்ல, நம்ம ஆர்டிஎம் பக்கத்திலேயே இருக்கிற பெட்ரோநாஸ் அங்க வந்து நம்மளுடைய அமைச்சர் வந்து இந்த மேக்னெட் முறையில வந்து இந்த
0: ஒட்டுறது.
1: ஏன்னா இப்ப கொடி சில நேரங்களை பறக்க விடும் போது அது கீழே விழுந்துரும் இல்லையா, இப்ப மேக்னெட் இருக்கும் போது அது எந்த நேரத்துல வந்தாலும் ஒட்டிக்கலாம், அது எடுத்துக்கலாம், எந்த ஒரு பாதிப்பு கொண்டு வந்துடாது. அது வந்து ஏறக்குறைய ஒரு 300 பேருக்கு மேல நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அந்த மாதிரி இன்னும் நிறைய இடங்களுக்கு சென்று பொதுமக்களை சந்தித்து அந்த வந்து நம்ம அந்த மேக்னெட் நம்ம கொடுக்க போறோம். எந்தெந்த இடங்கள் அதெல்லாம் வந்து நிச்சயமாக அடுத்த இதுல நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பகிர்ந்து கொள்றேன். அந்த விஷயங்கள் நம்ம செய்துகிட்டு இருக்கோம். இப்ப இந்த சத்து ரூமா சத்து ஜாலோ கமிலாங் என்று சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் என்னன்னா, நம்ம நாட்டுக்கு ரொம்ப ஒரு இலகுவான முறையில அல்லது ஒரு சுலபமான முறையில நாட்டுப்பற்ற நம்ம எப்படி காமிக்கலாம், எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்னா, நிச்சயமாக இந்த ஜலூர் கமிலாங்க வந்து நம்ம பறக்க விடுற மூலமாக தான் இல்லையா. அப்போ ஒரு மலேசியராக நம்ம இருந்து நாட்டுக்கு பெரிய அளவுல நம்மளுடைய பங்கு எப்படி நம்ம பங்காற்றணும் அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப தலையெல்லாம் போட்டு கசக்கி மூளையெல்லாம் போட்டு யோசிக்க வேணாம். நிச்சயமாக இந்த தேசிய மாதத்துல வந்து இந்த தேசிய கொடியை பறக்க விட்டாலே நம்ம நாட்டுக்கு செய்யற மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த தேசிய கொடியை வந்து பறக்க விடும்போதுதான் நம்மளுடைய நாட்டுப்பற்று உணர்வை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துறோம்.
3: தேசிய கொடி அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டுல பழைய கொடி இருக்கலாம், அதை எடுத்துட்டு புதிய கொடியை நம்ம ஏற்றலாம்.
1: அது முக்கியமான ஒரு அதாவது தேசிய கொடியை வந்து பறக்க விடுறது அது ஒண்ணு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா பறக்க விடும்போது அந்த தேசிய கொடி சரியான முறையில நம்ம பறக்க விடுறோமா, அல்லது அது வந்து கிழிந்து போயிருக்குதா,
3: தலைக்கீழையா
1: இருக்கு, அது ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம சிறு பிள்ளையில இருந்து நம்மளுக்கு தெரியும் நம்மளோட ஜலுகெல்லாம் எப்படி இருக்கும், என்ன வர்ணம்
3: வரைய வச்சாங்க சின்ன வயசுல,
1: எவ்வளவு கஷ்டப்பட்டு அதெல்லாம் வரைஞ்சிருக்கும், அந்த பிந்தாங்க அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வரைஞ்ச பிறகு இப்போ நம்ம அதை கொடிய பறக்க விடணும்னு சொல்லும் போது அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க கூடாது. ஏன்னா ஒரு ஒரு மலேசியராக இருந்து நம்மளுடைய நாட்டு கொடி நமக்கு தெரியணும், அது எப்படி இருக்கணும், எப்படி அதை பறக்கணும்
3: கூட.
1: ஆமா, அது அது அது ரொம்ப ஒரு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஆனா அதுல தவறு செய்யறது வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். என்ன கேட்டா அப்படி சொல்லலாம் போனா, ஏன்னா சிறு பிள்ளையில இருந்து நம்ம பார்த்து வளர்ந்து நம்ம பள்ளி பருவத்துல எல்லாம் நிறையவே பறக்க விட்டுருக்கோம். இப்போ ஏன் அதனால வந்து பிரச்சனைகள் வருதுன்னு தெரியல. அதனால என்ன ஒரு வேண்டுகோள் தகவல் துறை சொல்லுது அப்படின்னா, நீங்க கொடியை வந்து பறக்க விடும்போது சரியான முறையில முறையான முறையில வந்து பறக்க விடுங்க. நிச்சயமாக ரொம்ப அழகா இருக்கும். அது வந்து நம்ம இந்த ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதத்துலதான் நம்ம அதை பறக்க விடுறோம் இல்லையா பெரிய அளவுல. சோ அந்த அந்த வாய்ப்பு கரெக்டா பயன்படுத்திக்கணும். ரொம்ப மலிவான முறையிலயே நம்ம வந்து தேசிய கொடியை வாங்கிக்கலாம். ரொம்ப பணம் கொடுத்து பெரிய அளவுல செலவு பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதே நேரத்தில் தகவல் துறையும் சில இடங்களுக்கு நேரடியாக சென்று பொதுமக்கள்கிட்ட வந்து நம்ம இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
0: சரி, இப்போ இந்த விவரங்கள் எல்லாம் நீங்க சொல்றீங்க இல்லையா, இதெல்லாம் எங்க பெற்றுக்கொள்ள முடியும் நாங்க?
1: ஓகே, சில சமயங்கள்ல ஏதாவது கேள்விகளோ அல்லது சந்தேகங்களோ இந்த தேசிய கொடியை வந்து பறக்க விடுறத பற்றியோ அல்லது என்னென்ன நிகழ்ச்சிகள் வந்து தொடர்பு அமைச்சோ அல்லது தகவல் துறை வந்து செய்யறாங்க அப்படின்னு இந்த விவரங்கள் இயக்கங்கள் குறித்து நிகழ்ச்சிகள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர் மாதிரி நமக்கு ஒரு போர்ட்டல் இருக்கு, போர்ட்டல் 360. இதை நீங்க டைப் பண்ணாலே அது வந்துடும், அந்த போர்ட்டல் வந்துடும்.
3: ஒரு வருஷமும் அந்த
1: தேசிய தினத்துக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு போர்ட்டல். சோ அந்த நீங்க போர்ட்டலுக்கு நீங்க போனீங்கனாலே இந்த சத்துரு மாசத்திற்கு மேலாங்க இந்த இயக்கத்தை குறித்தோ நிகழ்ச்சிகள் குறித்தோ அல்லது தேசிய தின கொண்டாட்டங்கள் மலேசிய தின கொண்டாட்டங்கள் எல்லா புகைப்படங்கள் எல்லா விவரங்களும். சில நேரங்கள்ல பொதுமக்கள் யோசிப்பாங்க, இந்த நிகழ்ச்சியில எப்படி கலந்து கொள்ளலாம், இந்த நிகழ்ச்சி பற்றி எனக்கு தெரியாதே, எங்க பார்த்து கொள்ளலாம் அப்படின்னா யோசிக்க வேண்டாம். அந்த போர்ட்டலுக்கு வந்தாலே அது ஒன் ஸ்டாப் சென்டர் மாதிரி
3: எல்லா
1: 8 மாசம் 9 மாசம் அந்த போர்ட்டல் ரொம்ப ஆக்டிவா இருக்கும்.
0: சரி, இப்போ ஒரு பாடலை கேட்கலாம். காப்பான் படத்துல இருந்து தேசம் ஒன்றுதான் அப்படின்ற பாடல் வருது. அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் குறிப்பாக என்னென்ன நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத சத்யா கிட்ட கேட்டு தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து வாங்க, இணைந்திரங்கள் பேசுவோம்.

0: வணக்கம். இந்நிலையில் தகவல் துறையின் ஊடக மற்றும் தொடர்பு நிர்வாக பிரிவின் உதவி இயக்குனர் சத்யகுமாரி பூங்காவனம் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. சத்யா, இப்போ இந்த தேசிய தினத்தை முன்னிட்டு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றி எல்லாம் நம்ம பேசலாம்னு சொல்லியிருந்தோம். என்னென்ன நிகழ்ச்சிகள் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த 12 தினங்களுக்கு வரப்போகுது?
1: ஆமா, முதல்ல பாடலுக்கு முன்பு சொல்லியிருந்த நிகழ்ச்சிகள், நேர நிகழ்ச்சிகள், நேயர்கள் வந்து யோசிச்சிருப்பாங்க என்ன நிகழ்ச்சிகள் சொல்லுங்க அப்படின்னு. சரி, எல்லா விவரங்களும் சற்று முன்பு சொன்னது போல மறுடைய 360 போர்ட்டல் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இருந்தாலும் நம்மளுடைய நேயர்களுக்காக சில நிகழ்ச்சிகள் பத்தி நம்ம சொல்றோம். கடந்த 1ஆம் தேதி நம்ம பார்த்தா, இது வந்து தொடக்கமாக இந்த கும்பார பாசா HKHM இந்த தேசிய தினத்தை முன்னிட்டு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது. டெவன் பாசடன் புஸ்தகா இருக்கு இல்லையா, அவங்களும் டிபிபி அதாவது டெவன் பாசடன் புஸ்தகா மற்றும் இந்த கிரேத்தாபி தானாமலா UKTMB இவங்க கூட இணைந்து வந்து 60 மாணவர்கள் வந்து பள்ளி மாணவர்களுக்காக பிரத்யேகமாக ஏற்பாடு செய்திருந்தாங்க. ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு மாணவர்கள் மத்தியில. அதனை அடுத்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து சில வாரங்களுக்கு முன்பு வந்து நடந்தது. அதாவது இந்த தேசிய தலைமை செயலாளர் கத்தோ சத்யோசன் கார்கள் இருக்காங்க இல்லையா, இவர் வந்து அதிகாரப்பூர்வமாக ஏறக்குறைய 43 அமைச்சர்களுடைய தலைமை செயலாளர்கிட்ட வந்து இந்த கிட் ஜலோர் கமிலாங் தேசிய கொடிய வந்து வழங்கியிருந்தார் அதிகாரப்பூர்வமாக. அது என்ன குறிக்கிது அப்படின்னா, அதிகாரப்பூர்வமாக அந்த அரசு துறைகளுக்கு நம்ம வழங்கும் போது அதற்கு பிறகு வந்து அந்த ஒவ்வொரு அமைச்சின் கீழும் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்து அவங்க தொடங்கலாம் அதிகாரப்பூர்வமாக. இந்த கிபார்கான் ஜலோர்க்கு மேலாங்க என்ற இயக்கங்கள் வந்து அவங்களும் அவங்களுடைய ஏஜென்சி கீழே வந்து செயல்படுத்தலாம் என்ற ஒரு ஒரு துவக்கத்துக்காக தான் அது வந்து நிகழ்ச்சிகள் செய்யப்பட்டது. அப்புறம் அந்த கடந்த 9ஆம் தேதி ஆகஸ்ட் சொல்லியிருந்தால பெட்ரோநாசனுடைய பந்தாரலாம்ல வந்து நம்முடைய அமைச்சர் வந்து கொடியை வந்து வழங்கியிருந்தார்
2: தேசிய தின கொண்டாட்டம் நடக்கிற இடத்துக்கு போகும்போது இந்தியர்களை பாக்குறது ரொம்ப குறைவா இருக்கு. அந்த இடத்துல முன் வரிசையில எல்லாமே மற்ற இனத்தவர்கள் எல்லாம் இருக்கிற, ஏன்னா நம்ம நாடு இல்லையா, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆக இந்த காலகட்டத்தை அந்த தேசப்பற்ற காட்டுறதுக்கு பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஓ இதுதான் தேசிய தினமா, இதுதான் கொண்டாட்டமா அப்படின்ற ஒரு பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
1: நிச்சயமாக போனா, ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் வந்து நம்ம இந்த தொடர்பு துறை செய்யறது வந்து குறிப்பிட்ட இனத்தவர்களுக்கு செய்ய கிடையாது. ஆமா, அனைவருக்குமே நம்ம லேசியன்னு சொல்லும் போது அது பொதுவான ஒரு விஷயம், எல்லாருக்குமே நம்ம செய்துகிட்டு இருக்கோம். அதனாலதான் இப்ப நம்ம மின்னலுக்கும் வந்திருக்கோம். இப்ப மின்னல நம்ம சொல்லும் போது நிறைய
2: தேசிய கொடியோட ஒவ்வொரு அணிவகுப்பு போகும்போது அந்த தேசிய கொடியை அசைச்சு கொடுக்கறது, அந்த மாதிரி நம்ம வீட்டுல பிள்ளைகள் இருக்கலாம், அவங்க கிட்ட காட்டலாம். இதுதான் ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு கனவு வரலாம் அந்த அணிவகுப்பு, அந்த சீருடைகள் எல்லாம் பார்க்கும் போது. இல்ல
1: நிச்சயமாக, ஏன்னா இந்த வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்க போகுது இல்லையா, இந்த இதை வந்து வாய்ப்பா பயன்படுத்திக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகள் அமையாது. முக்கியமாக இந்த கேரள இருக்கிறவங்க, ஸ்லாங்கூர்ல இருக்கிறவங்க, நெகிரிஸ்மேல கூட ஏறக்குறைய 1 மணி நேரம் தான் அவங்க பயணம் செய்து வர போறாங்க. ஆனா அந்த கண் கூட நம்ம டிவி சத்துல நம்ம அந்த நேரலை நம்ம எப்பொழுதுமே நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் அது நேரடியாக பார்க்கும் போது அந்த வைப்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த உணர்வு, அந்த சூழல் வந்து வேற மாதிரி, அந்த உணர்வு வேற மாதிரி இருக்கும். தெய்வீகன்னு போனா நம்மளாம் கூட நேரலையெல்லாம் அங்கிருந்து கொடுத்துருக்கும் போதுதான் அது அது வேற ஒரு
2: குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு வருவாங்க.
1: ஆமா,
2: நம்ம அப்படியே ரொம்ப இதா இருக்குமோ அப்படின்ட்டு. ஆக நல்ல வேலையா இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நேரடியா வந்து கொடுத்துருக்கீங்க சத்யா. இப்ப கேட்டுட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா வரணும்
1: நிச்சயமாக, அதுதான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். இன்னும் சில நிகழ்ச்சிகள் பத்தி கொஞ்சம் நம்ம பேசிடலாம். இந்த நம்ம சற்று முன்பு சொல்லியிருந்தோம் இல்லையா, சத்துருமா சத்து ஜலுக்கும் இல்லாங்க இந்த இயக்கம் வந்து இந்த வருடம் வந்து ஏறக்குற 9 குழுமங்கள், இந்த கிளாஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸ்டர்ஸ் இந்த குழுமங்களுக்கெல்லாம் சென்று நம்ம வந்து தகவல் துறை வந்து இந்த தேசிய கொடியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து ஒப்படைத்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா கல்வி, யுவர் கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு, சமூகம், தொழில்துறை, பிறகு வழிபாட்டு தளங்கள், விளையாட்டு, அதுவும் முக்கியமா சொல்லணும்னா தேவிக. இதுக்கு பிறகு வந்து மீடியா மூலியாக்கும் நாங்க போக போறோம், மீடியா பிரீமாக்கும் நம்ம போற போறோம், எஸ்ட்ரோக்கு நம்ம போயிருந்தோம், மக்கள் ஓசைக்கு போயிருந்தோம், சின்சுக்கு போயிருந்தோம், அல் ஹிஜ்ரா, டிவி சரவா நேத்து போயிருந்தோம், அப்புறம் கரங் கிராஃப்ட் நேற்று போயிருந்தோம். ஏற்கனவே ஒரு 8 இடங்களுக்கு நம்ம நேரடியாக சேர்ந்து ஊடக நண்பர்களை நம்ம அங்க போய் பாக்குறோம். பார்க்கும்போது அவங்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக இந்த காலகட்டத்துல அளவிடு.
2: ஆமா, முயற்சி எல்லாம் இந்த விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்.
1: ஆமா, அதுதான் எங்களுடைய தலையாய நோக்கமும் கூட. இந்த விவரங்கள், இந்த நிகழ்ச்சி குறித்த தகவல்கள் எல்லாமே நம்மளுடைய மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், தெரியப்படுத்தணும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து நம்மளும் செயல்பட்டு பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த கும்பார முரடை கஜாலூருக்கு மேல எக்ஸ் ஜாகோன் இருக்கு, இது வந்து ஒரு லோரி தெரியுமா தேவி, இந்த லோரியில வந்து ஒரு ஸ்கிரீனிங் எல்லாமே இருக்கும், அதுவே வந்து மேடையாக பயன்படுத்தலாம். அந்த லோரி மூலமாக வந்து இந்த திரைப்படங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம சில இடங்களுக்கு, நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட சில இடங்களுக்கு நம்ம போயிட்டு இந்த கிணகர நாட்டுப்பற்று உணர்த்தக்கூடிய திரைப்படங்களை வந்து அங்க நம்ம வந்து திரைப்படத்தை வந்து காமிப்போம், பொதுமக்கள் வந்து அதை வந்து பார்க்கலாம். அந்த லோரி வந்து லோரின்னு சொல்றதோட அது அது ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர் மாதிரி எல்லாமே அந்த லோரியில
2: ஒரு எல்லா விஷயமும் இருக்கும் அதுல.
1: ஆமா, அதையும் வந்து நம்ம செய்துகிட்டு இருக்கோம். அப்புறம் பொதுமக்கள் கலந்து கூடிய சில போட்டி விளையாட்டுகளும் இருக்கு, சில அதாவது குறிப்பாக ஐபிடி ஐபிடிஎஸ் மாணவர்களுக்கு இதனுடைய பரிசு தொகை பார்த்தா 8,000 ரிங்கிட், பெரிய அளவுல தான் வந்து பரிசுகள் வந்து இருக்கு. அதனால நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருக்கும் மாணவர்களும் சரி பொதுமக்களும் சரி, நீங்க நிச்சயமாக அந்த போர்ட்டல் 360 மூலமாக நிறைய விவரங்களை அங்க பெற்றுக்கொண்டு இந்த போட்டிகள் எல்லாம் கலந்து கொள்ளணும். நம்ம நீங்க சொல்லிருந்தீங்களே போனா நம்முடைய இந்தியர்களும் வந்து நிறைய பங்களிப்பை கொடுக்கணும் இந்த மாதிரியான போட்டிகள்ல பங்கெடுத்து. அப்புறம் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன், அடுத்தடுத்து வந்து பெந்தரம்மா முரடைக்கா, ஓஹோ இது வந்து இந்த வாரம் அடுத்த வாரம் நடக்க போகுது, சனிக்கிழமையில. சனிக்கிழமையில நம்ம அந்த டெப்போ இருக்கு இல்லையா, அங்க இருந்து அந்த ஹோஹோ ரேபிட் பேருந்து இருக்கு இல்லையா, அது வந்து ஊர்வலம் போக போகுது. பாடல்கள் நிறையவே இருக்கு இந்த வருஷத்துக்கான அதிகாரப்பூர்வ பாடல் வந்து ஃபைசால் தஹிர் பாடியிருப்பார், அக்குபர் ஜஞ்சி. நீங்க மின்னல்ல கூட அந்த பாடலை வந்து ஒளியேற்றிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த பாடல் அப்புறம் முரடிக்க சம்பந்தப்பட்ட எல்லா பாடல்களும் வந்து அந்த ரேபிட் பேருந்து மூலமாக வந்து நம்ம ஒளியேற்றிக்கிட்டு கொடியை வந்து நம்ம பறக்க விட்டுட்டு கேள் முழுக்குமே நம்ம வளம் வர போறோம்.
3: ஓ ரொம்ப அழகான ஒரு தோற்றமா
1: அந்த அது இரவுல நடக்க போகுது, அதனால ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கேள் சிசி ஏரியா அப்புறம் அந்த சில கேள்ல குறிப்பிட்ட நிறைய மக்கள் கூடுகின்ற இடங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த பேருந்து மூலமாக நம்ம ஊர்வலம் போக போறோம் இந்த வாரமும் அடுத்த வாரமும்.
3: சரி, ஆமா வேற
2: ஏதாவது முன்பதிவு எல்லாம் பண்ணிக்கணுமா அவங்க?
1: எந்த ஒரு முன்பதிவு நிச்சயமாக அவங்க வந்து எந்தெந்த இடங்களுக்கு போக போறோம் அப்படின்னு இந்த விவரங்கள் வந்து முரடிக்கா ஸ்ரீ அந்த போர்ட்டல்ல நம்ம போட போறோம்.
2: தயாரா இருக்கணும் அவங்க முதல்ல
1: அந்த போர்ட்டலுக்கு அவங்க போயிட்டாங்கன்னா அந்த பேருந்து எங்க நிற்க போகுது அப்படின்னு ஒரு 10-15 நிமிடங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட இடங்களை நம்ம நிப்போம்.
3: அவங்க வந்து படம் எடுக்கலாமா?
1: படம் எடுக்கலாம், ஏறி புகைப்படங்கள் எடுக்கலாம். அங்க வந்து நம்ம வந்து தேசிய கொடியை நம்ம கொடுக்க போறோம். அந்த நாட்டுப்பற்று பாடல்களை வந்து கொஞ்ச நேரம் பாடிட்டு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, பெந்தாராமா ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் செய்வாங்க இந்த பாடல்களுக்கு எல்லாம். அந்த குதூகலத்தோடு அந்த அந்த நாட்டுப்பற்ற உணர்வு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக நம்ம
2: வெளிப்படுத்தலாம்.
1: வெளிப்படுத்தல்
2: விவரங்களுக்கு போட்டல
1: கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்புறம் இது வந்து முக்கியமான ஒரு விஷயம், இந்த வருஷத்துக்கான ஒரு ஒரு ஒரு சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லலாம், மலுக்கி செஞ்ச அப்படின்னு ஒரு இது வந்து என்னன்னா இந்த அந்தி சாயும் நேரத்துல வந்து
2: சரி
1: இந்த புர்த்துஞ்சுக்கன் உடாறு இந்த
2: இயற்கையுடைய
1: அந்தி சாயும்
2: சூரிய அஸ்தமனம்
1: அந்த நேரத்துல வந்து இந்த பசுக்கான் ஏரோபெட்டிக் கிரீ சக்தின்னு இருக்காங்க இவங்க, இந்த டிஃபென்ஸ் சர்வீஸ்ல இருந்து உள்ளவங்க இவங்க வந்து அந்த அந்த அந்த வான்படை இருக்கு இல்லையா அந்த கொஞ்சம் புர்த்துஞ்சுக்கான் செய்ய போறாங்க,
2: சாகச காட்சி செய்ய
1: போறாங்க. அது வந்து நிச்சயமாக பொதுமக்கள் பார்க்கலாம். அது அந்தி சாய நேரத்துல 7 மணிக்கு அது நடக்க போகுது புத்ராஜயில, அந்த 30ஆம் தேதி நடக்க போகுது
2: ஆகாய
1: படையோட பொதுமக்கள் வந்து அங்க தயாரா இருக்கலாம். அது 7:30 அது முடிஞ்சிரும், அந்த அது கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த அந்த
2: நடக்கும்
1: நடக்கும். அப்புறம் கவுண்ட் டவுன் இருக்கு இந்த வருஷத்துக்கு,
3: எங்க நடக்குது இந்த வருஷம்?
1: இந்த வருஷத்துக்கான கவுண்ட் டவுன் வந்து புத்ராஜயில தான் நடக்குது, 11:50 இருந்து 12 மணிக்குள்ள கீரடத்தை முரடைக்கான் இருக்கு. இது நிச்சயமாக தொடர்பு அமைச்சும் பிற்பாடான புத்ராஜயும் இணைந்து இந்த நிகழ்ச்சி வந்து செய்யறாங்க. வானவேடிக்கையும் இருக்கு, அப்புறம் கலைஞர்களுடைய படைப்புகளும் இருக்கு.
3: அது முடிஞ்சிட்டு காலையிலே தேசிய தின அணிவகுப்பு.
1: ஆமா, நாங்கெல்லாம் அங்கேயே தங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் நிச்சயமாக.
3: சரி, ஆக இன்னும் மற்ற நிகழ்ச்சிகள் என்னென்ன நடவடிக்கைகள் அப்படின்றதெல்லாம் நீங்க இந்த முரடிக்கா 360 அப்படின்ற அந்த அகப்பக்கத்துக்கு போய் தெரிஞ்சுக்கணும். இது பாத்தீங்கன்னா அதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, ஏற்பாட்டு குழுவா உங்களுடைய எதிர்ப்பு எதிர்பார்ப்பு என்ன பொதுமக்கள் கிட்ட இருந்து?
1: நிச்சயமாக என்ன சொல்லணும்னா, இந்த தேசிய தின கொண்டாட்டம் என்று சொல்லும்போது அந்த 31ஆம் தேதி மட்டும் தான் இல்ல, இந்த 7ஆம் மாதத்திலிருந்து ஜூலை மாதத்திலிருந்தே வந்து அந்த கொண்டாட்டங்களுடைய துவக்க விழாலாம் நடந்துருச்சு. அதற்கு பிறகு வந்து இந்த தேசிய கொடிகள் வந்து பரவலாக எங்க நீங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு தேசிய கொடியை வைத்து பறக்க விட்டு அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த பறக்க விடும்போது சரியான முறையில வந்து நாட்டுப்பற்று உணர்வோட நம்ம பறக்க விடணும். அது ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ரொம்ப மலிவான முறையில வந்து மலிவான விலையில வந்து நீங்க இந்த ஜலுர்கு மிலாங்க நீங்க வாங்கிக்கலாம். எங்க வேணாலும் அது விற்கப்படுகின்ற ஒரு ஒரு விஷயம் தான், நீங்க அதை வாங்கிக்கலாம். அதே நேரத்துல தகவல் துறையை நிறைய இடத்துல வந்து நேரடியாக மக்களை சந்தித்து இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக வந்து நம்ம நமக்கு நிறைய கொடுக்கறோம். இவ்வளவு நிகழ்ச்சிகள் செய்யறதுக்கு இருக்க காரணம் வந்து மலேசியர்களிலேயே நல்ல ஒரு நாட்டுப்பற்று உணர்வை வந்து உருவாக்கணும், மேலோங்க செய்யணும் என்ற ஒரு ஒரு உன்னத நோக்கத்துக்காக தான் இவ்வளவு நிகழ்ச்சிகள் பொதுமக்களுக்காக நம்ம செய்துகிட்டு இருக்கோம். இந்த ஏற்பாடு செய்யப்படுகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் வந்து நிச்சயமாக பொதுமக்கள் கலந்து கொண்டு நல்ல ஒரு ஆதரவை வந்து கொடுக்கணும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோட இன்றைக்கு இவ்வளவு விவரங்களை வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கோம்.
2: இன்றைக்கு வந்தது காரணமே இந்தியர்கள் அதிகமா பங்கெடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு நோக்கம் தான், நிச்சயமா பங்கெடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம்.
3: மிக்க நன்றி சத்யகுமாரி, இந்த தகவல் எல்லாம் எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு.
1: நிச்சயமாக நன்றி தேவிக, நன்றி போனா. வாய்ப்பு இருந்தா மீண்டும் சந்திக்கலாம். அப்புறம் அந்த மிரடை கத்திரி அண்டர் 60 போட்டல மறந்துடாதீங்க. ஒரே ஒரு ஒரு விஷயம் சொல்லிக்கணும் தேவிகன், இந்த கொண்டாட்டங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த தேசப்பற்று அப்படின்னு சொல்லும் போது அது அது ஒவ்வொரு மலேசியருக்கும் இருக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயம் இல்லையா? நிச்சயமாக நம்ம நாட்டுக்கு என்றைக்குமே நம்ம விசுவாசமா இருக்கணும். இது நம்மளுடைய கடமை உணர்வும் கூட. வேற்றுமையில் ஒற்றுமை கண்டோம் மலேசியர்கள் என்று சொல்லும்போது, அதனால கண்டிப்பாக தேசிய தினத்தை வந்து முன்னிட்டு தேசிய கொடியை வந்து நீங்க பறக்க விடுங்க. தேசிய தினம், இந்த சுதந்திர தினத்தோடைய பொருளை உணர்ந்து கொண்டாடுவோம் தேசிய தினத்தை.
2: எல்லாத்துக்குமே தேசப்பற்று இருக்கு, ஆனா அதை வெளிப்படுத்தணும்.
3: இன்றைக்கு நம்மோடு தகவல் துறையின் ஊடக மற்றும் தொடர்பு நிர்வாக பிரிவின் உதவி இயக்குனர் சத்யகுமாரி பூங்காவண்ணம் வந்து பேசியிருந்தாங்க. வாய்ப்பு மீண்டும் வரும், மீண்டும் சந்திப்போம். நன்றி சத்யா.
1: நன்றி போனா. நன்றி
2: நன்றி சத்யா.

0: பறக்க விடுவோம் மலேசியராய் பெருமை கொள்வோம்.
1: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
2: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 07 21 19.
3: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
4: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
3: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
4: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
5: Lend your ears to this. Yeah, Siren Z with the beat, Dilip Varma, Psycho Mantra.

0: திலிபர்மன் சைக்கோ மந்த்ரா பாடிய அந்த பாடலோடு இன்றைய வணக்கம் இன்னல் ஒரு நிறைவுக்கு வருகின்றது. திலலட்சுமி மற்றும் செயின்ட் இவங்களும் அந்த பாடலை பாடி இருந்தாங்க. மணி 9:55 ஆயிருச்சு. சரி, இன்றைக்கு வந்துட்டு மேட்ரன் கௌரி நாராயணன் வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் சத்யகுமாரி கிட்ட நம்ம பேசுறோம் தேசிய தினம் பற்றி. மேட்ரன் அவர்களும் ஒரு தாதியா இருக்கிறது, நாட்டுக்கும் வீட்டுக்கும் செய்யக்கூடிய கடமை அப்படின்றத பத்தி பேசினாங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து விட்டே கொடுக்க கூடாது, விடாபிடியா செயல்படணும் அதற்கான நாள், அதை பத்தி பேசியிருந்தோம்.
1: Never give up day அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது ஏதோ ஒரு முயற்சியில எடுத்து நீங்க எடுத்துக்கிட்டு இருந்திருக்கலாம், மனம் தளராதீங்க, கண்டிப்பா அதை கை குடுற வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்போம்.
0: சரி, அடுத்தது உங்களுடைய இளமை உல்லாசத்துல பேச அஸ்வினி காத்துட்டு இருக்காங்க. விடை பெறுகின்றோம். தெய்வீகன் தாமரை செல்வன்,
1: நண்பன் ஆவீரமாக
0: உடம்பு மனசெல்லாம் பாத்துக்கோங்க, மீண்டும் சந்திக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். கட்டுமான பொருள்களின் விலையில் திடீர் உயர்வு ஏற்பட்டுள்ளதாக கூறும் குத்தகையாளர்கள் உண்மையான விலை சான்றுகளை மலேசிய புள்ளியியல் துறையுடன் சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். சில கட்டுமான பொருள்களின் விலை மட்டுமே அதிகரித்துள்ள நிலையில் இதர பொருள்களின் விலை நிலையாக உள்ளதாக டோசம் வெளியிட்ட தரவுக்கேற்ப இந்த அறிவிப்பினை பொதுப்பணித்துறை அமைச்சர் டாத்துஸ்ரீ டாக்டர் அமர் மஸ்லான் வெளியிட்டுள்ளாா். தாமதமான திருமணம், அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினம் உள்ளிட்ட மகப்பேறு காலத்தை தள்ளி போடுவது ஆகியவை மலேசியாவில் கருவுறுதல் விகிதம் குறைவதற்கு முக்கிய காரணிகளாக உள்ளன. இதற்கு முன் 24 வயதில் திருமணம் செய்து கொண்ட பெண்கள் தற்போது 27 வயதிற்கு மேலும் ஆண்கள் 30 வயதிலும் திருமணம் செய்து கொள்வதாக மலேசிய மக்கள் தொகை குடும்ப மேம்பாட்டு வாரியத்தின் தலைமை இயக்குநர் டாக்டர் அப்துல் ஷுக்குர் அப்துல்லா தெரிவித்தார். பின்னிரவு 2:10 மணிக்கு இந்தோனேசியா பாலி கடலில் ரிக்டர் கருவியில் 5.2 பதிவான மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா தெரிவித்தது. கடல் பகுதியிலிருந்து 194 கிலோமீட்டர் ஆழத்தில் அந்த நிலநடுக்கம் மையமிட்டுள்ளது. இது மலேசியாவுக்கு சுனாமி எச்சரிக்கையை விடுக்கவில்லை. ரஷ்யாவின் தூரக்கிழக்கு தீவான குரலுக்கு அதிபர் விளாடிமிர் புட்டினின் பயணத்தை ஜப்பான் சாடியதை தொடர்ந்து மாஸ்கோ அதன் ஜப்பானிய தூதரை அழைத்துள்ளது. குரல் தீவை ஜப்பானும் உரிமை கோரும் நிலையில் ரஷ்யா டோக்கியோ உறவுகள் பாதிப்படைந்துள்ளன. கொலம்பியாவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வீடமைப்பு அமைச்சர் ஜெம் ஆண்ட்ரஸ் பால்ட்ரன் கடும் விமர்சனத்தை எதிர்கொண்டுள்ளார். அங்கு பேரழிவை ஏற்படுத்திய நிலநடுக்கம் ஏற்பட்டதையடுத்து நாடு தத்தளித்துக் கொண்டிருந்த போது அவர் தனது குடும்பத்தினருடன் கரீபியன் தீவுக்கு விடுமுறையை கழிக்கச் சென்றதை தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளார். விளையாட்டு கால்பந்து. லாலிகா வெற்றியாளருடனான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக உலகக்கிண்ண வெற்றியாளரான ஸ்பெயின் அணித் தலைவர் ராட்ரி பார்சிலோனா சென்றடைந்துள்ளார். இவ்வணிக்கான விளையாடுவது தமது கனவு. இதில் தாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக அந்த மத்திய திரள் ஆட்டக்காரர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானே, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பொழுது வேலையெல்லாம் தொடங்கி அப்படி பரபரப்பா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்புறோம். வேலைக்கு போயிட்டு இருக்கோம் அஸ்வினின்னு சொல்லலாம், அல்லது வீட்டுல இப்பதான் வேலையெல்லாம் தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி இருப்பினும் உங்களோடு அப்படியே நிறைய கதைகள் பேசி இன்று முழுக்க உங்களுக்காக பாடல்களை மொழிபரப்ப நாங்க இந்த பக்கமா ரொம்ப ரொம்ப தயாரா இருக்கோங்க. சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா தொடக்கமாக சயனரா பிலிப் மற்றும் சங்கர் சர்மா கொண்டு வரும் பாடல். சில பாடல்களை கேட்ட பிறகு நிகழ்ச்சியில நம்ம தகவல்களையும் கேட்கலாம்.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி,
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, தல்கர் சல்மான் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு நடிகர். இவருடைய திரைப்படங்கள் அதிகமாகவே நம்ம ரசித்து பார்ப்போம். அந்த வகையில தல்கர் சல்மான் நடிப்பில் உருவாகி இருக்கும் ஐ எம் கேம் படம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3 வெளியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து அந்த தயாரிப்பாளர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைத்தளங்கள்ல இதனை சார்ந்து பதிவேற்றம் செய்திருக்காங்க. ஆட்டம் பெரியதாக இருக்கும் போது வெளியீடும் பெரிய அளவில் இருக்கணும். உங்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுக்கு புரியுது, அதனால சீக்கிரமே வந்து இந்த திரைப்படம் வெளியாக போகுது அப்படின்ற ஒரு தகவலை வந்து பதிவேற்றம் செய்திருக்காங்க. புதிய தேதியை அறிவித்த இவர்கள் பார்த்தீங்கன்னா ஐ எம் கேம் படத்தை ஆர்டிக்ஸ் நஹாஸ் ஹிதாயத் இயக்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கயாது லோஹர், ஆன்டனி வர்கீஸ், மிஷ்கின் இப்படி பலரும் வந்து முன்னணி கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இதுல இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்கர் சர்மானுடைய 40th திரைப்படமாக இதை கருதுறாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது.

மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.

யாசின் நிசார் கொண்டு வந்த பாடலை தான் நாம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக பாடல் எல்லாம் கேட்டிருந்தோம். ஜெய் சூர்யா ரித்திகா சிங் நடிக்கும் பேன் இந்தியா திரைப்படம் தான் ஆபரேஷன் டிரால் அப்படின்ற திரைப்படம். இதுல பாத்தீங்கன்னா முரளி சர்மா, காவ்யா சிஷ்டி, ஆன்சன் பால் இப்படி பலரும் வந்து முன்னணி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. குட்வில் என்டர்டெயின்மெண்ட் தான் இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க. மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இந்த மொழிகள்ல வெளியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசப்பற்றை மையமாக கொண்ட இந்த படத்துல பாத்தீங்கன்னா சுதந்திர தினத்தை முன்னிட்டு, அதாவது இந்தியாவுடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜெய் ஹோ அப்படின்ற பாடலை வந்து வெளியிட்டிருக்காங்க. கதிர் பாடி இருக்கிற இந்த பாடலை ஏ ஆர் ரஹ்மானின் ஜெய் ஹோ பாடலை நினைவூட்டினாலும் தேசப்பற்று உணர்வையும் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற உணர்வுல தான் இந்த பாடலை வந்து படப்பிடிப்பு செய்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலோடு சேர்த்து இந்த திரைப்பட குழுவினர் பதிவேற்றம் செய்திருக்காங்க.

மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ சும்மா தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.

இசை மற்றும் கபில் கபிலன் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். இப்போ நாம மலையாள பாடலுக்கு பின் நிறைவு பாடல்களை கேட்க போறோம். 11 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா படிச்சவங்களுக்காக நீங்க பிடிச்ச பாடல்களை கேட்கும் அங்கம் சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்கள்ல தாராளமா நீங்க பிடிச்ச உங்களுக்காக பிடிச்ச பாடல்களை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு கேட்கலாம். இப்போ வாங்க மலையாள பாடல் தொகுப்பின் நிறைவு பாடலை கேட்க போறோம். விஜய் யேசுதாஸ் மற்றும் குழுவினர் கொண்டு வரும் ஒரு மெல்லிசையான பாடல் இதோ உங்களுக்காக.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். துருக்கி அதிபர் ரஜப் டைப் எடகன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் தொலைபேசியில் பேசி ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றத்தை தணிப்பதில் அமைதி பேச்சியை தொடருமாறு அமெரிக்க சக டொனால்டு டிரம்பை வலியுறுத்தினார். அந்த இரு தலைவர்களும் தொலைபேசியில் உரையாடினர். அமைதிக்கான முயற்சிகளுக்கு அங்காரா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று எடகன் உறுதியளித்தார். ஈரானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் துருக்கி, அமெரிக்கா, ஈரான், பாகிஸ்தான், கத்தார் உள்ளிட்ட தரப்புகளுடன் இணைந்து உறவு பாலமாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் எடகனும் டிரம்பும் இருதரப்பு உறவு, காசா போர், துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் ஆகியவற்றிற்கு இடையிலான வட்டார நிலைத்தன்மை, பாதுகாப்பு உடன்படிக்கை குறித்தும் கலந்தாலோசித்தனர். கொலம்பியாவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வீடமைப்பு அமைச்சர் ஜெம் ஆண்ட்ரஸ் பெட்ரன் கடும் விமர்சனத்தை எதிர்கொண்டுள்ளார். அங்கு பேரழிவை ஏற்படுத்திய நிலநடுக்கத்தால் நாடு தத்தளித்துக் கொண்டிருந்தபோது அவர் தனது குடும்பத்தினருடன் கரபியன் தீவுக்கு விடுமுறையை கழிக்கச் சென்றது சர்ச்சையை தூண்டியுள்ளது. வலதுசாரி அதிபர் எப்ராடோ டேலா எக்ஸ்பரெல்லா பதவியேற்ற 3 நாள்களுக்கு பிறகு மேற்கு கொலம்பியாவில் ரிக்டர் கருவியில் 7.4 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அத்தகைய நெருக்கடியான சூழலில் விடுப்புக்கு சென்ற அமைச்சர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்போவதாக இடதுசாரி எதிர்க்கட்சி கூறியுள்ளது. அந்த நிலநடுக்கத்தில் 300 பேர் பலியானார்கள். பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லுடா டா சில்வா அமேசான் கடற்கரை அருகே எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதை நாட்டின் எதிர்காலத்திற்கான கடவுச்சீட்டு என விமர்சித்துள்ளார். வடக்கு அபாமா மாநில கடற்பகுதியில் ஹைட்ரோ கார்பன் இருப்பதை எண்ணெய் பெருநிறுவனமான பெட்ரோபிரஸ் கடந்த வாரம் உறுதி செய்தது. இதற்காக 5 ஆண்டுகள் சுற்றுச்சூழல் அனுமதி பெறும் நடவடிக்கைக்கு பின்னர் சுமார் 1 ஆண்டுக்கு முன்பு அங்கு துளையிடும் பணியை அது தொடங்கியது. எனினும் அமேசான் பகுதியில் எண்ணெய் துளையிடுவதற்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையில் புதைப்படிவ எரிபொருள்களை கட்டங்கட்டமாக குறைக்கும் திட்டத்தை கொண்டுள்ள லூலா தூய்மையான ஆற்றலுக்கு மாற எண்ணெய் வாயிலாக எட்டப்படும் வருவாய் அவசியமாகிறது என்றார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஜப்பான் உரிமை கோரும் கோரில் தீவுகளுக்கு சென்றதை ஜப்பான் கண்டித்ததை தொடர்ந்து மாஸ்கோ அதன் ஜப்பானிய தூதர் அகிரா மோட்டோவிடம் கண்டனம் தெரிவித்தது. 1945 சோவியத் ஒன்றியத்தால் கைப்பற்றப்பட்ட அந்த தீவுகள் ஜப்பானில் வடக்கு வட்டாரங்கள் என்று அறியப்படுகின்றன. அத்தீவுகள் தொடர்பான சர்ச்சை பல ஆண்டுகளாக ரஷ்யா ஜப்பான் உறவில் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. முன்னதாக புட்டின் சகாலின் தீவுக்கு சென்ற பின்னர் கோரில் தீவுகள் பயணம் செய்தார். இதற்கு ஜப்பான் எதிர்ப்பு தெரிவித்தது. இதற்கு பதிலடியாக ரஷ்யாவும் ஜப்பான் தூதரை அழைத்தது. புதினின் பயணத்தை விமர்சித்த ஜப்பான் அதிகாரிகள் நாகரீகத்தின் எல்லையை தாண்டிவிட்டனர் என்று வெளியுறவு அமைச்சர் சர்கே லாவ்ரோவ் சாடினார். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள பள்ளி அருகே கையெறி குண்டு வெடித்ததில் 52க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. டாசெட் பர்ஷி பகுதியில் உள்ள தனியார் பள்ளிக்கு அருகே இச்சம்பவம் நிகழ்ந்ததாக காவல்துறை பேச்சாளர் கலெட் ஜட்ரான் கூறினார். அந்த கையெறி குண்டு ஒரு மாணவரின் கையில் இருந்தபோது வெடித்ததாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே சம்பவத்திற்கான காரணம் ஆராயப்படுகிறது. விளையாட்டு இங்கிலீஷ் வெற்றியாளர் லீக் கட்பந்து கார்டிஃப் சிட்டிக்கும் வெஸ்ட்ஹாமுக்கும் இடையிலான ஆட்டம் தலா 1 கோல் எண்ணிக்கையில் முடிவுற்றது. அதன் கோல்களை முறையே ரூபன் கால்வேலும் கீஃபர் மோரேவும் புகுத்தினர். இவ்வேளை 2026 உலகக்கிண்ண வாகையாளர் ஸ்பெயின் கேப்டனும் மத்திய திடல் ஆட்டக்காரருமான ராட்ரி லாலிக வெற்றியாளர் பார்சலோனாவுடன் உடன்பாட்டை எட்டியுள்ளார். கோடைகாலத்தின் முக்கியமான ஆட்டக்காரர் பரிமாற்ற பேச்சில் ஒன்றாக இருந்த இந்த விவகாரம் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. பார்சாவுக்கு விளையாடுவது தமது கனவு என்றும் அதில் தாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாகவும் 30 வயது ராட்ரி தெரிவித்தார். மேலும் தனது புதிய அணியினருடன் இணைந்து களமிறங்க ஆவலுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மின்னலின் இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு சரி, இதனை தொடர்ந்து பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க நீங்க தாராளமாக அழைக்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 உங்களோட பேச இந்த பக்கமா நாங்க ரொம்ப ரொம்ப அவளோடு காத்திருக்கோம். யாருக்காக பாடலை விரும்பி கேட்க அழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அழைத்து சொல்லுங்க. அதே சமயம் என்ன பாடலை கேட்க போறீங்க அப்படின்றதையும் சொல்ல மறந்துடாதீங்க. 2010 ஆண்டுக்கு பிறகு உள்ள பாடல்கள் எந்த பாடல் வேண்டுமானாலும் நீங்க தாராளமா கேட்கலாம்.

0: வணக்கம். நான் முத்து சிராசிலிருந்து கூப்பிடுறேன். எனக்கு வந்து இன்னைக்கு வந்து என் மருமகன் மல்லிகாவோட தம்பியோட பிறந்த நாள். அவர் பேரு சுகு பாருங்க. சோ அவருக்காண்டி ஒரு பிறந்த நாள் பாட்டு போடுறீங்களா மிஸ்?
1: நிச்சயமா, அடுத்ததா கேட்கலாம். ரொம்ப நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: சரி, அவர் வந்து பிறந்த நாள் பாடலை கேட்டிருந்தாரு. அடுத்ததாக பிறந்த நாள் பாடலை கேட்க போறோம். அதே சமயம் நேர்கள், நீங்க யாராவது நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படி பயணத்துல இருக்கோங்க, சமைச்சுக்கிட்டே உங்களை நினைச்சோங்க அப்படின்னு சொல்லி நண்பர்கள், கணவர்கள், மனைவி, இப்படி யாரா இருந்தாலும் நீங்க பாடலை தாராளமா அவங்களுக்காக விரும்பி கேட்கலாம். 03-22-82-57-33 அல்லது 4-7-6-8

0: இன்றைய இளமை உல்லாசமங்கத்தில் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க நீங்க தாராளமா அழைக்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அடுத்ததா ஒரு குட்டி நேர அழைப்பு இருக்காங்க, அவங்களோட பேசலாம். யார் பேசுறீங்க?
1: வைஷ்ணவி பேசுறாக்கா.
0: வைஷ்ணவி, இன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகலையா?
1: இல்ல அக்கா.
0: அச்சுச்சோ, என்ன ஆச்சு? அழைச்சிருக்கீங்க, சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: இன்னைக்கு வந்து எங்க பெரியப்பாக்கு பிறந்த நாள் அக்கா. எனக்கு வந்து நல்ல பாட்டு போடுங்க.
0: நல்ல பாட்டு? உள்ளூர் பாடல் அந்த பாடலா?
1: ஆமாக்கா.
0: சரி, நிச்சயமா நிச்சயமா அந்த பாடலை அழைத்துதா கேக்கலாங்களா?
1: அவரு பேரு வந்து முவீந்திரன்.
0: சரி நிச்சயமா, பெரியப்பாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் இப்ப இந்த பாடல் மூலமா. நன்றி. சரி, வைஷ்ணவிக்காக அடுத்ததாக சந்தீஷ் மற்றும் சித்தார்த் ரேபிட் மேக் கொண்டு வரும் பாடல் இது உங்களுக்காக.

மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.

0: வணக்கம் அஸ்வினி, நான் தமிழ் செல்வி கிருஷ்ணன் ரமன் சரலேந்து பேசுறேன்.
1: தமிழ் செல்வி, தமிழ் செல்வி என்ன உனக்கு தருவே தெரியுமா? அந்த பாடல் யாராவது பாடி இருக்காங்களா உங்களுக்கு? நான் கொஞ்சம் மோசமா தான் பாடுறேன், அதனால பாதியில நிறுத்திட்டேன். சொல்லுங்க. அதான் ஓகேதான், நல்லா இருக்குன்னு சொல்ல மனசு வருதா பாத்தீங்களா?
0: நல்லா சூப்பரா இருக்கு.
1: சரி, எனக்காக போய் சொன்னதற்கு என்ன பாடலை விரும்பி கேட்க போறீங்க?
0: அந்த பாடலை போட முடியுங்களா?
1: நிச்சயமா நிச்சயமா. யாருக்காக விரும்பி கேக்குறீங்க? உங்களுக்காகவே வா.
0: உங்களுக்காகவே நான் கேட்டுக்கிறேன், மக்கள் கேட்டிருக்கோங்க எல்லாத்துக்காகவும்.
1: நிச்சயமா, தமிழ் செல்விக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன் அது சரி ரா ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு யாரோ இரவு ஏழு மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன் சும்மா சாப்பிடறப்பலே கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறது அஸ்வினி நாளைக்கு பாத்துக்கிறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.

இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, இன்றைக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்டிருந்தீங்க. நாங்கமும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். அச்சச்சோ அஸ்வினி, எங்களால பேச முடியலையே அப்படிலாம் நினைக்காதீங்க. 12 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே வந்து ஒரு சின்ன போட்டி அங்கம் வைக்க போறோம். பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காகவே நாங்க பாடலை ஒளிபரப்பும் வாழ்த்து சொல்லவும் வாய்ப்பு கொடுப்போம். அதனால மனசு தளர விட்டுறாதீங்க. 12 மணிக்கு மேல நிச்சயமா பேசலாம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். நாட்டின் நுழைவாயிலின் கட்டுப்பாட்டை மேம்படுத்தும் விரிவான திட்டம் நாளை அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும் என உள்துறை அமைச்சர் டதோஸ்ரீ சைஃபுடின் அசித்யோன் இஸ்மாயில் கூறினார். சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பை உட்படுத்தி நாட்டின் நுழைவாயிலை வலுப்படுத்த வேண்டும் எனும் அரசாங்கத்தின் உத்தரவுக்கு ஏற்ப இரு வாரங்களில் அத்திட்டம் தயார் செய்யப்பட்டுள்ளது. அதனை போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக்குடன் இணைந்து நாளை தாக்கல் செய்யவுள்ளதாக அவர் கூறினார். வெளியுறவு அமைச்சர் டதோஸ்ரீ முகமது ஹசானும் அவரின் பிலிப்பீன் சக மாத்ரேசா பி லசாரோவும் இன்று 9வது மலேசிய பிலிப்பீன்ஸ் ஒருங்கிணைந்த ஆணைய கூட்டத்திற்கு தலைமையேற்றனர். பிலிப்பீன்ஸ் வெளியுறவுத்துறையில் நடைபெறும் அக்கூட்டம் இருவழி வணிகம், எல்லை தாண்டிய முதலீடு, வட்டார வணிக மீள்தன்மையை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும். கடந்த வாரம் கிளந்தான் பசிர்மாஸ் பள்ளி ஒன்றில் மாணவர் உட்பட அவரின் தாயாரை தாக்கியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட 54 வயது ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கும் முடிவை மாநில கல்வித்துறையிடம் கல்வி அமைச்சு விட்டுவிடுவதாக அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் முகமது அசாம் அகமது கூறினார். பிலிப்பீன்ஸில் உள்ள கத்தோலிக்க உயர்நிலை பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் இருவர் சுடப்பட்ட நிலையில் மாணவர் கொல்லப்பட்டார். தாக்குதலை நடத்தியவனும் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு பலியானதை ஜம்போகா நகர் மேயர் கைமர் ஒலாசோ உறுதிப்படுத்தினார். 13 வயதான மாணவர் அதீத சக்தி வாய்ந்த கை துப்பாக்கியையும் 45 கலிபர் துப்பாக்கியையும் கொண்டு அத்தாக்குதலை நடத்தியுள்ளார். ஜனநாயக கொங்கோ குடியரசில் இபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 5000 கடந்துள்ளது. 1320 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக ஆப்பிரிக்க நோய் தடுப்பு கட்டுப்பாட்டு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த தொற்று பரவல் அவசர நிலையாக அறிவிக்கப்படவில்லை என்றால் உலகளவில் பதிவு செய்யப்படாத மிகப்பெரிய கொடிய நோயாக உருவெடுக்கும் என அவ்வமைப்பு கூறியது. விளையாட்டு 2026 ஸ்லாங்கூர் சுக்மா போட்டி. மகளிர் சம்மட்டி எறிதல் ஹெமத்ரோவில் சரவாக்கைச் சேர்ந்த யோயோ வாங்ஸியோ தங்கப்பதக்கம் வென்றார். அவர் 48.14 மீட்டருக்கு சம்மட்டியை எறிந்தார். இப்போட்டியில் வெள்ளி வெண்கல பதக்கங்கள் பெர்லிஸ் பஹாங் வசமாகியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் மங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்து இருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து உங்களுக்காக ஒரு பின்னணி இசையை நாங்க ஒளிபரப்புவோம். அந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானதுன்னு நீங்க சரியா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்காகவே நாங்க பாடலை ஒளிபரப்புவோம், வாழ்த்து சில வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப வாங்க நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம சில பாடல்களை கேட்ட பிறகு தொடர்ந்து நிச்சயமா பேசலாம்.

தர்பார் திரைப்படத்துல இருந்து அந்த பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோங்க. சரி, என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்காகவே பாடல்களை ஒளிபரப்புறது மட்டுமல்லாமல் பின்னணி இசையை நாங்க ஒளிபரப்போம். இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றத நீங்க சொல்ல போறீங்க அப்படின்றத நாங்க சொல்லியிருந்தோம். சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்காக பாடலை வழங்க போறோம் அல்லது வாழ்த்து சொல்லும் வாய்ப்பும் கொடுக்க போறோம். இப்ப அந்த பின்னணி இசை என்ன பின்னணி இசை அப்படின்றத உங்களுக்கு நாங்க ஒளிபரப்புறோம். கவனமா கேளுங்க. இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அஸ்வினி? எனக்கு தெரியும் அஸ்வினி. இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3228255337 அல்லது 4768. மீண்டும் ஒரு முறை நல்லா கேளுங்க.

0: கிழமை உல்லாச மங்கத்தில் நாங்க உங்ககிட்ட சொல்லியிருந்தோம், பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றத கண்டுபிடிங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி ஜெயந்தி அழைச்சிருக்காங்க. ஜெயந்தி, பதில் சொல்லிருப்பீங்க நம்புறீங்களா?
1: கண்டிப்பா சொல்லிருவேன்.
0: கண்டிப்பா? ஓ, அவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்களா? சரி, பின்னணி இசை ஒரு முறை கேட்டுலாம். அந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது?
1: கோலம்மாவு கோகிலா படத்திலேந்து வெளியாவது படம்.
0: எப்படி சரியா சொல்லிருவீங்கன்னு நினைச்சேனே.
1: சரியா தான் சொல்லிருக்கோம்.
0: எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க?
1: உறுதியா? ஏன்னா கேக்குற பாட்டு இதெல்லாம்.
0: ஓ சரி, நீங்க அடிக்கடி ரசிச்சு கேக்குற பாடல்ன்றீங்க. சரியான பதில சொல்லிட்டீங்க, உங்களுக்கு பாராட்டுகள். முதல்ல என்ன பாடலை விரும்பி கேட்க போறீங்க?
1: என்ன பாடல்? முத்துமலை.
0: முத்துமலை தக் லைஃப் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருக்கீங்க. இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, நிச்சயமா அடுத்துதான் உங்களுக்காக ஒளிபரப்புறோம். நன்றி.
1: நன்றி.

0: நின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: நம்மை சுற்றி
0: சமர்ப்பணம் ஜோதி நடனாலயத்தின் சமர்ப்பணம் நாட்டிய நிகழ்ச்சி August 23 ஞாயிற்றுக்கிழமை தலைநகர் பிரிக்ஃபீல்ட்ஸ் நுண்கலை கோவில் சதானந்த் அரங்கில் நடைபெற உள்ளது. மேல் விவரங்களை வழங்குகிறார் மாஸ்டர் பரஞ்சோதி.
2: இந்த சமர்ப்பண நிகழ்வு பரதநாட்டின் சிகரமாய் விளங்கிய மறைந்த குரு கே ஜே சரசா அவர்களின் நினைவாகவும் அவர்களின் ஒற்ற நடன அமைப்புகளை போற்றும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளது. குரு கே ஜே சரசா அவர்கள் பரதநாட்டிய வரலாற்றிலேயே முதலாவது பெண் நட்டுவனராக விளங்கியவர். அவர் வள்ளுவர் பாணி நடனக்கலையின் வல்லுநரான வள்ளுவர் பாணி நடனக்கலையின் வள்ளுவராக திகழ்ந்தவர். சரசாலயா என்ற நடனப்பள்ளியை தொடங்கி 1000 மேற்பட்ட அரங்கேற்றங்களையும் 2000 அதிகமான நாட்டிய நிகழ்ச்சியும் நடத்தியுள்ளார். மலேசியாவில் தலை சிறந்த நடன ஆசிரியரான மறைந்த குரு ஸ்ரீ டாக்டர் ஸ்ரீகணேசன் மறைந்த குரு டாக்டர் ஸ்ரீகணேசன் அவர்களின் குருவும் ஆவார். வழியில் வந்த பரஞ்சோதி முத்துவேலு குரு கே ஜே சரசா அவர்களின் சீடர்களில் ஒருவராக விளங்கியவர். நமது மலேசிய நாட்டின் புகழ்பெற்ற நடன குரு மறைந்த டாக்டர் ஸ்ரீகணேசன் அவர்கள். நான் பரஞ்சோதி முத்துவேலு டாக்டர் ஸ்ரீகணேசன் அவர்களின் மாணவன். இந்த நடன நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சுத்ரா பவுண்டேஷன் நிறுவனர் மாண்புமிகு டாக்டர் ராம்லி இப்ராஹிம் அவர்கள் கலந்து கொள்வார். இந்நிகழ்விற்கு அனுமதி இலவசம். கலை ஆர்வலர்கள் மற்றும் மின்னல் FM நேயர்கள் அனைவரும் குடும்பத்தோடு வந்து வருகை தந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம்.
1: நம்மை சுற்றி
0: தொழில் முனைவோர் தினம். ஜோஹோர் கூலாய் கேழான் தோட்ட தமிழ் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் வரும் சனிக்கிழமை 22 தொழில் முனைவோர் தினத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளது. நிகழ்ச்சி குறித்து மேலதிக விவரங்களுடன் பிரகாஷ்.
3: வணக்கம். கேளான் தோட்ட தமிழ் பள்ளி இந்த பள்ளிக்கூடம் வந்து ஜோஹர் மாநிலத்துல கூலாய் வட்டத்துல அமைஞ்சிருக்கு. இந்த பள்ளிக்கூடத்துல வருகின்ற சனிக்கிழமை 22 மாணவர்களுக்காக பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் பள்ளிக்கூட ஏற்பாட்டுல தொழில் முனைவோர் தினம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கோம். அன்றைய தினத்திலிருந்து பள்ளியில வந்து பாத்தீங்கன்னாக்கா உணவு சந்தை, அப்புறம் கேளிக்கை விளையாட்டுகள், இது போன்ற நிறைய நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் வரக்கூடிய அந்த லாபங்கள் அனைத்துமே வந்து மாணவர்களின் நடவடிக்கைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் பெற்றோர் சங்கம் வந்து ஒரு முயற்சியாக எடுத்து செய்யறாங்க. அதே வேளையில அன்றைய தினம் அதிர்ஷ்ட குழுக்கும் இருக்கு. அந்த அதிர்ஷ்ட குழுக்கில முதன்மை பரிசாக இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தங்க தோடு வழங்கப்படுகின்றது. ஆகையால் நீங்கள் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தையும் தேடிக்கொண்டு எங்களுக்கான ஆதரவையும் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
1: நம்மை சுற்றி
0: தீமிதி திருவிழா. பினாங்கு தசை கலுகூர் மலாக்காஃப் தோட்ட அருள்மிகு தேவி ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் 144 தீமிதி திருவிழா இம்மாதம் 30 ஞாயிற்றுக்கிழமை வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. கடந்த 13 கொடியேற்றம் தொடங்கி சிறப்பு பூசைகள் நடைபெறுகின்றன. 31 ரத ஊர்வலம் நடைபெறும். சுற்றுவட்டார அன்பர்கள் கலந்து அருள் பெறுமாறு ஆலய நிர்வாகத்தினர் கேட்டுக்
1: கொள்கின்றனர்.
4: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ சும்மா தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
5: நேர்களே, கோலலம்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:20. கோலலம்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:20.

இளமை உல்லாசம் அங்கத்தில் பின்னணி இசையை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்ற போட்டி அங்கத்தை நடத்திட்டு இருந்தோம். சரி, இப்போ வாங்க அடுத்ததாக எந்த பின்னணி இசை இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்னு சொல்லி நீங்க சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு பாடலை நாங்க பரிசா தரோம். ரொம்ப சுலபம்ங்க. எந்த திரைப்படம் அப்படின்றத இப்போ நீங்க கணிக்க போறீங்க. அதுதான் பின்னணி இசை. நாங்க சொன்னது போல இது ரொம்ப சுலபம்ங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றத அழைத்து சொல்லுங்க.

இன்றைய நிகழ்ச்சியில் பின்னணி இசை ஒளிபரப்பு, இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்க கேட்டிருந்தோம், சரியான பதில் வரல அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் நீளமா அந்த பின்னணி இசையை உங்களுக்காக ஒளிபரப்பி நாங்களே பதில சொல்றோம். திரைப்படத்தில் ஒளிபரப்பான பின்னணி இசைதான் அந்த பின்னணி இசை சாய் அபியங்கார் இசையில் நாம கேட்டிருந்தோம். சரி, இன்றைக்கு அதுதான் கடைசி பின்னணி இசை. இப்ப வாங்க நிகழ்ச்சியில முதல்ல பாடலை கேட்டு வரலாம்.

மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.

இன்றைய இளமை உல்லாசத்தில் ஒளிபரப்பான பாடல்கள், தகவல்கள், போட்டி அங்கங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்பொழுது நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. அடுத்ததாக த்ரீசா லசாரு உங்களோட பேச ரொம்ப அவளோடு காத்திருக்காங்க, அதனால அவங்களுடைய நிகழ்ச்சியை கேளுங்க. இப்ப நான் கிளம்புறேன்.

0: 2027 வரவு செலவு திட்டம் நாட்டின் பொருளாதார மீள்தன்மையை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளில் கவனம். ஒவ்வொரு பகுதியிலும் முழுமையான விளையாட்டு திடல் கல்வி அமைச்சு திட்டம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். ஈராறு 2027 வரவு செலவு திட்டம் நாட்டின் பொருளாதார மீள்தன்மையை வலுப்படுத்துவது, மக்களின் நலனை பேணுவது, நிதி நீடிப்பு திறனை மேம்படுத்துவது ஆகிய நடவடிக்கைகளில் தொடர்ந்து கவனம் செலுத்தும். அதேவேளை கணிக்க இயலாத உலகளாவிய பொருளாதார நிலை, அரசாங்கத்தின் சேவைகள் குறித்த மக்களின் எதிர்பார்ப்புகள் ஆகியவையும் கருத்தில் கொள்ளப்படும் என்று இரண்டாம் நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் கூறினார். அந்த வகையில் உயர்தர முதலீடுகள், உற்பத்தி திறன், அதிக மதிப்பை கொண்ட துறைகள் ஊக்குவிக்கப்படும். குறிப்பாக குறைக்கடத்தி, ஆற்றல் மாற்றம், இலக்கவியல் பொருளாதாரம், செயற்கை நுண்ணறிவு, இஸ்லாமிய நிதி ஆகிய துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். புத்ராஜயாவில் நடைபெற்ற 2027 வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்தாய்வு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். நாட்டின் நுழைவாயில்களில் கட்டுப்பாடுகளை மேம்படுத்துவதற்கான முழுமையான திட்டம் நாளை அமைச்சரவை பார்வைக்கு கொண்டு செல்லப்படும். நாட்டின் நுழைவாயில்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துமாறு அரசாங்கம் பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து தயாரிக்கப்பட்டுள்ள அந்த திட்டம் போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக்குடன் இணைந்து சமர்ப்பிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். மேம்பாடு செய்யப்பட்ட கூறுகளுள் நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பு, உள்கட்டமைப்பு, மறைக்காணி, ஊடுநோக்கு ஸ்கேன் கருவி, பணியாளர்களுக்கான பயிற்சி ஆகியவை அடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அண்மையில் இந்தோனேசியா சுகார்னோ ஹத்தா பன்னாட்டு விமான நிலையத்தில் மலேசிய விமானி ஒருவர் தடுத்து வைக்கப்பட்ட சம்பவம் குறித்து கருத்துரைத்த டத்தோஸ்ரீ சைஃபுடின், அரச மலேசிய காவற்படை இந்தோனேசிய அதிகாரியிடமிருந்து சிறந்த ஒத்துழைப்பை பெற்றுள்ளது என்றார். அத்துடன் சந்தேக ஆளிடம் வாக்குமூலம் பெறப்பட்டு மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசானும் பிலிப்பீன் சகா மத்ரேசா பிலசாரோவும் 9வது மலேசிய பிலிப்பீன்ஸ் கூட்டு ஆணைய கூட்டத்துக்கு இணைந்து தலைமை தாங்கினர். அக்கூட்டத்தில் இருதரப்பு வணிகம், எல்லை கடந்த முதலீடு, வட்டார பொருளாதார மீள்தன்மையை வலுப்படுத்துவது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும். மேலும் ஹலால், இஸ்லாமிய நிதி, ஆற்றல், விவசாயம், உணவு உத்தரவாதம், தற்காப்பு, பேரிடர் மேலாண்மை, அவசரநிலை நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்படும். கல்வி அமைச்சு நகர்ப்புறம் மக்கள் அடர்த்திமிக்க பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கான விளையாட்டு திடல் பற்றாக்குறை சிக்கலை கையாள்வதில் ஒவ்வொரு பகுதியிலும் எல்லா பள்ளிகளும் இணைந்தே பயன்படுத்தக்கூடிய குறைந்தது ஒரு முழுமையான விளையாட்டு திடலை அமைக்க திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் தங்களது திறமைகளை வளர்த்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும் என கல்வி தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது அசாம் அகமத் தெரிவித்தார். நகர்ப்புற பள்ளிகளில் புதிய கட்டடங்கள் அமைக்க இடம் தேவைப்படுவதால் விளையாட்டு திடலுக்கான இட பற்றாக்குறை மேலும் அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். இதனிடையே 2026 SPM தேர்வு அட்டவணை கல்வி அமைச்சர் ஃபலினா சீடேக்கின் ஒப்புதலை பெற்ற பிறகு இன்று மாலை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் முகமது அசாம் கூறினார். தேர்வு அட்டவணையில் மேற்கொள்ளப்படவுள்ள மேம்பாடுகள் தொடர்பான பரிந்துரையை தேர்வு வாரியத்தின் துணை இயக்குநர் இன்று கல்வி அமைச்சரிடம் சமர்ப்பிப்பார் என்று அவர் குறிப்பிட்டார். புதிய தேர்வு அட்டவணையை தயாரிப்பதில் பல தரப்பினரின் கருத்துகள் கருத்தில் கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார். குறிப்பாக கடந்த காலங்களில் தேர்வு காலத்தின் இறுதியில் அடிக்கடி இடம்பெற்ற சில பாடங்களுக்கான தேர்வு தாள்களின் நிலை தொடர்பான கவலைகளும் பரிசீலிக்கப்பட்டதாக அவர் கூறினார். சிலாங்கூர் ஜோஹான் சத்தியா பகுதியில் பிற்பகல் மணி 12:24 நிலவரப்படி காற்றின் தரம் 159 என ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ளது. கடந்த சில நாள்களாக அந்த பகுதியில் காற்று மாசு குறியீடு ஐபியு 100க்கும் மேற்பட்டு உள்ளது. மலேசியாவின் காற்று மாசு குறியீட்டு மேலாண்மை அமைப்பின் இணையதள தரவுகளின்படி நாடு முழுவதும் உள்ள 65 நிலையங்கள் மீதான ஐபியு பதிவு செய்துள்ள வேளை, கெடா லங்காவியிலும் பெர்லிஸிலும் காற்றின் தரம் நல்ல நிலையில் உள்ளது. அரச விசாரணை ஆணைய அறிக்கை RCI பரிந்துரைகளுக்கு ஏற்ப 1995 தபோங் ஹஜி சட்டத்தை திருத்துவதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கையை அந்த வாரியம் வரவேற்றுள்ளது. நிர்வாகம், வெளிப்படைத்தன்மை, உயர்நெறி ஆகியவற்றை வலுப்படுத்துவதற்கு இந்த திருத்தம் மிக முக்கியமானது என்று TH முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளது. அது மட்டுமின்றி வைப்பாளர்களின் நம்பிக்கையும் நலன்களும் தொடர்ந்து பேணப்படுவதும் உறுதி செய்யப்படும். கடந்த வெள்ளிக்கிழமை திமர்லோ த்ரியாங் சாலையின் 9வது கிலோமீட்டரில் தம்பதியரும் அவர்களின் குழந்தையும் உயிரிழக்க காரணமாக இருந்த எண்ணெய் கொள்கலன் ஓட்டுநர் தெமுர்லோ மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். அந்த விபத்துக்கு கவனக்குறைவு காரணம் என்று 37 வயது நோர் அஸ்லான் மஹாயுடின் மீது இரு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. 1987 சாலை போக்குவரத்து சட்டம் பிரிவு 41 உட்பிரிவு 1 கீழ் அந்த குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தானம் செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய ரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஈரானுடனான பணிச்சட்டகம் உடன்பாட்டின் காலக்கெடுவை அமெரிக்கா நீட்டிக்காது. ஈரான் அமைதி பேச்சை தொடர தயாராக இருந்தாலும் வாஷிங்டன் விதித்த நிபந்தனைகளை அந்நாடு இன்னும் ஏற்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். அதில் முக்கியமாக ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது என்ற நிபந்தனையும் அடங்கும். இதனிடையே ஹொர்மோஸ் நீரிணை விவகாரத்தில் ஈரானுடன் உடன்பாட்டை எட்டுவதற்கான வாஷிங்டனின் முயற்சிகளுக்கு ஒமான் இடையூறு விளைவிக்குமாயின் அந்நாட்டின் மீது குண்டு வீசப்போவதாக ட்ரம்ப் மறுத்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அமைதி உடன்பாட்டை இறுதி செய்வதற்காக புரிந்துணர்வு உடன்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருந்த 60 நாள் காலக்கெடு முடிவடைந்த நிலையில் இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. இருப்பினும் அந்த கெடு பொருத்தமற்றது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சின் ஊடக தொடர்பாளர் இஸ்மாயில் பகி வலியுறுத்தினார். மற்றொரு நிலவரத்தில் அமைதியையும் நீடித்த தீர்வையும் எட்ட 60 நாள்கள் புரிந்துணர்வு உடன்பாட்டை நீட்டிக்கும்படி ஈரானையும் அமெரிக்காவையும் ஐநா வலியுறுத்தியுள்ளது. இராணுவ நடவடிக்கை வாயிலாக இவ்விவகாரத்தை தீர்க்க இயலாது என ஐநா பேச்சாளர் ஸ்டெஃபனி டுஜாரே குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக கொங்கோ குடியரசில் இபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 5000 கடந்துள்ளது. 1320 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக ஆப்பிரிக்க நோய் தடுப்பு கட்டுப்பாட்டு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த தொற்று பரவல் அவசர நிலையாக அறிவிக்கப்படவில்லை என்றால் உலகளவில் பதிவு செய்யப்படாத மிகப்பெரிய கொடிய நோயாக உருவெடுக்கும் என அவ்வமைப்பு எச்சரித்தது. இந்நோய் இதற்கு முன் இல்லாத அளவுக்கு மிக வேகமாக பரவுகிறது. இதனால் ஏற்படும் இறப்பு விகிதம் 50 விழுக்காட்டை நெருங்குகிறது. விளையாட்டு 2026 ஸ்லாங்கூர் சுக்மா. மகளிருக்கான சுத்தியல் எறிதல் போட்டியில் சரவா வீராங்கனை யோயோ வாங்ஸி தனது முதல் தங்கப்பதக்கத்தை வென்றார். சிரடாங் மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற போட்டியில் அவர் 48.14 மீட்டர் என்ற தனது சிறந்த தனிப்பட்ட சாதனையை பதிவு செய்தார். பெர்லிசின் நூர் சல்சாபிலா முகமது ஜம் சைரோன் வெள்ளிப்பதக்கம் வென்ற வேளை பஹாங்கைச் சேர்ந்த நூருல் அயானி முகமது கமலுடின் வெண்கலம் பெற்றார். 2027 வரவு செலவு திட்டம் நாட்டின் பொருளாதார மீள்தன்மையை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளில் கவனம். ஒவ்வொரு பகுதியிலும் முழுமையான விளையாட்டு திடல் கல்வி அமைச்சு திட்டம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். செவ்வாய்க்கிழமை இன்று எப்படி இருக்குங்க? உடைய பொழுது சிறப்பா இருக்கணும், சிறப்பாவே முடியணும், அதுதான் எங்களுக்கும் வேணும். இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல்கள் நீங்க அழைத்து பேசலாம். அதாவது செவ்வாய்க்கிழமை வந்தா என்ன நடக்கும், என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? கலகலப்பா அழைத்து பேசுங்க. நம்முடைய வாழ்க்கை முறை இதை பற்றி தான் பேச போறோம். இணைந்திருங்க. இது இசையும் இசையும்

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: டைப்பிங்கை சேர்ந்த வசந்தி ஆறுமுகம் தேர்வு செய்த பாடல்கள்.
1: இன்றைய வணக்கம் மின்னலில்
2: அது ஒரு பெரிய கதை. என்னை அனுப்புனாங்க, ஆனா நான் உடையாந்துட்டேன், என்னால முடியல. எனக்கு அந்த பயம், அந்த எலும்பு, இந்த படிக்கும் போதே அந்த எலும்பு கூட எல்லாம் வச்சு படிக்கணும்.
3: நம்ம கூடயே நடந்து வந்துருவோம்.
2: ஆமா, அப்புறம் நான் ஒரு 2 மாசம் தான் அதை ட்ரை பண்ணேன். நான் சொல்லிட்டேன் வீட்டுல, தயவு செய்து என்னை போஸ்ட் பண்ணி அனுப்பாதீங்க, நான் கண்டிப்பா ஃபெயில் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு 2வது 3வது தங்கச்சி, கடைசி தங்கச்சி, அவங்க 3 பேருமே வந்து சீனியர் ஸ்டாஃப்னஸ் இருக்காங்க.
3: அக்காவுக்கு தான் அது முடியல,
2: என்னால முடியாது. வீட்டுல கூட ஊசி போடுறா கூட அவங்க எல்லாம் ஊசி போடுறா முடியாதுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா பயம், அவங்க எல்லாம் தாராளமா போடுவாங்க. அம்மா அப்பாக்கு எது ஒண்ணுனாலும் அவங்க வந்து
4: பயிற்சிங்க, பயிற்சி பெற்றிருக்காங்க அவங்க. ஒருவேளை நீங்களும் பயிற்சி பெற்றிருந்தா முடியுமோ? இப்ப நானும் அதான் யோசிக்கிறேன், அந்த பயிற்சி இருந்திருந்தா நம்மளாலையும் முடியுமோ?
2: இல்ல போனா, அந்த மனசு சிக்கன் ஹார்ட் போனா தெனோ.
3: ஒரு நாள் தாதி ஆக்க போற முடியுமா?
1: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
5: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
6: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
5: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
6: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
7: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் மண்ணின் மைந்தன். ஆமா, அலிகேட்ஸ்னா எத்தனை பேருக்கு பிடிக்கும், அவ்வளோ பேருக்கு பிடிக்கும் இல்லையா? அதுவும் சம்பாய் கால்லா சலாம் சிந்தாக்கு பாடாஞ்ச அந்த பாடல்கள்லாம் பா, பலகோடி ரசிகர்கள் இருந்த காலகட்டம். அதாவது காலப்போக்கில் அவர்கள் இப்போ நமக்கு பாடல்களை கொடுப்பது குறைவாக இருந்தாலும் அவங்க பாடிய பாடலை மீண்டும் உங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் மின்னலுடைய நோக்கம். அதனால்தான் மண்ணின் நட்சத்திர பாடல்கள், மண்ணின் நட்சத்திரம் இருக்குது, கலப்படம் இருக்குது. அதுக்கு பிறகு அவங்களுடைய படைப்பில் இது நம்ம நேரம், உள்ளூர் பாடல்கள் இப்போ எல்லாமே யாருக்காகனா நம் கலை, நம் உள்ளூர் கலை, மலேசிய கலை வாழணும், அதுதாங்க எங்களுக்கும் வேணும். சரி, இன்று உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை உண்மையிலேயே மகிழ்ச்சி படுத்துவது எது? பாடலா, நபரா, அல்லது குடும்பத்தோடு செலவிடும் நேரமா, உங்களுக்காக நீங்கள் செலவிடும் நேரமா, இதில் எது உங்களை வந்து மகிழ்ச்சி படுத்துது அப்படின்றத அழைத்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. சொல்லியே 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 என்ற எங்களுக்கு

0: போமுசாங், அங்கதான் நாங்க ஹாப்பியா கேம் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணிய காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிடுறதும், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து
1: பறக்க விடுவோம் மலேசியராய் பெருமை கொள்வோம்.
2: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
3: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
4: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
3: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில்
4: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
2: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
4: நினைத்தாலே இனிக்கும்.
5: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
4: கேளுங்க, ரசிங்க,
2: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
6: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
7: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
6: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
8: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்தா கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
2: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

இசை மிசம் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். சரி, எது உங்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்றது? நல்ல பாடலா, நபரா, உணவா, குடும்பமா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பரபரப்பாக வேலை செய்யணும், வீட்டுக்கு போகணும், இதை செய்து முடிக்கணும், இப்படியே தான் காலத்தை ஓட்டுறாங்களே தவிர மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு உருவம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு என்னன்னு கேட்குறீங்களா? உருவம் கொடுத்ததுனால தான் என்றாவது ஒரு நாள் மகிழ்ச்சி வந்து கொண்டு போகுது, அப்படிலாம் கிடையாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் நமக்கான நேரத்தை தேடி நம்மை நாம் மகிழ்ச்சி படுத்துக்கணும். இதுதான் மனநல ஆலோசகர்கள் சொல்றாங்க. அப்போதான் இவ்வளோ பெரிய சோர்வு இருந்தாலும் சரி, அல்லது சவாலாக இருந்தாலும் கூட சரிங்க, அதுலேருந்து கடந்து வரத்துக்கு இந்த மகிழ்ச்சியான உணர்வு மனிதர்களுக்கு உதவியா இருக்கு. அதனால தான் எப்பேற்பட்ட சூழலா இருந்தாலும் முகத்துல இருக்கு பாருங்க ஒரு அழகான ஆயுதம், சிரிப்பு. இதவும் மறந்துடக்கூடாது, மகிழ்ச்சியா இருக்கவும் மறந்துடக்கூடாது.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

0: கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
2: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில்
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
3: கேளுங்க, ரசிங்க,
1: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்தா கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தது. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: எழுதுறது ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com கதை வடிச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான்
1: வெளிவந்த அமரன் திரைப்படம் போல.
2: அப்ப 83லதான் வந்து அவரு என்ன விரும்புறதா சொன்னாரு.
3: அதுவும் கடிதம் வழியாவே சொல்லிட்டாரா?
2: ஆமா ஆமா.
3: அதற்கு முன்னுக்கு உங்களை பாத்துருக்காரா இல்லையா அவரு?
2: இல்ல இல்ல இல்ல, பாத்ததில்ல.
3: புகைப்படம் மூலமா கூட பாத்ததே இல்ல.
2: பாத்ததில்ல, பாத்ததில்ல. ஆனா அவர் எங்கிட்ட புகைப்படம் கேட்டு இருந்தாரு, ஆனா நான் குடுக்கல, நான் குடுத்தது இல்ல.
4: எழுத்துலயே அவங்க அவங்க அந்த கவிதையில எழுதுறாங்களே, வந்து நான் வந்து அவங்க மேல ஒரு ஆசைப்பட்டேன். அன்புள்ள மாண்புமிகு இந்த ஒரு பாடல் மூலமா தான் வந்து எங்க காதலை வந்து கொஞ்சம்.
5: அன்புள்ள மாண்புமிகையே ஆசையில் ஓர் கடிதம்.
6: டைப்பிங்கை சேர்ந்த வசந்தி ஆறுமுகம் தேர்வு செய்த பாடல்கள்.
0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க.
7: திங்கட்கிழமையில் காதல் பேசுது.
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது.
7: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது.
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது.
7: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க. உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.
1: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்தது தான். பிரெக்னெண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்டும் பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
2: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். இவ்வாண்டு முதல் பாதியில் நாட்டின் பொருளாதாரம் 5.7% வளர்ச்சி கண்டுள்ளது. இது பேங்க் நகரா முன்னுரைத்த 4 முதல் 5% வரையிலான வளர்ச்சி விகிதத்தை காட்டிலும் அதிகமாகும். இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து வலுவான நிலையில் இருப்பது உறுதியாகியுள்ளது என்று 2ம் நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஆகஸ்டில் 1983 போதைப்பித்தர் சிகிச்சை மறுவாழ்வு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதிலிருந்து 7145 பேர் தாமாக முன்வந்து சிகிச்சை பெற்றுள்ளனர். அந்த எண்ணிக்கையில் 1401 பேர் சமூகம் சார்ந்த சிகிச்சையை பெற்றுள்ள வேளை 744 பேர் நிறுவன ரீதியான சிகிச்சையை பெற்றனர் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியான் இஸ்மாயில் கூறினார். பொது போக்குவரத்து ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த புக்கிட சாகார் ஆர்டிஎஸ் இணைப்புக்கும் KTM கம்யூட்டர் சேவைக்கும் இடையே நேரடி இணைப்பு அமைக்கப்படும். இந்த திட்டம் 60 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டை உள்ளடக்கியிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். இதனை பொருளாதார அமைச்சு அங்கீகரித்துள்ளது என்றும் கூடிய விரைவில் அது செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். ரம்பாவ் அம்னோ பிரிவு துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அவாலுடின் சயீத் 16வது நெகிரிசிம்பிலான சட்டமன்ற தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். மந்திரிபசார் டத்தோ இஸ்மாயில் அசீம் அந்த நியமனத்தை முன்மொழிந்த வேளை லிங்கி சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ ஃபைசால் ரம்லி வழிமொழிந்தார். இந்திய கடற்படை உயர் தாங்குதிறன் கொண்ட 2 MQ-9B வகை திருகூர்த்திகளை 30 மாதங்களுக்கு குத்தகைக்கு எடுக்கும் நோக்கில் $203 மில்லியன் மதிப்பிலான உடன்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளது. மேம்பட்ட அமைப்புகள் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அந்த திருகூர்த்திகள் கடற்படையின் திறனை மேம்படுத்த வழிகோலும் என தற்காப்பு அமைச்சு கூறியது. விளையாட்டு 2026 ஸ்லாங்குர் சுக்மா ஸ்குவாஷ் கூட்டரசு பிரதேசத்தைச் சேர்ந்த ஆடவர் ஒற்றையர் முன்னாள் வெற்றியாளர் ஜோயாச்சம் சுவா வழங்கிய பயிற்சி தான் முதல் தங்கத்தை வெல்வதற்கு உறுதுணையாக இருந்ததாக பேரா விளையாட்டாளர் லவ் வாசன் தெரிவித்துள்ளார். 3வது முறையாக சுக்மாவில் பங்கேற்கும் அவர் 11-6, 11-8, 11-2 என உபசரணை மாநிலத்தின் எம் நிகிலேஸ்வரை வீழ்த்தி தங்கம் வென்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

பழம்பாடல்கள், பழமையான பசுமையான நினைவுகள் எல்லாம் உங்க பக்கம் வரணும், அதுக்காக நீங்க காத்திருக்கேன்னு எங்களுக்கு தெரியும். ஆப்பாங்க பழம்பாடல்களை கேட்க போன ஒருவேளை இந்த ஒரு பாடல் கேட்கணும்னு ஆசையா இருக்கு, நினைத்தால் என்ன செய்யணும், அழைக்கலாம் 3328 2573 அல்லது 4768 என்ற எண்களுக்கு.

0: வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்கன்னா திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜாலோர்கம் மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
2: One N, two N, three N, four N. One, two, three, two, two, three, three, two, three, four, two, three, to your left and to your right. Swing and swing. I'm sorry.
3: Huh? Ingala?
2: Hmm.
3: Ingipari?
2: உனக்காக

0: மனதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். யத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
4: மலரும் நினைவுகளில் இன்று
5: ராணுவத்துல வேலை செஞ்ச ஒரே காரணத்தினால எங்க அம்மா என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ரொம்ப பயந்தாங்க.
6: இது வந்து 1980 வெளிவந்த அமரன் திரைப்படம் போல.
5: அப்ப 83 வந்து அவரு என்ன விரும்புறதா சொன்னாரு.
6: அதுவும் கடிதம் வழியாவே சொல்லிட்டாரா?
5: ஆமா ஆமா.
6: சரி, அதற்கு முன்னுக்கு உங்களை பாத்துருக்காரா இல்லையா அவரு?
5: இல்ல இல்ல இல்ல, பாத்துக்கல.

0: சௌந்தரராஜன் பேசுறேன், கோலக்குறவுல இருந்து. எனக்கு வந்து அறிவாளி துறையில இடம்பெற்ற அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறள் அந்த பாடல். இந்த பாடல் வந்து பாலன் சாயலா என்னுடைய அண்ணன் இருக்கிறாரு, அவர் ரொம்ப நாளா கேட்க சொன்னார் இந்த பாடல் அவருக்கு வேணும்னு. அவருக்கு விருப்பமான பாடம். அவர் பேர் குழந்தை வேலு.
1: அண்ணனுக்காக தம்பி கேக்குறீங்க?
0: ஆமா.
1: சரி, எல்லாருமாக சேர்ந்து கேட்கலாம்.

0: வணக்கங்க, நான் எம்எல் சரவணன் சிரமலந்து பேசுறேன். எங்க வீட்டு பிள்ளையில இருந்து பெண் போனா வைப்புக்காக, அதாவது எம்எல் குசலகுமாரி
1: அவங்களுக்காகவா?
0: வைப்புக்காக உரிமை கேக்குறாங்க.
1: சரி, அவங்க இப்ப எங்க போயிருக்காங்க?
0: அவங்க
1: சாப்பிட்டு இருக்காங்களா? நீங்க அவங்களோட அமர்ந்து ஒன்னா சாப்பிடலையா?
0: நான் ரூம்ல இருந்து பேசுறேன். பேச போறீங்களா அவங்ககிட்ட?
1: இல்ல, நீங்க அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடலையா ஒன்னா?
0: அவங்க கொஞ்சம் டிவி பாத்துட்டு
1: இருந்தாங்க. அமர்ந்து ஒரு ஒரு ஊட்டி விட்டு சாப்பிடற பழக்கம் எல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து திருமணம், பிள்ளைகள், குழந்தைகள் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து நம்ம ஓரளவுக்கு ஓய்வு எடுக்கிறோம். எந்த காலகட்டத்துல அந்த மாதிரி எல்லாம் பசுமையான தருணங்கள் எல்லாம் இருக்கா? நீங்க அவங்களுக்கு ஊட்டி விடுறது அதெல்லாம் இருக்கா இல்லையா?
0: ஊட்டி விட்டுறதுனால ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம்.
1: அவங்களுக்கு ஆசை இருக்காதா இல்லையா?
0: இருக்குமா?
1: நீங்க என்ன செய்றீங்களோ ஏது செய்றீங்களோ தெரியாது. இன்று இரவு உணவு இருக்கு தானே?
0: ஆமா.
1: நீங்க என்ன பண்ணீங்களுக்காக
0: ஊட்டி விடணும்.
1: அவ்வளவுதான். சரியா, அதுக்காக இந்த பாடல் உங்களுக்கு முன்கூட்டியே பரிசா கொடுக்கறோம்.
0: சரிம்மா, தேங்க்ஸ். ரொம்ப நன்றிங்கம்மா.
1: நன்றி.

0: குவாமுசாங் அங்கதான் நாங்க சியாச்சின் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணியை காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிருந்தோம், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேஃப் பண்ணி எனக்கு எடுத்து வந்துருவாங்க, ஆப்பிள் இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேஃப் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
1: ஜாலோர்கம் இலங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
2: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.

0: வணக்கம், நான் சென்னையில இருந்து பேசுறேங்க மேடம்.
1: சென்னையில இருந்து அழைச்சிருக்கீங்களா?
0: ஆமாங்க மேடம், ரொம்ப நாளா ட்ரை பண்றேன், இன்னும் தான் கிடைச்சிருக்கு.
1: நீங்க அப்பா உங்களுக்கு நினைக்கிறேன் சுதந்திர தின ஒரு நற்செய்தி போல.
0: கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: சரி, சுதந்திர தினம் கொண்டாட்டம் எல்லாம் எப்படி இருந்தது?
0: என்ன
1: சமையல்? மதியம்
0: 12 மணி ஆறு
1: சமைக்க போறீங்களா? அன்பிற்கு நன்றி. என்ன சொல்றது தெரியல. சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: எனக்கு இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு தங்க பதுமை படத்துல என் வாழ்வில் புதுப்பாதை கண்டு போடுங்க மேடம்.
1: தினமும் மின்னல் கேப்பீங்களா?
0: நிச்சயமா கேப்பேன், என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் நான் ஷேர் பண்றேன், அவளும் கேக்குறா அந்த பாட்டு எல்லாம்.
1: சரி, மலேசியா வந்திருக்கீங்களா இல்லையா?
0: இல்லங்க மேடம், சென்னை தான்.
1: வரணும்னு ஆசை இல்லையா எங்களெல்லாம் பாக்க?
0: நிறைய இருக்கு நீங்க பேசுறதே எல்லாரும். அதே மாதிரி உங்கள்கிட்ட பேசுறவங்களும் ரொம்ப எளிமையா ரொம்ப நல்லா பேசுறாங்க.
1: என்ன சமைக்கணும்னு திட்டமிட்டு இருக்கீங்க?
0: மோர்க்குழம்பு மேடம், மோர்க்குழம்பு பாவக்காய் பொரியல்.
1: மோர்க்குழம்பு நல்லா இருக்குல்ல இந்த வெயிலுக்கு.
0: ஐயோ, சரியான வெயில் மேடம், சென்னையில பயங்கரமான வெயில்.
1: அங்க மட்டுமா, இங்கேயே கொளுத்துது. சரி பரவாயில்ல, இந்த பக்கம் மலேசியா, அந்த பக்கம் சென்னை, இரண்டு இடத்துல வெயிலா இருக்கு. பாடலை கேட்டுக்கிட்டே மோர் குழம்பு நல்லா சூப்பரா சமைக்கலாம். சரியா?
0: வெரி குட் மேடம், ரொம்ப தேங்க்ஸ். வெரி குட், சூப்பர், ரொம்ப நல்லா.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: தொடர்ந்து ஒரு வாரமா முயற்சி செய்தீங்க பாத்தீங்களா, அந்த அன்பிற்கு தலை வணங்குகிறோம். சரியா,
1: சந்தோஷம்.
0: சொல்லுங்க, உங்களை மகிழ்ச்சி படுத்த என்ன பாடல் வேணும்?
1: கசக்குமா இனிக்குமா பத்தினி தெய்வத்தில் அந்த திரையில் ஒளிபரப்புங்க.
0: ஏன் இந்த பாடல் கசப்பும் இனிப்பும் கலந்து?
1: ஏன்னா இது ரொம்ப நாளா நானு எனக்கு இஷ்டமான பாட்டு, இது அந்த காலத்துல உள்ள பாட்டு இது, அதனாலதான் ரொம்ப ஆசையா கேட்டு.
0: ஓ, நாங்க கூட என்ன நினைச்சோம்னா நீங்க அழைச்சு அழைச்சு ஒரு வாரம் ஆச்சுல, அந்த கசப்பு போக்குறதுக்காக ஒரு இனிப்பு கேட்டீங்கன்னு. அப்படியா? இல்லையில
1: என்னங்கயா
0: சொல்றீங்க, மணி எத்தனை? இத்தனை மணிக்கு பசி வரையா? அப்ப எப்ப மதியம்?
1: மதியத்தோட மணி 7 மணிக்கு தான்.
0: அது இரவுல
1: சாப்பாடு
0: நல்ல நேரத்தோட சாப்பிடணும், உடம்ப பாத்துக்கணும். சரிங்களா?
1: ரொம்ப சந்தோஷம்.

0: வணக்கம். நான் சுப்பிரமணியம் குச்சவூர்ல பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கணும்னு ஆசையா இருக்கு?
0: எனக்கு வந்து செங்கோட்டை சிங்க படத்துல இடப்பட்ட நடராஜ ராஜா நடரா.
1: அடேங்கப்பா, நீண்ட நாள் ஆயிட்டுல இந்த பாடல கேட்டு.
0: ரொம்ப நாளா கேட்கறது. இதெல்லாம் வந்து நான் கேட்கும் போது கிட்ட 8-9 வயசு. இன்றைக்கு வந்து எனக்கு வயசு வந்து 73.
1: அப்படியா, 8-9 வயதுல கேட்டது இப்ப கேட்கும் போது எப்படி இருக்கும்?
0: இப்ப எளிமையா இருக்கு. இந்த பழைய பாடல் வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க அந்த பாடல் எல்லாம் வந்து.
1: அது என்னமோ உண்மைதான். இப்போ 79 உங்களுக்கு 7 வயதுக்கு நாங்க கொண்டு செல்ல போறோம், சரியா?
0: சரியா,
1: தயாரா இருக்கீங்களா?
0: தயாரா இருக்கேன்.
1: அப்ப பாடல கேட்கலாம்.
0: கேட்கலாம்.
1: நன்றி ஐயா.
0: நன்றி. ரொம்ப நன்றி.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். மலேசியா நம்பகத்தன்மையான முதலீட்டு தளமாக தொடர்ந்து நிலைத்திருப்பதை உறுதிப்படுத்த அரசியல் நிலைத்தன்மை அவசியம் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். முதலீடு செய்வதற்கான முடிவை எடுப்பதற்கு முன் ஒவ்வொரு நாட்டின் நிலைத்தன்மை மீதான நம்பிக்கையே முதலீட்டாளர்களுக்கு தேவைப்படுகிறது என நிதி அமைச்சருமான அவர் கூறினார். 2027 வரவு செலவு திட்ட கலந்துரையாடலின் நிறைவு அங்கத்தில் பிரதமர் உரையாற்றினார். இவ்வளை பொருள் சேவை வரி GST-ஐயும் விற்பனை சேவை வரி SST-ஐயும் இணைக்கும் பரிந்துரையை ஆராய அரசாங்கம் தயாராக உள்ளது என டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். இதன் மூலம் நாட்டின் வரி அமைப்பு ஆக்ககரமாக இருப்பது உறுதிப்படுத்தப்படும். நாட்டின் வரி அமைப்பாக SST நிலைநிறுத்தப்படும். ஆயினும் GST-யின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில கூறுகள் பரிசீலிக்கப்படும் என பிரதமர் கூறினார். மலேசியாவும் இந்தோனேசியாவும் வெப்பம் அதிகம் நிலவும் பகுதிகளை கண்காணிப்பதில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இணக்கம் கண்டுள்ளதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டத்தோஸ்ரி அத்த ஜோசப் குரூப் தெரிவித்துள்ளார். புகைமூட்டம் வட்டார சிக்கலாக உருவெடுத்துள்ள நிலையில் அது அவசியமாகிறது என்றார் அவர். சீனாவின் முன்னாள் பிரதமர் ஜு ராங்ஜியின் மறைவை அடுத்து அந்நாட்டில் துக்கம் அனுசரிக்கப்படும் நிலையில் அரசாங்க வளாகங்களில் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அவர் தமது 97 வயதில் காலமானார். மறைந்த ஜு ராங்ஜியின் நல்லுடல் பெய்ஜிங்கில் இன்று நல்லடக்கம் செய்யப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சோலுடனான கூட்டு ராணுவ பயிற்சிகளை குறைத்துள்ளது பசிபிக் வட்டாரத்தில் சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. வட்டார பாதுகாப்புக்கு அவ்விரு நாடுகளின் ஒத்துழைப்பு முக்கியம் என்று ஜப்பானிய தற்காப்பு அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமி வலியுறுத்தினார். மேலும் அந்நாடுகளுடனான கூட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கு கொய்சுமி வலுவான ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளார். 2026 ஸ்லாங் ஒரு சுக்மா. மகளிர் ஒற்றையர் திடல் பந்து போட்டியில் ஜோஹரின் நூர் ஐரிஸ் சஃபியா அப்துல்லா தங்கப்பதக்கத்தை தன்வசப்படுத்திக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து கடாவின் புத்ரி நூர் அனீசா சோஃபியா முகமது ஷுக்கூர் வெள்ளி பதக்கத்தையும் திருங்கானுவின் அனீஸ் ஐநூர் ஃபத்தின் பக்கார் வெண்கல பதக்கத்தையும் பெற்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் இன்று செவ்வாய்க்கிழமை. ஆமாங்க, ஆகஸ்ட் 18 உங்களுக்கு பிறந்த நாளா, திருமண நாளா? அழைத்து எங்களோட வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 என்ற எண்களுக்கு.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: அது ஒரு பெரிய கதை. என்னை அனுப்புனாங்க, ஆனா நான் உடையாந்துட்டேன், என்னால முடியல. எனக்கு அந்த பயம், அந்த எலும்பு, இந்த படிக்கும் போதே அந்த எலும்பு கூட எல்லாம் வச்சு படிக்கணும்.
2: நம்ம கூடயே நடந்து வந்துருவோம்.
1: ஆமா, அப்புறம் நான் ஒரு 2 மாசம் தான் அதை ட்ரை பண்ணேன். நான் சொல்லிட்டேன் வீட்டுல, தயவு செய்து என்னை போஸ்ட் பண்ணி அனுப்பாதீங்க, நான் கண்டிப்பா ஃபெயில் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு 2வது 3வது தங்கச்சி, கடைசி தங்கச்சி, அவங்க 3 பேருமே வந்து சீனியர் ஸ்டாஃப்னஸ் இருக்காங்க.
2: அக்காவுக்கு தான் அது முடியல,
1: என்னால முடியாது. வீட்டுல கூட ஊசி போடுறா கூட அவங்க எல்லாம் ஊசி போடுறா முடியாதுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா பயம், அவங்க எல்லாம் தாராளமா போடுவாங்க. அம்மா அப்பாக்கு எது ஒண்ணுனாலும் அவங்க வந்து
3: பயிற்சிங்க, பயிற்சி பெற்றிருக்காங்க அவங்க. ஒருவேளை நீங்களும் பயிற்சி பெற்றிருந்தா முடியுமோ? இப்ப நானும் அதான் யோசிக்கிறேன், அந்த பயிற்சி இருந்திருந்தா நம்மளாலும் முடியுமோ?
1: இல்ல போனா, அந்த மனசு சிக்கன் ஹார்ட் போனா.
2: ஒரு நாள் தாதி ஆக்க போற முடியுமா?
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.
5: மலரும் நினைவுகளில் இன்று
6: ராணுவத்துல வேலை செஞ்ச ஒரே காரணத்தினால எங்க அம்மா என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ரொம்ப பயந்தாங்க.
7: இது வந்து 1980 வெளிவந்த அமரன் திரைப்படம் போல.
6: அப்ப 83 வந்து அவரு என்ன விரும்புறதா சொன்னாரு.
7: அதுவும் கடிதம் வழியாவே சொல்லிட்டாரா?
6: ஆமா.
7: அதற்கு முன்னுக்கு உங்களை பாத்துருக்காரா இல்லையா அவரு?
6: இல்ல, பாத்ததில்ல.
7: புகைப்படம் மூலமா கூட பாத்ததே இல்ல.
6: பாத்ததில்ல. ஆனா அவர் எங்கிட்ட புகைப்படம் கேட்டு இருந்தாரு, ஆனா நான் குடுக்கல, நான் கொடுத்தது இல்ல.
8: எழுத்துலயே அவங்க அந்த கவிதையில எழுதுறாங்களே, வந்து நான் வந்து அவங்க மேல ஒரு ஆசைப்பட்டேன். அன்புள்ள மாண்பிடுங்க, இந்த ஒரு பாடல் மூலியமா தான் வந்து எங்க காதல வந்து கொஞ்சம்
9: அன்புள்ள மாண்பிழியே ஆசையில் ஓர் கடிதம்.
5: டைப்பிங்கைச் சேர்ந்த வசந்தி ஆறுமுகம் தேர்வு செய்த பாடல்கள்.
10: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க.
11: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
10: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80வது 90வது நினைவுகளை கேட்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
11: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
10: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
11: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
10: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: வணக்கம்மா, என் பேரு வந்து அங்கமுத்து.
1: சொல்லுங்கய்யா, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
0: எனது மக வந்து சூரியகாந்தி அங்கமுத்து. கோலாலம்பூர் பொது மருத்துவமனையில மருத்துவரா பணி புரிந்து கொண்டு சிங்கப்பூர் பொது பல்கலைக்கழகத்திலும் லண்டன் பல்கலைக்கழகத்திலும் மருத்துவ நிபுணர் தேர்வில் பட்டம் பெற்றிருக்கிறார். அவர் லண்டன்ல பட்டம் பெற்று வந்திருக்கிறாரு. அப்புறம் நேற்று வந்து 17 ஆகஸ்ட் 2026 டைப்பிங் பொது மருத்துவமனையில் பணி அமர்த்தப்பட்டிருக்கிறார்.
1: அப்படியா? கேட்க மகிழ்ச்சியாக இருக்கு.
0: இன்று அவருக்கு பிறந்த நாளும கூட.
1: அப்பாடா, எப்படி கொண்டாடுறீங்க பிறந்த நாள்? மருத்துவருடையது
0: இல்லம்மா, அவங்க வேற இடத்துல இருக்காங்க, நாங்க வேற இடத்துல இருக்கோம்.
1: சரி, வாழ்த்து சொல்லிட்டீங்களா?
0: அது காலையில சொல்லியாச்சுமா. வாழ்த்தும் பாராட்டும் சொல்றவங்க வந்து பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், அவரது கணவர், உற்றார் உறவினர்கள், வாழ்த்தும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறோமா.
2: வணக்கம் மாத்ரேசா, நான் சிட்டிவாலேருந்து சுசிலா பேசுறேம்மா. அக்கா பேரன் இன்னைக்கு பிறந்த நாள். பேரன் பேரு வந்து ரியான்மா. அவங்க 10 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா தீமன் பிரியா, தாத்தா பாட்டி துரை ராஜேஷ், பெரியமா பெரியப்பா சிவபாலன், கலா பாட்டி மகேஸ்வரி, சித்தி சித்தப்பா வந்து ஜேசன் வாணி, மாமா சரவணன், அக்கா யாசிகா, இவங்க எல்லாம் வாழ்த்து சொல்றாங்க அம்மா அவருக்கு.
3: வணக்கம், நான் மகேஸ்வரி தான் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க.
3: என் தங்கச்சி மகளுக்கு பிறந்த நாள். உங்க பேரு வந்து குஷாலினி. அவங்கள வாழ்த்துறது பெற்ற தாயார் மாரியம்மா, அக்கா கிலாண்டேஸ்வரி, அண்ணன் பிரவீன், மாமன்மார், அத்தைமார்கள் மற்றும் பெரியமா பெரியப்பா மகேஸ்வரி ஐத்தம், இந்த எல்லாரும் உங்க நீடோடி காலம் வாழ வாழ்த்துகிறோம்.

0: நின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை நேரம் பிற்பகல் மணி 3:45 தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது மாணவியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, எந்த ஒரு செய்தியையும் ஆராயாமல் செய்திகளை நாம் பரப்பக்கூடாது. இன்று சமூக ஊடகங்களில் ஏதேனும் ஒரு செய்தி வரும், அங்கே கீழே போட்டிருப்பார்கள், இதை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிருங்கள் என்ற ஒரு வாசகம் கீழே ஆங்கிலத்திலோ மற்ற மொழிகளிலோ போடப்பட்டிருக்கும். உடனே அவர்கள் அது உண்மையான செய்தியா என்று கூட யோசிக்க மாட்டார்கள், அதை அப்படியே பகிர்ந்து விடுவார்கள். பல 1000 பேருக்கு அது அப்படியே சென்றுவிடும். ஆனால் பிறகு விசாரித்து பார்த்த பிறகுதான் தெரியும் அந்த செய்தி பொய்யான செய்தி என்று. இதுவெல்லாம் இஸ்லாத்திலே வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. பிறருக்கு உதவி செய்யலாம், அந்த செய்தியிலும் போட்டிருக்கும் இது யாருக்கேனும் பிரயோஜனம் அளிக்கக்கூடும், எனவே பகிருங்கள் என்று போட்டிருப்பார்கள். சரி, யாருக்கேனும் இது ஒரு உதவியாக இருக்கட்டுமே என்று நல்ல அமைப்பில் கூட, நல்ல எண்ணத்தில் கூட நாம் அதை பகிர்ந்து விடலாம். ஆனாலும் அது செய்தி பொய்யானால் அதனால் பாதிப்புக்குள்ளப்படுபவர்கள் மிக நிறைய பேர் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். நேயர்களே, அதைத்தான் ஆராயாமல் செய்திகளை பரப்புவதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபயின் ஃபதபய்யனு இன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, தீயவன் ஒருவன் ஏதேனும் ஒரு செய்தியை உங்களிடம் கொண்டு வந்தால் அது உண்மைதானா என தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் அதை நம்பி அநியாயமாக ஒரு கூட்டத்தினரை நீங்கள் தாக்கிவிடுகிறீர்கள். மேலும் அப்படி நீங்கள் செய்யப்பட்டதின் பேரிலே பின்னர் நீங்கள் மனம் வருந்துவோராய் ஆகிவிடுகிறீர்கள் என்று 49:6 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பான மின்னலஃபம் நேயர்களே, இந்த வசனத்திற்கு விளக்க உரையாளர்கள், தீயவன் தரும் செய்தியின் விஷயத்திலே நிதானத்தை நீங்கள் மேற்கொள்ளுமாறு உயர்ந்தோர் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்கிறார்கள். இவ்வாறே சமூக ஊடகங்களில் வரும் செய்திகளை தீவிரமாக விசாரிக்காமல் அதை நாம் உடனே பரப்புவது பாவகாரியம் என்றே இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். இந்த செய்தி மனித ரூபத்திலும் வரலாம், ஒரு மனிதன் ஒரு செய்தியாகவும் சொல்லலாம். ஆனால் அந்த சொல்லுகிற மனிதன் உண்மையானவனா என்று நாம் பார்க்க வேண்டும். அதை விசாரிக்காமல் அதை உடனே பரப்புவது மிகப்பெரிய ஆபத்திற்குள் முடியும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பி நப இன் ஃபதபையனு, அது எந்த செய்தியாக இருந்தாலும் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் சமூக ஊடகங்களிலே இந்த செய்திகளை உடனே நீங்கள் பிறருக்கு பகிருங்கள் என்று சொல்வதை வைத்து நாம் உடனே களத்தில் இறங்கிவிடக் கூடாது. அதனால் ஆயிரக்கணக்கானோருக்கு அது ஒரு நொடிகளில் சென்று விடுகிறது. எந்த ஒரு சமூக ஊடகச் செய்தி அனுப்புகிற செய்தியாக இருந்தாலும் நாம் சற்று யோசனை செய்து இந்த செய்தி உண்மைதானா என்பதை முதலில் நாம் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை நாம் ஊர்ஜிதப்படுத்தாமல் பரப்பிவிடுகிறோம். ஆனால் அதனால் ஏற்படுகின்ற எதிர்வினைகள், எப்படிப்பட்ட எதிர்வினையை அது ஏற்படுத்துகிறது என்பதை நம்மால் யூகிக்க முடியாது. அதுவும் ஆபத்திலே கூட சென்று முடிந்து விடலாம். குறிப்பாக நாம் சொல்வதென்றால், இந்த மரணச் செய்திகள், மௌத்து செய்திகள் விஷயத்திலே ரொம்பவும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருவர் உயிரோடு இருக்கிறார், அவர் மரணித்து விட்டார் என்று, அவர் மருத்துவமனையில் இருக்கிற பொழுதே அவர் மரணித்து விட்டார் என்ற செய்தியை, வதந்தியை பரப்பிவிடுகிறார்கள். உடனே நாம் அதை பிறருக்கு நாம் பகிர்ந்து விடுகிறோம். எனவே உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கொல்வது, மரணிக்கச் செய்வது எவ்வளவு ஆபத்தானது. பிறகு செய்தி வருகிறது அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார். நேயர்களே, எனவே ஆராயாமல் ஒரு செய்தியை பரப்புதல் எவ்வளவு பெரிய ஒரு எதிர்வினையை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அன்பான மின்னலஃபம் நேயர்களே, அதே போன்று உலக செய்திகள் என்று பார்த்தால் அதிலே பலவிதமான சேர்த்தல் குறைத்தல் போன்ற ஏதேனும் புதுமைகளை புகுத்தி அதிலே உலகச் செய்திகளாக நாம் தான் முதலிலே ஒரு செய்தியை வெளியிட வேண்டும் என்பதற்காக இந்த விளையாட்டையெல்லாம் காட்டுகிற எத்தனையோ ஊடகங்களை நாம் ஊடகவியலரை நாம் காணுகிறோம். அதை நாம் உடனே நம்பிவிடுகிறோம். எனவே ஒரு சிலர் செய்கிற தவறுகள் அது மற்றவர்களை மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்கிறது, மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை அது உருவாக்கி விடுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஷைத்தான் பல ரூபத்தில் வருவான். எனவே இது மாதிரியான சமூக ஊடகங்களில் ஷைத்தானிய நடமாட்டம் மிக நிறையவே உண்டு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பான மின்னலஃபம் நேயர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், இன்ன ஷைத்தான லயத்அம்மலு ஃபீ சூரத்தில் ரஜுலி ஃபயத்தில் கௌம ஃபயஹதுஸுஹும் பில் ஹதீஸி மினல் கிதுபி ஃபயத்தஃபர்ரகூன் ஃபயகூலு மின்ஹும் ஸமிஅத்து ரஜுலன் அஅரிஃபு வஜ்ஹஹு வலா அத்ரி மஸ்மஹு யஹ்தஸ். ரவாஹு முஸ்லிம். நேயர்களே, வாசித்து காண்பிக்கப்பட்ட ஹதீஸை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், ஷைத்தான் மனித வேடத்திலே செயலாற்றுகிறான். அவன் மக்களிடம் வந்து பொய் செய்திகளையே எடுத்துரைக்கிறான். பிறகு மக்கள் களைந்து சென்று விடுகின்றனர். அப்போது அவர்களில் ஒருவன், நான் ஒரு விஷயத்தை ஒரு மனிதனிடமிருந்து செவியுற்றேன், அவனது முகம் எனக்கு தெரியும், ஆனால் அவன் பெயர் மட்டும் தெரியாது என்று அவன் கூறுவான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நபிமொழி ஸஹீஹ் முஸ்லிமினுடைய துவக்கத்திலேயே ஏழாவது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த ஹதீஸினுடைய விளக்கவுரையை நாம் பார்க்கிறோம். இந்த ஹதீஸில் எந்த விஷயத்தையும் ஆராயாமல் செய்து விடுவதை தடுக்கப்பட்டிருக்கிறார். ஏனெனில் அந்த விஷயத்தை சொன்னவன் பொய்யனாகவும் இருக்கலாம், ஏன் ஷைத்தானாகவும் கூட இருக்கலாம். கேட்பவர்களும் புலனாய்வு செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அது பொய்யன் அல்லது பொய் செய்தி என்பதை அது உறுதிப்படுத்திவிட்டால் அவனது பேச்சை நீங்கள் நிராகரித்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அன்பான நேயர்களே, சொர்க்கத்திலேயே நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலேயே பொய் சொன்னவன் தானே இந்த ஷைத்தான். ஏன் அதோ அந்த மரத்தின் பக்கம் உங்களை நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் தெரியுமா? அந்த மரத்தில் சென்று அந்த கனியை நீங்கள் உண்டால் இந்த சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள் என்று பொய் சொல்லி வழிகெடுத்தவன் தானே ஷைத்தான் என்பவன். எனவே பொய்யான செய்திகளை ஷைத்தான் பல ரூபத்தில் கொண்டு வருவான். ஏன் அல்லாவிடத்தில் திருக்குறான் சொல்லுகிறதல்லவா, நான் சென்று மனிதர்கள் செல்லுகிற வழிகளிலெல்லாம் அமர்ந்து கொள்வேன், அவர்களை வலது பக்கமும் இடது பக்கமும் நான் என்னால் முடிந்த என்னுடைய ஆற்றலை கொண்டு அவர்களை நான் வழிகெடுப்பேன் என்று இறைவனிடத்திலேயே சவால் விட்டு வந்தவன் அல்லவா ஷைத்தான். அல்லாவிடத்தில் அவகாசம் கேட்டான், அல்லாவும் அவகாசத்தை நான் தருகிறேன், ஆனாலும் என்னுடைய நல்லடியார்களை உன்னால் வழிகெடுக்கவே இயலாது என்று சொன்ன அந்த உரையாடல்கள் எல்லாம் திருக்குறானில் இடம்பெறத்தானே செய்திருக்கின்றன. எனவே வந்த செய்தியை உடனே நாம், கேட்டதை உடனே நாம் யாருக்கும் பகிர்ந்துவிடக் கூடாது. அதை நாம் ஆராய வேண்டும். செய்தி உண்மையாக இருந்தால் பிறருக்கு பகிர வேண்டும், இல்லை என்றால் அப்படியே அமைதியாக இருந்துவிட வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பான மின்னலஃபம் நேயர்களே, எனவே உலகத்தில் நாம் பார்க்கிறோம், பலரும் தங்களுடைய அந்த செய்தி மூலமாக உலகத்திற்கு ஏதேனும் ஒரு வித்தியாசமான விசித்திரமான செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக, யாரும் சொல்வதற்கு முன்பாக நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு செய்தியை கூட்டி குறைத்து அதில் இருக்கக்கூடிய நவீனங்களை புதுமைகளை கையாண்டு விளையாடி அவர்கள் தங்களுடைய செய்திகளாக வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் அதை விசாரித்து பார்த்தால், ஆராய்ந்து பார்த்தால் அந்த செய்திகள் பொய்யாகி போகின்றன. ஆனால் செய்பவருக்கு ஏதேனும் புதுமையான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும், அது பொய்யாக இருந்தாலும் பரவாயில்லை, உண்மையைத்தான் சொல்ல வேண்டும் என்பதற்கு அவர்கள் எந்த அளவுகோடும் வைத்துக் கொள்வதில்லை. இதுவெல்லாம் வரவேற்கத்தக்கதல்ல, கண்டிக்கத்தக்க ஒன்றாகும். சொன்னால் உண்மையை சொல்ல வேண்டும், உண்மை செய்திகளை பேச வேண்டும். உலக செய்திகளில் வருகிற பல செய்திகள் பொய்யான செய்திகள். எனவே நாம் அதை அப்படியே உடனே நாம் அதை ஆராயாமல் பிறருக்கு பரப்புவது பாவகாரியம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நேயர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே ஒரு நீண்ட ஒரு சரித்திர குறிப்பு காணப்படுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை துணைவியார் ஆயிஷா சித்தீகா ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய விஷயத்திலே சூரத்து நூரிலே இடம்பெற்ற ஒரு செய்தி. ஒரு யுத்தத்திற்கு செல்கிறார்கள். அந்த யுத்தத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது சென்றாலும் தங்களுடைய துணைவியர்களுடைய பெயர்களை சீட்டு குலுக்கி போட்டு யாருடைய பெயர் வருகிறதோ அந்த துணைவியாரை அழைத்து செல்வது பழக்கம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெயர் வந்தது. அவர்களை ஒரு சந்தூக்கிலே பெட்டியிலே அவர்களை தூக்கிச் செல்லப்படுகிறது. ஒரு இடத்திலே இரவு தங்கிவிட்டு மறுநாள் காலையிலே எழுந்து அவருடைய போர் பயணம் முடிந்து தங்களுடைய வீட்டிற்கு செல்கிற அந்த பயணம் தொடர்கிறது. அந்த நேரத்தில் தங்களுடைய இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்கு சென்ற ஐஷா சித்திகா ரதியல்லாஹோ அன்ஹா அவருடைய கழுத்து மாலை ஒன்று தொலைந்து போனது. வந்து பார்க்கிறார்கள், தங்களுடைய கழுத்திலே போட்டிருந்த மாலையை காணவில்லை. அதை தேடி சென்று சென்ற இடத்திற்கு நாம் தேடி எடுத்து வருவோம் என்று அவர்கள் இறங்கி சென்று விடுகிறார்கள். ஆனால் அந்த பயணக்கூட்டமோ உள்ளேதான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு அதை எடுத்துக்கொண்டு அந்த பயணக்கூட்டம் நகர்ந்து விடுகிறது. வந்து பார்க்கிறார்கள், ஒருவரையும் காணவில்லை. சரி, எப்படியும் நாம் இங்கேயே இருந்து விடுவோம், நம்மை தேடி அவர்கள் இங்கே வருவார்கள், நாம் சென்று விடலாம் என்று மிக அற்புதமான ஒரு முடிவை அவர்கள் எடுத்து அங்கேயே அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருந்தது. எப்பொழுது எங்கு அவர்கள் போருக்கு சென்றுவிட்டு திரும்பினாலும் அந்த போராளிகள் தங்கிவிட்டு வீடு திரும்புகின்ற பொழுது ஏதேனும் தங்களுடைய பொருட்களை தவறவிட்டு விட்டு வந்து விடுவார்களோ என்பதனால் அதையெல்லாம் சேகரிப்பதற்காக இறுதியாக ஒரு மனிதரை நியமிப்பார்கள். அப்படியாக நியமிக்கப்பட்ட சஹாபி அவர்கள் இரவு தங்கிய இடத்திலே வந்து பார்ப்பதற்காக பொருள் ஏதேனும் இருந்தால் எடுத்துச் செல்லலாம் என்று வந்து பார்த்தால் அங்கே உம்மஹாத்துல் முஃமினீன் நம்முடைய மூமின்களுடைய தாய்மார்களில் உன்னதமான பரிசுத்தமான ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சஹாபி வேறு ஒன்றும் சொல்லவில்லை, இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு தங்களுடைய ஒட்டகத்திலே அவர்களை ஏத்தி கொண்டு அவர்கள் மிக தூரத்திலே அந்த கயிற்றை பிடித்து கொண்டு வருகிறார்கள். மக்காவில் இருக்கக்கூடிய முனாஃபிக்கீன்கள் நயவஞ்சகர்களுக்கு சொல்லவும் வேண்டுமா? இதுதான் வாய்ப்பு ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவருடைய கற்பிலே இவர்கள் அவமானத்தை ஏற்படுத்தினார்கள், தவறான செய்திகளை பரப்பினார்கள், விமர்சனத்திற்குள்ளாக்கினார்கள். இதனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு சோகம் ஏற்பட்டது. இது குறித்து ஒரு 10 வசனங்கள் சூரத்து நூரிலே ஆயிஷா சித்திகா அவர்கள் உத்தமி என்பதற்கு அல்லாஹ் அங்கீகாரம் கொடுத்தான். பல நாட்கள் அவர்கள் அழுது அழுது தங்களுடைய பரிசுத்த தன்மைக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று முனாஃபிக்கீன்களுக்கு அது தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திகாவை சந்திப்பதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வீட்டிற்கு போயிருந்தார்கள். அப்பொழுது இந்த வசனம் ஒரு 10 வசனங்களை அல்லாஹ் இறக்கிவிட்டான். அவர்கள் உத்தமி என்பதற்கு அல்லாவே சான்று கொடுத்து விட்டான். ஆயிஷா சித்திகா சொல்வார்கள், நான் பரிசுத்தமானவள் என்பதற்கு ஒரு தீர்வு இந்த சமூகத்திலே சொல்லப்படும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனாலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனே வசனங்களை இறக்கி என்னுடைய கருப்புக்கு பரிசுத்தமானவள் என்பதற்கு அங்கீகாரம் குர்ஆனில் அல்லாஹ் தருவான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்பார்கள் ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். அன்பான மின்னலஃபம் நேயர்களே, எனவே இதுவெல்லாம் நம் எதை காட்டுகிறது? ஆராயாமல் எந்த ஒரு செய்திகளையும் அவர் தவறு செய்து விட்டார் என்று நஊது பில்லா முனாஃபிக்கீன்கள் பரப்பினார்கள். எனவே இந்த ஆராயாமல் செய்திகளை பரப்புவது எவ்வளவு ஆபத்தானது என்பதை ஒரு எடுத்துக்காட்டு முகமாகத்தான் ஒரு நீண்ட வரலாற்றை நேயர்களுக்கு சொல்ல வேண்டியதாயிற்று. எனவே எந்த ஒரு செய்தியையும் நாம் ஆராயாமல் செய்திகளை பரப்பக்கூடாது. அதனால் பாதிப்புகள் எதிர்வினைகள் அதிகம் என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம். நல்ல செய்திகளை பரப்புவோம், மற்றவர்களை பயனடைய செய்வோம், நாமும் பயன்பெறுவோம். எந்த நேரத்திலும் நல்லவர்களாக நற்குணங்களை குடிகொண்டவர்களாக வாழ்ந்த நல்லோர்களில் அல்லாஹ் நம்மை இணைத்தல் புரிவானாக. நன்மையும் பெறுவோமாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாத் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கி.
0: இடம்பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.

நிறைவடைகின்றது இசையும் இசையும் நிகழ்ச்சி. விடைபெறுகின்றேன் உங்கள் நான் ட்ரீசா லசரோ. அடுத்து திரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் மோகன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். 2027 வரவு செலவு திட்டம் மக்களின் குரல்களை செவிமடுத்து தேசிய வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்தவும் அவர்களின் நம்பிக்கைகளை நிறைவேற்றவும் வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் கூறினார். நாட்டில் இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி ஜூன் வரை இணைய மோசடி குற்றங்களால் ஏற்படும் இழப்பு 958 மில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது. இது மிகவும் கவலை அளிப்பதாக தொடர்பு அமைச்சர் டதோஸ்ரி ஃபாமி ஃபடில் தெரிவித்துள்ளார். நாட்டில் எல்லை கடந்த குற்றங்கள் போன்ற நவீன பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை திறம்பட கையாள மலேசிய தொடர்பு பல்லுடக ஆணையம் MCMC-யும் மலேசிய குடிநுழைவுத்துறையும் புரிந்துணர்வு உடன்பாட்டில் கையெழுத்திட்டன. நாட்டின் செயலாக்க திறனை வலுப்படுத்த இது முக்கிய பங்காற்றும் என்று உள்துறை அமைச்சர் டதோஸ்ரி சைபுடி நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இந்தோனேசியா தென் சுமத்ராவில் பிற்பகல் 2:02 ரிக்டர் கருவியில் 5.8 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. சைபரட்டிலிருந்து வடமேற்கே 102 கிலோமீட்டரில் 44 கிலோமீட்டர் ஆழத்தில் அந்த நிலநடுக்கம் மையமிட்டிருந்ததாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட்மலேசியா தெரிவித்தது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீ நாளை தொடங்கி 2 நாள்களுக்கு தென்கொரியாவுக்கு அதிகாரப்படி பயணம் மேற்கொள்கிறார். 5 ஆண்டுகளில் முதல் முறையாக அவர் அந்நாட்டிற்கு செல்கிறார். தென்கொரிய அதிபர் லீ ஜெங் யூங்கை சந்திக்கும் வாங் யீ இருவழி வட்டார விவகாரங்களை கலந்துரையாடுவார். உலகம் முழுவதுமுள்ள சுகாதார பாதுகாப்பு வசதிகளில் 10 இல் 4 மட்டுமே அடிப்படை சுகாதார தரநிலைகளை பின்பற்றியுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. மேலும் 11 விழுக்காட்டு தளங்களில் சுகாதார சேவைகள் இல்லாததை அது சுட்டிக்காட்டியது. அடிப்படை சுகாதார தரநிலை அணுகலில் நிலவும் இடைவெளியை இது காட்டுகிறது. விளையாட்டு 2026 சுக்மா ஆடவர் இரட்டையருக்கான திடல் பந்து போட்டியில் திருங்கானுவுக்கு தங்கம் சொந்தமானது. வான் முகமது ஜாரீப், இக்ராம் வான் மஸ்லான், அஹ்மாத் அசீம் ஷாமி நிக்மாட் ஆகியோர் அதனை பெற்றுத்தந்தனர். கூட்டரசு பிரதேசத்தின் முகமது ஹாரிட்ஸ் ஹெல்மி அசார், முகமது ஃபவுசுல் அசீம் நொர்காமால் இணை வெள்ளிப்பதக்கத்தை வென்ற வேளை பினாங்கின் முகமது அகீஃப் டார்வேஸ் ஜுல் ஹக்மி, முகமது அகில் ஃபைசால் இணை வெண்கல பதக்கத்தை பெற்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வணக்கம் நேர்களே, வணக்கம். மலேசியா மலர்ந்தாச்சுங்க தீராய்ச இப்பொழுது தொடங்கி இரவு 8 மணி வரைக்கும் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். மாலை பொழுது உங்க மனசுடைய இயக்கம் எங்களுக்கு நல்லாவே புரியுங்க. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் பாடல்கள் அப்படின்ற ஒரு பெரிய கூடையோட நாங்க வந்துடுறோம். இந்த கூடையை முழுக்க பாடல்களால் நிரப்பி இருக்கும். நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பாடல்கள் தான் இன்றைக்கு இருக்க போகுது. இதுல என்னன்னா கொஞ்சம் கூடுதலா நினைவுகளும் அதிகமா சேர்த்துக்க போறோம். ஏன்னா நினைவுகள் பத்தி பேசாம செவ்வாய்க்கிழமை தீராய்ச்சினால முடியுமா? முடியாதே. சரி, வாங்க நிறைய கதைகள் பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்க.

0: ಜಂ ಭಯಂ ನಾಸ್ತಿ ಜರಾ ಮರಣಜಂ ಭಯಂ.
1: தீரா இசையில் இப்பதான் நம்ம பேச தொடங்கியிருக்கோம். இந்த பக்கம் மோகன் உங்களோட பேச வந்திருக்கங்க. மாலை இப்பொழுது வேலை முடியறதுக்காக சில பேர் வந்து காத்திருக்கக்கூடிய நேரம் இது. சிலருக்கெல்லாம் வேலை முடிஞ்சு உங்க பயணத்தை தொடங்கியிருப்பீங்க. எது எப்படியோ உங்கள் மனசு முழுக்க நாங்க பாத்துக்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். நீங்க பயணத்தை பாத்துக்கோங்க, உங்க மனசை நாங்க பாத்துக்கிறோம். ஏன்னா அதோட இயக்கம் எங்களுக்கு மட்டும்தான் புரியும், அதுக்கான மருந்தும் நாங்க தான் வச்சிருக்கோங்க. பொதுவாகவே இந்த வேலை முடிய இந்த தருணத்தில் நிறைய பேர் யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சரி இன்றைக்கு இரவு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சில பேர் நிறைய பேர் யோசிப்பாங்க. இரண்டாவது, இப்ப வீட்டுக்கு போனா என்னென்ன வேலைகள் இருக்கு நினைவுபடுத்திருக்காங்க. திரைப்படத்திற்காக பேசுசிலா மற்றும் மனோ கண்டு வரும் பாடல் வருது, கேட்கலாம்.

பொதுவாகவே இந்த வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போற நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம் அப்படின்னு, அதனால மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பு தான். எப்ப வேலை முடியும், எப்ப நம்ம அவங்களை சந்திப்போம் அப்படின்ற எதிர்பார்ப்போடு தான் பலரும் வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு நாங்க சொல்லலைங்க, இந்த ஆய்வுகள் சொல்லுது. சரி, இப்போ உங்களுக்கான நேரம் நீங்க தாராளமா அழைக்கலாம். அழைச்சி பாடல நீங்க கண்டுபிடிக்கணும், ஏன் எங்க ஒளிச்சு வைப்பீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. ஒரு பாடல் வரும், டக்குன்னு நின்றோம், அடுத்து வரக்கூடிய வரி என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். அந்த பாடல் நம்ம இடம்பெற செய்ய ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 நீங்களும் அழைக்கலாம், பாடலை கண்டுபிடிக்கலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: அது ஒரு பெரிய கதை. என்னை அனுப்புனாங்க, ஆனா நான் உடையாந்துட்டேன், என்னால முடியல. எனக்கு அந்த பயம், அந்த எலும்பு, இந்த படிக்கும் போதே அந்த எலும்பு கூட எல்லாம் வச்சு படிக்கணும்.
2: நம்ம கூடயே நடந்து வந்துருவோம்.
1: ஆமா, அப்புறம் நான் ஒரு 2 மாசம் தான் அதை ட்ரை பண்ணேன். நான் சொல்லிட்டேன் வீட்டுல, தயவு செய்து என்னை போஸ்ட் பண்ணி அனுப்பாதீங்க, நான் கண்டிப்பா ஃபெயில் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு 2வது 3வது தங்கச்சி, கடைசி தங்கச்சி, அவங்க 3 பேருமே வந்து சீனியர் ஸ்டாஃப் நர்ஸ் இருக்காங்க.
2: அக்காவுக்கு தான் அது முடியல.
1: என்னால முடியாது. வீட்டுல கூட ஊசி போடுறேன்னா கூட அவங்க ஊசி போடுறேன்னா முடியாதுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா பயம், அவங்க எல்லாம் தாராளமா போடுவாங்க. அம்மா அப்பாவுக்கு எது ஒண்ணுனாலும் அவங்க

0: அறிவிப்பு.
1: நேர்களை, கோலலும்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:35. கோலலும்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:35.
2: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்

0: காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது.
1: மூன்றாம் பிறை திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை கேட்டுங்க. நீங்களும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம். முதல் நேர் சந்திக்கலாம்.
2: ஹலோ, வணக்கம் மோகன், நான் உமா ஷாலம்ல இருந்து பேசுறேன்.
1: தயாரா இருக்கீங்களா உமா?
2: தயாரா தான் இருக்கணும்.
1: இருக்கணுமா? அப்போ

0: பாடுறேன். இந்த பாடல நான் விருப்பப்பட்டு ரொம்ப கேப்பேன், ஆனா ஒரு வரி கூட இப்ப ஞாபகத்துல இல்ல.
1: என்ன எப்படி சொல்றீங்க?
0: ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், ஆனா எனக்கு ஒரு வரி கூட ஞாபகம் வரலையே.
1: ஆமாவா, உனது அப்படின்னு வர, உனது என்னது?
0: உனது நினைவு சின்னமேவா, உனது அதான் பாருங்களேன், இங்க நான் இப்ப லைன்ல நிக்கிறதுனால எனக்கு வார்த்தை முட்டுகிறது.
1: சரி சரி, நிழல் அப்படின்னு இன்னொன்னு
0: சொல்லுவாங்க,
1: நிழல் போல இன்னொன்னு வரும்.
0: உனது அதாவது மொத வரிய அப்படி இருந்தா தான் இந்த சந்தை சொல்ல நமக்கு வரும்.
1: ஐயோ, நீங்க சந்த அளவுக்கு எல்லாம் போறீங்க. நிழலுக்கு இன்னொரு பேர் வச்சுமா, அது எப்படி இருக்கும்?
0: பிம்பமா?
1: உனது பிம்பமே. ஆமா, அதுதான் சரியான பதில். பரவாயில்ல, சொல்லி
0: சிரமப்படுத்தினதுக்கு
1: இல்ல இல்ல, பரவாயில்ல, ஆனா இதுவும் நல்லதா இருக்கு, சொல்லி கொடுத்து கண்டுபிடிக்க வைக்கிறது. அந்த பாடல பிடிக்கும்ல?
0: ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, கேட்டுருவோமா?
0: நன்றி நன்றி மோகன்.
1: நீங்களும் அழைக்கலாம் 3-2-2-2-5-7-3-3-4-7-6-8

நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடாலி, வளமே வாழ்வின்பம்.

0: வணக்கம், லீனா இப்போ இருந்து பேசுறேன்.
1: எப்படி வேலை முடிஞ்சிருச்சா உங்களுக்கு?
0: வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம்.
1: சரி, வீட்டுக்கு போற அந்த நேரத்தில் பாடலை கண்டுபிடிக்க வந்துட்டீங்க, கண்டுபிடிச்சிருவீங்கல்ல?
0: முயற்சி செய்யறேன்.
1: இப்ப கேக்கலாம் பாடலை.

0: மனசுக்குள்ள
1: மயக்கத்துக்கு மருந்தொன்னு கூட கூட. ஆமா சடகுரு, மயக்கத்துக்கு மருந்தொன்னு கூட கூட.
0: அங்க உறுதியா இருக்கீங்க?
1: உறுதியா இருக்கேன், அப்படிதான் நினைக்கிறேன்.
0: 80 சரியான பதில்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப பிடிச்ச பாடல்.
0: சரி, எப்படி அந்த பாடலை கேட்டுருவோமா?
1: கண்டிப்பா கேட்டுருவோம்.

மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றிங்க. உங்கள் மாலை இப்பொழுது இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இசையின் வாயிலாக. சரி, இந்த முறை வந்து பட்ஜெட் தாக்கல் இந்த செய்யப்படும் போது நிறைய முக்கியமான விஷயங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல முக்கியமா என்னன்னா மக்களின் நல்வாழ்வு மற்றும் நிதி நிலைத்தன்மைக்கு அதிக முக்கியத்துவம், குறிப்பா இந்த 2027 வரவு செலவு திட்டத்தில் இது பற்றி விவரங்கள் தாக்கல் செய்யப்படும் அப்படின்ற ஒரு விவரத்தை நிதி அமைச்சு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய கதைகள் நம்ம பேச போறோங்க. இன்றைக்கு 6 மணிக்கு மேல உங்களுக்கு தெரியும் செவ்வாய்க்கிழமை வந்துட்டாலே நினைவுகள் பத்தி நம்ம பேசுவோம். இன்றைக்கும் நினைவுகள் பத்தி பேச போறோம். ஏன்னா ஆடி மாதத்தை அடுத்து இந்த ஆவணி மாதம் திருமணங்கள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த திருமணம் சார்ந்த ஒரு விஷயம், அதை பற்றிய ஒரு நினைவுகள் தான், அந்த கதைகளை தான் இன்றைக்கு 6 மணிக்கு மேல பேச போறோம். இப்போதைக்கு இவ்வளவு, பிறகு நான் சொல்றேன் இன்றைக்கு என்ன கதை அப்படின்னு. ஏன்னா சமூக வலைதளங்கள் அப்படியே பார்க்கும்போது ஒரு காணொலி அப்படியே கண்ணில் தென்பட்டது. அதை பார்த்த உடனே ஐயா இதை வச்சு அவனை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால பேசலாம். ஜெயச்சந்திரன் குரல் அடுத்து பாடல்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலிலே நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்ட

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க.
1: ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: தபோங் ஹஜி விசாரணை கால வரம்பு இல்லை. ஜிஎஸ்டியையும் எஸ்எஸ்டியையும் இணைக்கும் பரிந்துரையை சீர்தூக்கி பார்க்க அரசாங்கம் தயார். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். தபோங் ஹஜி விவகாரம் தொடர்பில் அதிகாரிகள் மேற்கொள்ளும் விசாரணைகளும் நடவடிக்கைகளும் அரச விசாரணை ஆணையம் RCI ஆய்வு செய்த வரம்புக்கும் காலக்கெடுவுக்கும் அப்பாற்பட்டு இருக்கும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். அதுமட்டுமின்றி குறிப்பிட்ட விவகாரத்தை விசாரிப்பதற்கும் ஆய்வு செய்வதற்கும் RCI முதன்மையான அடிப்படையாக அமைகிறது. எனவே RCI கவனம் செலுத்திய காலகட்டத்தையும் கடந்து செயலாக்க நிறுவனங்கள் விசாரணை நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இதனிடையே பொருள் சேவை வரி GST கூறுகளையும் விற்பனை சேவை வரி SST கூறுகளையும் இணைக்கும் பரிந்துரையை ஆய்வு செய்ய அரசாங்கம் தயாராக இருப்பதாக நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். இதன் மூலம் நாட்டின் வரி அமைப்பு ஆக்ககரமாக இருப்பது உறுதிப்படுத்தப்படும். நாட்டின் வரி அமைப்பாக SST நிலைநிறுத்தப்படும். ஆயினும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய GST-யின் சில கூறுகள் பரிசீலிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். பொருளாதாரத்துக்கு புத்துயிர் அளிப்பது குறித்து பேசிய பிரதமர், மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வாழ்க்கை செலவின சிக்கல்களை புறந்தள்ளாமல் பொருளாதார சீராக்கங்களை தீவிரமாக செயல்படுத்த அரசாங்கம் கடப்பாடு கொண்டுள்ளதாக தெரிவித்தார். உயர் தொழில்நுட்ப வளர்ச்சியை முன்னெடுப்பதற்கும் மக்கள் எதிர்நோக்கும் அடிப்படை சிக்கல்களை களைவதற்கும் இடையே சமநிலை பேணப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொருளாதாரத்தை சீரமைக்கும் முயற்சி எளிதான நடவடிக்கை அன்று, ஏனெனில் அதிகம் வரவேற்கப்படாத கொள்கைகளை உள்ளடக்கியுள்ளது. இருப்பினும் நாட்டின் நீண்டகால நன்மை மக்களின் நலன் கருதி அந்த உருமாற்றத்தை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது என்று இரண்டாம் நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் வலியுறுத்தினார். அவற்றுள் இலக்கிடப்பட்ட மின்சார உதவித்தொகை, விற்பனை சேவை வரி SST-யை விரிவுபடுத்துவது, மின் விலைப்பட்டியல் கட்டம் கட்டமாக செயல்படுத்துவது ஆகியவை அடங்கும். இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்படும் மின்சார உதவித்தொகை 85 விழுக்காடு இல்ல பயனீட்டாளர்களுக்கு நன்மை அளிக்கும் விலை இன்வாய்ஸ் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதுடன் நிழல் பொருளாதாரத்தையும் குறைக்க உதவுகிறது. நாட்டில் எல்லை கடந்த குற்றங்கள் போன்ற நவீன பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை திறம்பட கையாள மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC-யும் மலேசிய குடிநுழைவுத்துறையும் புரிந்துணர்வு உடன்பாட்டில் கையெழுத்திட்டன. குற்றச் செயல்களின் புதிய முறைகளுக்கு ஏற்ப செயலாக்க அணுகுமுறைகளை மாற்றியமைக்க இந்த ஒத்துழைப்பு உதவும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் அசுத்தியோன் இஸ்மாயில் கூறினார். இந்த ஒத்துழைப்பு திறன் மேம்பாடு, உளவு தகவல் பகிர்வு, கூட்டு விசாரணை, கூட்டு நடவடிக்கை என 4 முதன்மை கூறுகளை மையமாக கொண்டுள்ளது. இவ்வாண்டு ஜனவரி முதல் ஜூன் வரை இணைய மோசடி குற்றங்களால் ஏற்படும் இழப்பு 958 மில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது. இது மிகவும் கவலை அளிப்பதாக தொடர்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். இதனையடுத்து மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC பல்வேறு இலக்கவியல் தளங்களில் உள்ள தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களை அகற்றுவதற்கான முனைப்புகளை தீவிரப்படுத்தி வருகிறது என்றவர் கூறினார். ஜனவரி முதலாம் நாள் தொடங்கி நேற்று வரை சமூக ஊடக தளங்களிலிருந்து 470,593 தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களை அகற்ற கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் அவற்றில் 93 விழுக்காடு உள்ளடக்கங்களை நீக்க சமூக ஊடகத்தள வழங்குநர்கள் இணங்கியுள்ளனர். ஈராறு 26 SPM எழுத்து தேர்வு நவம்பர் 23 முதல் டிசம்பர் 17 வரை நடைபெறும். மலாய் மொழி வாய்மொழி தேர்வு அக்டோபர் 26 முதல் 29 வரை திட்டமிடப்பட்டுள்ள வேளை ஆங்கில வாய்மொழி தேர்வு நவம்பர் 2 முதல் 5 வரை நடைபெறும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதனிடையே அறிவியல் செய்முறை தேர்வு நவம்பர் 16 முதல் 18 வரை அட்டவணையிடப்பட்டுள்ளது. நவம்பர் 30 நாள் மலாய் மொழி கேட்டல் தேர்வு நடைபெறும் வேளை ஆங்கில மொழி கேட்டல் தேர்வு டிசம்பர் 1 நாள் திட்டமிடப்பட்டுள்ளது என்று கல்வி அமைச்சு கூறியது. இவ்வாண்டு எஸ்பிஎம் தேர்வு எழுதுவதற்கு 420,879 மாணவர்கள் பதிவு செய்துள்ளனர். தீயணைப்பு மீட்புத்துறை மின் வாகனம் இவி பயன்பாடு அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இல்லங்களில் அதற்கு மின்னூட்டுவதற்கான பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை உருவாக்குமாறு அரசாங்கத்திடம் பரிந்துரைக்க எண்ணம் கொண்டுள்ளது. வீடுகளில் மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் MCBக்கு அப்பால் உள்ள மின்கம்பிகளை அந்த துறையினால் முழுமையாக கண்காணிக்க முடியாது என்பதனால் அந்த வழிகாட்டுதல்கள் அவசியம் என JBPM தலைமை இயக்குநர் டத்தோஸ்ரீ நோரிஷா முகமது தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் இவிக்கள் தொடர்பாக சுமார் 25 தீ விபத்துகள் பதிவாகியுள்ளன. இருப்பினும் அந்த எண்ணிக்கை ஆண்டுதோறும் கணிசமான அதிகரிப்பை காட்டவில்லை என்று அவர் கூறினார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: கர்ப்ப காலத்தில் நீரிழிவு நோய் ஏற்படுவது தொடர்ந்து அதிகரிப்பு.
2: பேறுகால நீரிழிவை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது குழந்தையை பாதிக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது.
1: மருத்துவரின் ஆலோசனைக்கேற்ப சீரான உணவு, மிதமான உடற்பயிற்சி என வாழ்வியல் முறை வழியாகவும் இவ்வகை நீரிழிவை கட்டுப்படுத்தலாம்.
2: உடல்நலம் காத்து உயிர் நலம் பேணுவோம்.
0: இலங்கை அரசாங்கம் நாட்டில் நீண்ட காலமாக நிலவும் வழக்கு தேக்கத்தை குறைக்கும் வகையில் முழுமையான நீதித்துறை சீர்திருத்தங்களை பரிந்துரைத்துள்ளது. அதன்படி கூடுதல் நீதிமன்றங்கள் அமைப்பது, தலைநகருக்கு வெளியே புதிய முறையீட்டு நீதிமன்றங்களை உருவாக்குவது, நீதிபதிகளின் ஓய்வு வயதை 2 ஆண்டுகள் உயர்த்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மேலும் கூடுதல் நீதிபதிகளையும் நீதிமன்ற பணியாளர்களையும் நியமிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த சீர்திருத்தங்கள் குற்றவியல் நீதித்துறை செயல்பாடுகளை விரைவுபடுத்துவதுடன் நீதிமன்றங்கள் சட்ட செயலாக்கத்துறையில் நிலவும் பணியாளர் பற்றாக்குறையை களையவும் என்று அதிபர் அனுரா குமாரடிஸ் நாயகே தெரிவித்தார். ஜப்பான், அமெரிக்கா, தென்கொரியா ஆகியவற்றுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு வட்டார அமைதிக்கும் நிலைத்தன்மைக்கு மிகவும் முக்கியமானது என்று ஜப்பான தற்காப்பு அமைச்சர் ஷின்ஜிரோ கோசுமி வலியுறுத்தினார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தென்கொரியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சிகளை குறைத்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. போருக்கு பிந்தைய காலகட்டத்தில் ஜப்பான் எதிர்கொள்ளும் மிகவும் கடுமையான சிக்கலான பாதுகாப்பு சூழலை சமாளிக்க அமெரிக்கா தென்கொரியாவுடனான ஒத்துழைப்பு அவசியம் என்று கோசுமி தெரிவித்தார். இவ்வளை சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீ நாளை தொடங்கி 2 நாள்களுக்கு தென்கொரியாவுக்கு அதிகாரப்படி பயணம் மேற்கொள்கிறார். அவர் அதிபர் லீ ஜெங்யோங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள், வட்டார விவகாரங்கள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். மேலும் தென்கொரிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வீ சுங் ரக்குடன் சந்திப்பு நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்கொரியாவின் ஒருங்கிணைப்பு அமைச்சு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுக்கும் இடையே உச்சநிலை கூட்டம் நடைபெறும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளது. அத்தகைய சந்திப்பு நடக்குமாயின் கொரிய தீபகற்பத்தில் அமைதி நிலைத்தன்மை ஏற்படுத்துவதுடன் இரு கொரியாக்குகளுக்கும் இடையிலான நல்லிணக்கமும் ஒத்துழைப்பையும் மேம்படும். இது புதிய கட்டத்துக்கு இட்டுச் செல்லும் என்று அது வலியுறுத்தியது. விளையாட்டு 2026 ஸ்லாங்கூர் சுக்மா. தெலுங்கானாவின் டென்பின் போலிங் இரட்டையர் அகமது ஹசீம் ஷாமி நிக் மாட்டும் வான் முகமது ஜாரிப் இக்ராம் வான் மஸ்லானும் ஆடவர் பிரிவில் தங்கம் வென்றனர். அந்த இணை 2233 புள்ளிகளை பெற்றது. கூட்டரசு பிரதேசத்துக்கு வெள்ளி பதக்கம் கிடைத்த வேளை பினாங்கு அணி வெண்கல பதக்கம் வென்றது. 2026 ஆசியான் கிண்ண கார்பந்து. நாளை ஹனோய் மைடின் அரங்கில் நடைபெறும் வியட்நாம் உடனான 2வது அரையிறுதியில் ஹரிமோ மலாயா அணி 2014 இதே அணிக்கு எதிராக நிகழ்த்திய வரலாற்று சிறப்புமிக்க எழுச்சியிலிருந்து உத்வேகம் பெறும். நடப்பு வெற்றியாளருக்கு எதிராக மீண்டும் அதிரடி படைக்க முயலும் தனது அணியினருக்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பு அதே இடத்தில் அதே அணியுடன் அதே சுற்றில் கிடைத்த 4-2 என்ற அற்புதமான வெற்றி உந்துதலாக அமையும் என்று இடைக்கால தலைமை பயிற்றுநர் தான் செங்ஹோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தபோங் ஹஜி விசாரணை கால வரம்பு இல்லை. ஜிஎஸ்டியையும் எஸ்எஸ்டியையும் இணைக்கும் பரிந்துரையை சீர்தூக்கி பார்க்க அரசாங்கம் தயார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
3: பெண்களே, சமையல் அறையில் உங்கள் உழைப்பு சாப்பாட்டு மேசையில் பேசும். அங்கே மனம், இங்கே சுவை. சாப்பிட்டா சாப்பிட்டு

ஆசையில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்கோம். உங்கள் மாலை பொழுது இன்னும் அழகாக்கிட்டு இருக்கோம். அதனால வேலை முடிஞ்சு எங்களோட பயணிக்க தொடங்கியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றிங்க. செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு தெரியும் 6 மணிக்குள்ள இன்றைக்கு ஒரு சுற்றுலா தலங்கள் பத்தி நம்ம பேச போறோம். அதனால மின்னலோடு இணைந்திருங்கள். பிறகு இன்றைக்கு மற்றும் ஒரு வியாபாரியை நம்ம அறிமுகப்படுத்த ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். நினைவுகள் அதிகம் பேசக்கூடிய ஒரு தீரா இசையில் தான் நீங்க கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால மறக்காதீங்க, உங்க பயணம் பொதுவா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போற அந்த பயணம் அப்படின்றது என்னதான் நம்ம பல யோசனைகள்ல போயிட்டு இருந்தாலும் நினைவுகள் பற்றி யோசிங்க. நினைவுகளோடு வீட்டுக்கு அனுப்புறது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. பேசலாம், இணைந்திருங்க.

0: தீராசியில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். செவ்வாய்க்கிழமைகள்ல சுற்றுலா தலங்கள், இன்றைக்கும் சில சுற்றுலா தலங்கள் பற்றி நம்முடைய விவரங்களை பகிர்ந்து கொள்ள சுற்றுலா நிறுவனத்தை வழிநடத்தக்கூடிய டாக்டர் சித்ரா தேவி காத்துட்டு இருக்காங்க.
1: இன்னைக்கு நம்ம வந்துட்டு உள்ளூர் சுற்றுலா பத்தி நம்ம பேச போறோம். அதுல ஒண்ணு வந்துட்டு கிச்சன்ல இருக்க ஸ்கை மீரா. இந்த ஸ்கை மீரா என்னதுன்னு சொன்னா, இது வந்துட்டு ஒரு கடல் பகுதிக்கு வந்துட்டு நம்ம போட் எடுத்துதான் போனோம். அங்க வந்துட்டு ரொம்ப ஆழமா இருக்காது தண்ணி, அந்த கடல்ல வந்துட்டு தண்ணி ரொம்ப ஆழமா இருக்காது. அந்த டைம் அந்த லோ டைட் பார்த்துதான் நீங்க போனோம். அதுவும் காலை நேரத்துல வந்துட்டு அதுலயும் முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, முழு நிலவு இல்லைன்னா வந்துட்டு அது வளர்ப்பிறை பார்த்து நீங்க போனீங்கன்னா, இந்த டைட் வந்து ரொம்ப ஹையா இல்லாத சமயத்துல நீங்க போனீங்கன்னா அங்க போய் நின்று படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். உங்களோட நிழல் வந்துட்டு இந்த இடத்துல போய் நீங்க நின்னீங்கன்னா உங்களோட நிழல் அப்படியே வந்துட்டு அந்த தண்ணியில வந்துட்டு பார்க்க முடியும். அது போட்டோ எடுக்கும்போது வந்துட்டு ஒரு டபுள் இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு காட்டும். அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த வானமும் அதுக்கப்புறம் உங்களோட இமேஜும் அது வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கும். அது கிச்சன்ல இருக்கு இந்த இடம். ரெண்டாவது இடம் வந்துட்டு பெர்லிஸ்ல இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது. பெர்லிஸ்ல சீமா தாசோ லேக்னு சொல்லுவாங்க. இது பெர்லிஸ்ல இருக்கு. இந்த இடத்துல இந்த ஒரு லேக் தடாகம் அங்க போய் நின்னீங்கன்னா நீங்க வந்துட்டு அங்க சன்ரைஸையும் பார்க்கலாம், சன்செட்டையும் பார்க்கலாம். அவ்வளவு அழகான ஒரு காட்சி. காலையில ஈஸ்ட் பக்கம் அந்த லேக் ஒரு பெரிய லேக் அது. நீங்க வந்துட்டு ஈஸ்ட் பக்கம் நின்னீங்கன்னா நீங்க வந்துட்டு சன்ரைஸ பாக்கலாம். வெஸ்ட்ல நீங்க போனீங்கன்னா சன்செட்ட நீங்க பாக்கலாம். இந்த ரெண்டையும் ரொம்ப அழகான காட்சியா இருக்கும். அது மட்டும் அல்லாத இங்க வந்துட்டு இடம் பெயர்ந்து வந்த பறவைகள் பேர்ட்ஸ் மைக்ரேஷன் சொல்லுவாங்க. அதையும் இங்க பாக்கலாம். நீங்க பேர்ட் வாட்சிங் பேர்ட் ஸ்பீஷிஸ் நிறைய ஹேபிட்டேட் வந்துட்டு இங்க இருக்கு. சோ அதையும் நீங்க இங்க பாக்கலாம். ரொம்ப ஒரு அதிக சுற்றுப்பயணிகள் இல்லாத ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம், வளம் நிறைந்த ஒரு அழகான இடம் இந்த பெர்லிஸ்ல இருக்காது. மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் சில இடங்களை பத்தி நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைனாப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் புரோகிராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-0-9-7-2-9-1-9.
1: திங்கள் தொடங்கி வெள்ளிக்கிழமைகள் ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம வியாபாரத்துறையில் ஈடுபட்டவரோட சந்திப்பு இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் தாமான் ஸ்ரீமுடா பக்கமா போக போறோம். அங்க பாரூஸ் கிச்சன் அப்படின்ற ஒரு குடி ஸ்டால் ஒன்று வழி நடத்தி வராங்க. அந்த கடையில நம்ம பார்வதி தான் அந்த வழி நடத்துறாங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம்.
2: வணக்கம். வணக்கம். தாமான் ஸ்ரீமுடா சேலம் 25 தாமான் ஸ்ரீமுடா பழைய டவுன்ல வச்சிருக்கோம். லட்சுமி மினிமா கிண்ண மளிகை கிடைக்கும். இன்னைக்கு பாரூஸ் கிச்சன் ஒரு சின்ன ஸ்டால் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். நாங்க வந்து மதிய சாப்பாடு வந்துட்டு வச்சிருக்கோம். மதிய சாப்பாடும் மாலை நேரம் சிற்றுண்டியும் அதோட 20 சிற்றுண்டியும் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோம். மதிய நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா காலைல 10:30 சாப்பாடு ரெடி ஆயிரும். மரக்கறி மட்டும் சைவ சாப்பாடு மட்டும் ஒரு 25-30 சாப்பாடு செய்யறோம். சிறப்பான முறையில வந்து வெள்ளிக்கிழமை இன்னும் அதிகமான வச்சிருக்கோம். அதிகமான சாப்பாடு எல்லாம் வச்சிருக்கிறோம். அசைவத்துல குறைஞ்சது ஒரு 12 சாப்பாடு டெய்லி வெள்ளிக்கிழமை. உணவுத்துறையில நம்ம வந்து பவித்ர ஃபுட் கேட்டு சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரியும். அந்த துறையில வந்து நம்ம ஒரு 20-25 இருக்கிறோம். கோவிட்க்கு அப்புறம் வந்து இந்த ஸ்டால் ஆரம்பிச்சோம். அதனால ஒரு 8 இந்த ஸ்டால் சின்ன வழி நடத்திட்டு இருக்கிறோம். சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். கனவு இருக்கு என்னோட அதிகமா பிடிக்கும். தூங்கி எந்திரிச்சோடனே சமையல்னால உடனே கலந்து எடுத்துட்டு போய் சமைக்கிற மாதிரி ஒரு ஆள். அவரு சமையல் துறை ரொம்ப இஷ்டப்பட்டு செஞ்சிட்டு இருக்கிறோம். மேலும் மேலும் அதோட இன்னும் நல்லா செஞ்சு கொடுக்கணுமேங்கிற ஆர்வம் எப்பவுமே இருக்குது எங்களுக்காக.
1: ஆமா, பாரூஸ் கிச்சனை வழி நடத்தக்கூடிய பார்வதி தான் இன்றைக்கு நம்மோட. அவங்க கடையை பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க. மீண்டும் நாளைக்கு மற்றொரு வியாபாரத்துறையில் ஈடுபடுவோர் சந்திப்பு இடம் பெறும். தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள்.

எங்களோட தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்கள் மாலை இப்பொழுது இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த தேசிய மாதத்தை முன்னிட்டு நிறைய நிகழ்ச்சிகள்லாம் வந்து ஏற்பாடு செய்திருக்காங்க. அதுல முக்கியமா சனாம் செஹார் மரானி மருடேகா அப்படின்ற முக்கியமான நிகழ்ச்சி, இது வந்து நாடு தழுவிய நிலையில வந்து நடைபெறவிருக்கின்றது. இது பற்றி மேல் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மருடேகா 360 பக்கமா போனீங்கன்னா அந்த அகப்பக்கத்தில் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு. அதை பற்றி விவரங்கள் உங்களுக்காக இடம் பெற தேரக்காதுட்டு இருக்கு. சரி, பொதுவா ஒவ்வொரு வாரமும் வந்து நினைவுகள் பற்றி பேசும்போது என்ன தலைப்பையொட்டி பேசலாம் அப்படின்னு நாங்க யோசிப்போம். நானும் மின்எஃப்எம் நிர்வாகி அவர்களும் கலந்து பேசும்போது ஏதாவது ஒன்று மாட்டோம், தலைப்பை சொன்னேன். அந்த மாதிரி மாட்டும் போது இன்றைக்கு நடந்த கதை என்ன அப்படின்னா, சமூக வலைதளங்கள் பார்க்கும்போது ஒருத்தவங்களுடைய திருமணம் வந்து ரொம்ப வித்தியாசமான முறையில் வந்து செய்திருந்தாங்க. இது என்னப்போ ரொம்ப வித்தியாசமா இருக்கு, சரி அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். ஒரு பாடல் வரட்டும், பாடலுக்கு பிறகு அந்த கதை யாரு என்ன ஏன்னா அவங்ககிட்ட பேசும்போது தான் சரி இன்றைக்கு நம்ம இந்த ஒரு தலைப்பொட்டி பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அதனால பாடலுக்கு பிறகு அந்த பேசின நபர் யார் அப்படின்னு சொல்றோம்.

0: தீராசியில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்கு. செவ்வாய்க்கிழமை நினைவுகள் அதிகம் பேச காத்துட்டு இருக்குங்க. இன்றைக்கு அப்படியே சமூக வலைதளங்கள்ல அப்படியே வளம் வரணும் தான், சும்மா எல்லாம் உட்காந்து ரீல்ஸ் பார்ப்போம்ல, அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஒரு காணொலி வந்ததுங்க. சமீபத்துல ஒருத்தனுடைய திருமணம் நடந்திருக்கு. அந்த திருமணம் பொதுவாகவே ஏதாவது ஒரு கருப்பொருளோடு எல்லாம் செய்வாங்க இல்லையா. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 70, 80, 90 அந்த காலகட்டத்தில் நடந்த குறிப்பிட்டு இவங்க வந்து 70 அந்த வருடத்தை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ என்னென்ன நினைவுகள்லாம் இருந்ததோ அந்த விஷயத்தை மையப்படுத்தி தான் செய்திருந்தாங்க. லோகேஸ்வரி தான் உங்க பேரு, இப்போ அழைப்புல காத்துட்டு இருக்காங்க. எப்ப நடந்தது உங்க திருமணம்?
1: வணக்கம். 16 August
0: நடந்துச்சு. மனமார்ந்த வாழ்த்துகள். எல்லா திருமணமும் அப்படிதான், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், வித்தியாசமான முறையில கையாளணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. உங்களுக்கு எப்படி இந்த ஒரு கருப்பொருள் பண்ணலாம் அப்படின்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு?
1: சின்ன வயசுல இருந்து க்ரோ பண்றப்ப பேரண்ட்ஸ் கூட நிறைய 70s படம் பாடல்கள் கேட்டுதான் வளர்ந்தது. நாட் ஜஸ்ட் நம்மளோட சவுத் இந்தியன் படங்கள் மட்டும் இல்ல, லைக் வெஸ்டர்ன் கல்ச்சர். அப்புறம் நம்ம மலேசியால உள்ள 70s கொஞ்சம் டிஃபரெண்ட் இல்லையா, நம்ம மலே சைனீஸ் எல்லாமே சேர்ந்து வாழ்ந்ததுதான். சோ அந்த ஒரு கான்செப்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாம எங்க ஹவுஸ்ல இருந்து எங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் டே டு டேவே நாங்க ரொம்ப 70s ஃபாலோ பண்ற ஒரு நாள், சரி நம்ம வெட்டிங்க்கும் அந்த ஒரு 70s கான்செப்ட் விக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த 70s கான்செப்ட் சூஸ் பண்ணோம் நாங்க.
0: தேர்ந்தெடுத்துட்டீங்க, அதாவது 70 அந்த காலகட்டத்துல இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் அமைச்சுதான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நீங்க அங்க அமைச்சீங்க அதை பத்தி சொல்லுங்க.
1: மெயினா அந்த 70s கான்செப்ட் சொல்றப்போ அது சின்ன சின்ன விஷயமா எல்லாத்தையுமே பார்த்து செய்ய வேண்டி இருந்துச்சு. மெயினா வந்து எங்க வெல்கம் ஏரியான்னு ஒண்ணு, இதுல வந்துட்டு நாங்க பழைய ரெட்ரோ டிவி, டைப் ரைட்டர், போஸ்ட் பாக்ஸ், அப்புறம் ஸ்டாம்பிங், இது போஸ்ட் கார்ட் எல்லாம் வச்சிருந்தோம். அது கூட வந்துட்டு நாங்க நியூஸ் பேப்பர் வந்து நான் ஆன்லைன் நிறைய தேடினேன். 16 August 1970 உள்ள தமிழ் முறுக்கு, அப்புறம் சைனீஸ் மொழி நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி ஒரு கடாய் ஷீட் கான்செப்ட்ல வந்து வச்சிருந்தோம். அந்த மீதி முறுக்கெல்லாம் டின்னல் அடிக்குவாங்க, அந்த மாதிரி வச்சு, அப்புறம் அந்த வெயிங் ஸ்கேல்ல பனானா வாழைப்பழம் எல்லாம் வச்சு, நியூஸ் பேப்பர் எல்லாம் வச்சு, அந்த மாதிரிதான் வெல்கம் ஏரியா வச்சிருந்தோம். அப்புறம் இந்த மீன் கல்யாண இதுல வந்துட்டு குத்து விளக்கு, தாமரைப்பூ, அந்த மேரிகோல் பிளவர்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சிருந்தோம். பிளஸ் மெயினா வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட, மகா மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன் எனக்கு 70s லுக்ல சரோஜாதி லுக்ல வேணும் அப்படின்னு. சோ அவங்க அதை அழகா புல் ஆஃப் பண்ணிருந்தாங்க. பத்தாவதுக்கு எங்க கெஸ்ட் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தோம், நீங்க 70s இருந்தா எப்படி வருவீங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு நிறைய மிக்ஸ் ரேஸ் கெஸ்ட் இருந்தனால பஜுக்கு பாய, பஜுக்கு ரோங், சோங்சாம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு ரொம்ப அழகா வந்திருந்தாங்க எல்லாரும்.
0: இல்ல இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க, திருமணம் வேலையே ரொம்ப பெரிய வேலை, நிறைய விஷயம் இருக்கும் நம்ம பாக்குறதுக்கு. இதெல்லாம் இப்ப இந்த தேடுற வேலைகள்லாம் நீங்க தான் செஞ்சீங்க அப்படியா?
1: ஆமா, ஆக்சுவலி நான் ஒரு கிராபிக் டிசைனர், சோ நிறைய விஷயத்தை நானே சொந்தமா செஞ்சிட்டோம். 8 months ஆல்மோஸ்ட் எவ்ரி டே நாங்களே எல்லாமே எங்க வீட்லயே தான் நிறைய சொந்தமா செஞ்சோம்.
0: 8 months உழைப்பு போட்டிருக்கீங்க, சரியாக பார்த்து பார்த்து அதான் அப்படி கண்ணில் தென்பட்டது உங்களுடைய காணொலி. சரி நீங்க உங்களே நம்ம பார்த்து பேசலாமே அப்படின்னு தான் சமீபத்தில் தான் நடந்து முடிஞ்சிருக்கு. எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: ரொம்ப தேங்க்யூ.
0: லோகேஸ்வரி கிட்ட தான் பேசிருந்தோம், சமீபத்தில் உங்களுக்கு திருமணம் முடிந்து ஒரு 70 அந்த கருப்பொருள் தேர்ந்தெடுத்தாங்க. சரி இன்றைக்கு 6 மேல நினைவுகள் இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு. இப்ப திருமணங்கள் அப்படின்றது பல வகையில பல மாறுபட்ட கோணத்துல வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வித்தியாசமான அணுகுமுறையில நிறைய பேர் செய்யறாங்க. ஆனா இந்த 80s 90s காலகட்டத்துல இந்த ஒரு விஷயம் இருந்ததில்ல, அது மறக்கவே முடியாதுங்க. சின்ன வயசுல நம்ம பார்த்த திருமணம் இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஆனா இப்ப பல பல பேர் ஓரளவு செய்யாம இருக்கலாம். அந்த ஒரு நொடி, அந்த ஒரு தருணம் என்ன விஷயம் என்ன இருந்தது, ரொம்ப அழகா இருந்ததுங்க. 80s 90s காலகட்டத்தில் நடந்த திருமணத்தில் அழைத்து சொல்லுங்க. 3 2 2 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7291919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 01 709 7219 19.
1: தீர ஆயுசையில் நினைவுகள் அதிகம் பேசிட்டும், ஏன்னா இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கு வந்து திருமணம் சார்ந்து 80-90 ஆண்டு காலகட்டத்தில் திருமணங்கள், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்ப ரொம்ப பாக்குறது குறவா இருந்தாலும் அப்போ அது ஒரு பெரிய சுவாரஸ்யம் இல்ல அப்படின்னு நினைக்கிற கதையை தாராளமா எங்களோட அழைத்து பேசலாம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் புக்கிட் மர்தாஜா மருத்துவமனை பசுமை மருத்துவமனை என்ற உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பது மலேசியாவுக்கு கிடைத்த பெருமை என்று விவரித்துள்ளார். இதன் மூலம் நீடித்த முனைப்புகளுக்காக உலகின் சிறந்த 250 மருத்துவமனைகளின் பட்டியலில் இடம்பெற்ற மலேசியாவின் ஒரே மருத்துவமனையாக அது திகழ்கிறது என்று அவர் கூறினார். 2027 வரவு செலவு திட்டம் மடானி பொருளாதாரத்தின் 3 முதன்மை கூறுகளையும் 13வது மலேசிய திட்டத்தின் முன்னுரிமைகளையும் அடிப்படையாக கொண்டு 10 முதன்மை துறைகளை மையமாக கொண்டு தயாரிக்கப்படுகிறது. இருந்தும் எல்லா துறைகளிலும் மக்களின் நலனே முக்கிய முன்னுரிமையாக இருக்கும் என்று நிதியமைச்சு கூறியது. வெளிநாடுகளில் குறிப்பாக அண்டை நாடுகளில் மோட்டார் சைக்கிள் அணிவகுப்புகளில் பங்கேற்பவர்கள் செயலாக்க நடவடிக்கைகளுக்கு உள்ளாகாமல் இருக்க உள்ளூர் சட்டங்களை கட்டாயம் பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். கெடா காவற்படை தலைவர் டத்தோ அட்ஸ்லி அபுஷா இந்த நினைவுறுத்தலை வழங்கியுள்ளார். இதில் ஏற்பாட்டாளர்களுக்கு அதிக பொறுப்பு இருப்பதாக அவர் வலியுறுத்தினார். வியட்நாம் தென்கிழக்கு ஆசியாவில் 2வது பெரிய வர்த்தக விமான போக்குவரத்து சந்தையாக முன்னேற்றம் கண்டுள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கை கொள்ளளவின் அடிப்படையில் தாய்லாந்தை பின்னுக்கு தள்ளி வியட்நாம் 2வது இடத்தை பிடித்துள்ளது. வியட்நாமில் விமான இருக்கை கொள்ளளவு கடந்த ஆண்டை காட்டிலும் 10% அதிகரித்து 7.3 மில்லியனாக உள்ளது. சிங்கப்பூர் காவல்துறை வளர்ந்து வரும் இணைய மோசடி அச்சுறுத்தல்களை தடுக்கும் வகையில் இணைய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட புதிய நடைமுறை விதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் போன்ற தளங்களை வழங்கும் நிறுவனங்கள் சந்தேகத்திற்குரிய விளம்பரங்கள் வெளியிடப்படுவதை தடுப்பது உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று காவல்துறை கூறியது. விளையாட்டு 2026 ஸ்லாங்கூர் சுக்மா ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் எதிர்பார்த்தபடியே ஜோஹூரின் டேனிஷ் இக்திஹார் முகமது ருஸ்லி தங்கம் வென்றார். அவர் 20.85 வினாடிகளில் பந்தயத்தை நிறைவு செய்தார். மகளிர் பிரிவில் திரங்கானுவின் இசாத்துல் முஸ்விரா அகமது கமல் அசிரா தங்கப்பதக்கம் வென்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இன்றைய நிகழ்ச்சியில உங்களோட மோகன் பேசிட்டு இருக்க, உங்கள் மாலை பொழுதை நினைவுகளால் நிறைக்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஆடி மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து நிறைய திருமணங்கள் ஏற்பாடுகள்லாம் அப்படி, இதுக்கப்புறம் தான் கலைக்கட்ட தொடங்கும். சரி, சமூக வலைத்தளங்கள ஒரு காணொலி பாத்துங்க, ஒரு திருமணம் நடக்குது, 70ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்து ஒரு கருப்பொருள் மாய்த்தவர் செய்யறாங்க. இப்போ இன்றைக்கு நேர்கள்ட்ட இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். இப்ப நம்ம திருமணம் அப்படின்றது பல மாதிரி பல அணுகுமுறைகள்ல கலாச்சாரத்தை பின்பற்றி நிறைய விஷயங்கள்லாம் வந்து செய்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா 80-90ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நடந்த திருமணத்துல எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க, ஆனா இப்ப கொஞ்சம் பாக்குறது குறைவுதான், ஆனா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணல, அந்த நினைவுகளை எங்களோட நீங்க அழைத்து சொல்ல போறீங்க. 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: இன்றைக்கு இந்த 80-90களில் நடந்த திருமணம் இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு நம்ம நேர்களை கேட்டிருந்தோம். மகேஸ்வரி பந்திங்ல இருந்து வந்திருக்காங்க.
1: 80-90களில் பெரும்பாலும் நாங்கெல்லாம் கம்பத்துல இருப்போம். அந்த டைம்ல கல்யாணம்னா அந்த ஒரு வாரமும் ரொம்ப கலகட்டும். மாமா அத்தைங்க வந்து ஆக்கி போட்டு அது ஒரு ரொம்ப விசேஷமா இருக்கும். இப்பதான் அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியல.
0: அப்ப ஒரு வாரம் ஒரு திருவிழா மாதிரி சொல்லுங்க வீடே.
1: ஆமா, ஏன்னா நம்ம அக்கா கல்யாணத்துல நான் பார்த்தேன், 82 நினைக்கிறேன் கல்யாணம். அந்த டைம்ல அப்படிதான் இருந்ததுன்னு அந்த நினைவுகள் மறக்கவே முடியல.
0: விடுமுறை எடுத்துட்டு வந்து தங்கிடுவாங்க அப்படியா?
1: திருமணம்
0: உங்களுக்கு எப்ப நடந்தது?
1: எனக்கு 88. என் கல்யாணம் அவ்வளவு விமர்சையா நடக்கல.
0: அப்படியா? உங்களுக்கு அந்த ஒரு வாரம் கதலாம் இல்லையா?
1: அதெல்லாம் இல்ல.
2: வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி.

0: 80 90 ஆண்டுகள்ல நடத்தப்பட்ட திருமணங்கள் அது பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்னங்க பிடிக்கும் மதன்?
1: எனக்கு இந்த 80s 90s ஆக்சுவலி நான் 90s கிட், ஆனா அப்ப நான் சின்ன பிள்ளையா இருப்போம்ல, நம்ம வெட்டிங் எல்லாம் போனா பார்த்தா அந்த ரிலேட்டிவ் அந்த பொழுதுலாம் வந்து கல்ச்சர் ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கும் கல்யாணம். இப்ப உள்ள கல்யாணம் வந்து மாடர்ன் கான்செப்ட்ல இருக்கு. இப்ப ஆக்சுவலி என்னோட கல்யாணமே மாடர்ன் கான்செப்ட்ல தான் இருக்கு. அப்ப இந்த மாப்பிள்ள பொண்ணு எல்லாம் போகும்போது ரிலேட்டிவ் எல்லாம் நிறைய பேர் கூட போவாங்க.
0: இப்பயும் போறாங்க தானே இல்லையா?
1: இல்ல, இப்ப உள்ள கல்யாணத்துல வந்து இப்ப எல்லாம் நம்ம செட் பண்ணிடுறோம்ல.
0: ஓஹோ, அப்படி சொல்றீங்களா?
1: பிரைட்னா பிரைட் வண்டி அழகா நடந்து விளக்கு எடுத்துருது அந்த மாதிரி தானே இப்ப எல்லாம்
0: திருமணம் ஆயிருச்சா?
1: கல்யாணம் ஆயிருச்சு.
0: ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லையா?
1: ஆமா ப்ரோ.

0: தேடிட்டு வருது வேற ஒரு வேலையா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த சாப்பாடு சமைக்கிறதுலாம் முன்ன சுத்துப்பட்டாரத்துல உள்ளவங்க தானே சொந்தமா சமைப்பாங்க. அந்த அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க வீட்டுல அந்த நிலத்துல வச்சு சமைக்கிறது, ஐயோ அதெல்லாம் ஒரு ரொம்ப ஃபன்னா இருக்கும்ல. அது சாப்பாடு பரிமாறதும் இல்ல, இலை போட்டு இதான் ரொம்ப மிஸ் பண்றோம்.
1: சரி பாக்கியலட்சுமி சொல்லிட்டீங்களா, இதுக்கப்புறம் பாருங்க எல்லாம் எப்படி பண்றாங்கன்னு.

0: நேரம் கடைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா முடியல. விறுவிறுன்னு போயிட்டு வந்துடணும்.
1: ஏன் இப்படி கத்துற?
0: உங்ககிட்ட நேத்தே காலனி எல்லாம் உள்ள எடுத்து வைக்க சொன்னதானே, தவளை பாம்பு பூரா எல்லாம் பாருங்க, ஏன் காலனிக்குள்ள குடுத்தனம் பண்ணிட்டு இருக்க?
1: நினைச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்துட்டேன்.
0: மறுபடியும்
2: சங்கமிக்கும் மாபெரும் நாட்டிய நிகழ்ச்சி ஹென்னம்மா, ஆகஸ்ட் 25 மாலை 5 மணிக்கு சாந்தானன் ஆடிட்டோரியம், டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். மலேசிய பண்பாட்டு கலை பாரம்பரிய சங்கம் பெருமையுடன் படைக்கும் கண்ணம்மா தி லவ். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my.
3: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனாப்ஸ் இ டியூஷன், AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனாப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
4: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம் உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. மைனாப்ஸ் இடியூஷன், தொடர்புக்கு 1909719119. நினைவுகளோடு இந்த பக்கம் மோகன் பேசிட்டு இருக்கங்க. 80-90 காலகட்டத்தில் திருமணத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன துரை, சொல்லுங்க.
1: கல்யாணத்துக்கு ஒரு 3 நாள் இருக்கும்போது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த வீட்டுல மெயினா ஒரு ஸ்பீக்கர் போட்டு பாட்டு போட்டு விட்டுருவாங்க, அது பாடிக்கிட்டே இருக்கும். இப்ப எல்லாம் வந்து பட்டணத்து இருக்கறனால அந்த மாதிரி பாட்டெல்லாம் போட முடியல.
0: ஓ, 3 நாளும் ஒலிப்பெருக்கி வச்சு இடம் நலுங்கெல்லாம் வைக்கிறதுனால,
1: நலுங்க வைக்கிறதுனால 3 நாளைக்கு வந்து அந்த ஒலிப்பெருக்கி வந்து என்ன, நம்ம தோட்டப்புறத்து வந்து எல்லாத்திலும் இந்த ஒலிப்பெருக்கி இருக்காது பாருங்க. சமயத்து கோயில் இன்சார்ஜ் ஒண்ணு இருக்கும், இல்ல யாராவது ஒருத்த வீட்டு வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட வாடகை எடுத்து நம்ம வந்து வீட்டுல போட்டு அந்த 3 நாள் நலுங்கு எல்லாத்துக்கும் அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், திருவிழா மாதிரியே இருக்கும்.
0: நம்ம வீட்டுல மட்டும் இல்ல, எல்லா வீட்லயும் விசேஷத்தை ஏற்படுத்துவீங்க.
1: ஆமா, அந்த தோட்டம் போறவங்க தெரிஞ்சிருக்கும் இந்த வீட்டுல கல்யாணம், இந்த விசேஷம் ஓடுது சார், வந்து கலந்துக்க ஈஸியா இருக்கும். இப்ப வந்து நம்ம வீட்டு வரிசையில் கல்யாணம் பண்ணாங்க தெரிய மாட்டேது.
0: என்ன சார் தெரிய மாட்டேதுன்றீங்க? வீட்டுல எல்லாம் இது அந்த கூட எல்லாம் போட மாட்டாங்களா?
1: அந்த கூட போட்டாதான் இப்ப நம்ம வந்து இப்ப தாமான வீட்டுல இருக்கோம், நம்ம முத வரிசை இருக்கோம், பின்னாடி வரிசையில எதுவும் விசேஷம் அவங்களுக்கு தெரியாது.
0: ஓ, அப்படி சொல்றீங்க.
1: தோட்டம் போற இருக்க பாத்தீங்கன்னா பாட்டு ஓட எல்லாம் தெரிஞ்சிடும், இங்க வந்து வீட்டுல விசேஷம், அதுதான் நல்லா இருக்கும்.

0: செவ்வாய்க்கிழமை தீராயசி நினைவுகள் அதிகம் பேசக்கூடிய நிகழ்ச்சியில நம்ம பயணத்துக்கிட்டு இருக்கோம். 80-90 ஆண்டு காலகட்டத்து இந்த திருமணங்கள்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்குங்க. என்ன வாணி சொல்லுங்க.
1: ஒரு கம்பம் வீட்டுல இருந்தோம் அந்த காலகட்டத்துல, அது வந்து 1991. அந்த காலகட்டத்துல வந்து கல்யாணம் நடத்துற வீட்டுல வந்து எங்க வீட்டுல வந்து வீடு வந்துட்டு ஒருத்தர் வருவாரு வீடு ஜோடிக்கிறதுக்குன்னு. அதெல்லாம் வந்துட்டு ஒரு கலர் கலரா பேப்பர் இருக்கும், கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் பேப்பர் இருக்குல்ல, ஆனா அது வந்து ரொம்ப மெலிசா இருக்கும்.
0: ஆமா ஆமா, அந்த காத்துல அடிச்சா பறக்கும் ஒரு மாதிரி. அலங்காரம் செய்வாங்க. ஆமா,
1: அந்த பிளாஸ்டிக் பூவுங்க இந்த வீட்டுக்கு இந்த குஷன் மாத்துறது. முன்னெல்லாம் வந்து இப்ப உள்ள லெதர் சோஃபா மாதிரி எல்லாம் இல்லையா, உள்ள சோஃபா தானே.
0: ஆமா ஆமா,
1: குஷன் மாத்துறதுக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி காட்டு என்ன கலரோ அதுக்கு ஏத்த மாதிரி குஷன் கட்டனு எல்லாம் அப்படி ஒரு ஜோடியா மாறிடும் ஒரே கலர்.
0: வீட்டுல ஏதாவது விசேஷம்னா இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ன்றீங்க.
1: ஆமா,

0: ஆமா ஆமா, இந்த காலகட்டம் அப்படின்றது திருமணங்கள் இனி இந்த மாதம் ஆவணி மாதம் தொடங்கியாச்சு இல்லையா. சரி, 80-90 ஆண்டு காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த திருமணம் அப்படினாலே இது ரொம்ப பிடிக்கும்னா சொல்லுங்கன்னு சொல்லிருந்தோம்.
1: வணக்கம், நான் ஜெயந்தி பூச்சவங்களே பேசுறேன். நாங்க கல்யாணம் பண்ணது 2009.
0: சரி, இப்ப சொல்லிட்டு வெக்கமும் பாடுறீங்களே, சொல்லுங்க.
1: இல்ல, நான் கல்யாணம் வீட்டு கல்யாணம் தான், வீட்டு கேமா போட்டு வீட்டுலயே தான் கல்யாணம் பண்ணோம். ஐயர் வர வச்சு
0: ஒரு தோட்டத்து கல்யாணம், வீட்டு கல்யாணம் அப்படின்னு சொல்லும் போது அது கண்டிப்பா உங்ககிட்ட பெரிய அனுபவமே இருக்கும்ல.
1: முதல் தடவை பாக்குற அந்த மாதிரி ஒரு வீட்டிலேயே சொந்த இதுல எல்லாம் ஜோடிச்சு அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் சொல்லலாம்.
0: அதான் இப்போ வசதிக்காக தான் இப்ப வெளியெல்லாம் இப்ப மண்டபத்துல அந்த மாதிரி நம்ம செய்யறோம் இல்லையா. இப்ப வீட்டுலயே செய்யறதுன்றது எப்படி பரபரப்பா இருக்கும், அந்த சூழலே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்ல.
1: பெரிய ஒரு பரபரப்புன்னா அது இன்னொரு ஒரு பரபரப்பு என்னன்னா, என் பொண்ணு அழைச்சிட்டு வரும்போது சிரமானுக்கு வீட்டுக்காரு மாப்பிள்ள வந்து அப்பதான் போய் தோன் வாழை மரம் வெட்டிட்டு கத்தியில கத்தியோட வந்துகிட்டு இருக்காரு
0: வீட்டுக்கு. மாப்பிள்ளையே
1: நாங்க பொண்ணு அழைச்சிருக்க காடி இருக்கட்டும், குறிக்கல யாரு போல இவரு தான் மாப்பிள்ள போய்கிட்டு இருக்காரு வாழை மரம் வெட்டி கையில கட்டி ஒரு கோலில வந்து வாழை மரம்.
0: நீங்க வரத மாப்பிள்ள பாத்தாரா இல்லையா?
1: நினைச்சு
0: பார்க்க முடியுமான்னு தெரியல. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப நன்றிங்க.
1: ரொம்ப நன்றி, வாய்ப்பு கிடைச்சி ரொம்ப நன்றி. உங்க கூட பேச பெரிய சந்தோஷம்.
0: நன்றிங்க.

0: கலையும் சங்கமிக்கும் மாபெரும் நாட்டிய நிகழ்ச்சி கண்ணம்மா, ஆகஸ்ட் 25 மாலை 5 மணிக்கு சாந்தானன் ஆடிட்டோரியம், டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் மலேசிய பண்பாட்டு கலை பாரம்பரிய சங்கம் பெருமையுடன் படைக்கும் கண்ணம்மா தி லவ். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my.
1: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் எஃப்எம்.
2: 80-90 ஆண்டு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த திருமணங்கள் அப்போ இருந்த விஷயம் மறக்கவே முடியாதுங்க, ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு நம்ம நேர்களை கேட்டுட்டு பேசிட்டு இருக்கோம்.
3: எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்கா வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு திருமணம் எல்லாம் நடக்கும் போது அதுக்கு ஏத்த மாதிரி பாட்டு போடுவாங்க பாருங்க. இப்ப பொண்ணு வராங்களா, பொண்ணு வரும்போது ஏத்த மாதிரி பாடல்கள் பழைய பாட்டு போடுவாங்க.
2: ஆமா, அந்த மணமகளே மருமகளே வாவான ஒரு பாட்டு. ஆமா
3: ஆமா, அந்த பாட்டு அப்படின்னு நிறைய பாட்டுங்க இருக்கு. அது கல்யாணம் சம்மந்தப்பட்ட பாட்டுங்க அந்த மாதிரி போடுவாங்க.
4: எவ்வளவு பேசுற மகன், எனக்கு வந்துட்டு மகன் முன்னெல்லாம் வந்துட்டு கல்யாணம் அப்படின்னாக்கா தோட்டப்புறத்துல வந்துட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களா ஒண்ணு சேர்ந்து அந்த கல்யாணம் சமையல் சமைப்பாங்க பாருங்களேன். கல்யாண வீடு ஒரு வீடா இருந்தா அவங்க வீட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு வீட்டுல வந்துட்டுதான் அந்த சமையலுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அப்ப எல்லா நெய்பர்ஸும் ஒண்ணு சேர்ந்து ஒரு வீட்டுல வெங்காயம் உரிக்கிறது, ஒருத்தவங்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கிளீன் பண்ணி அந்த ஒன்னா சேர்ந்து சமைப்பாங்கல்ல, அது ஒரு தனி சந்தோஷம் தான். அந்த
5: காலி மாதிரி பேசியதே, எங்க வீட்டுல வந்து பொதுவா வந்து மாமா தான் செய்வாங்க எல்லாமே. வீட்டுக்காரவங்க பாத்துருக்கீங்களா, முந்தி வந்து ஒரு மாதிரி ஜப்பான் சாரின்னு சொல்லுவாங்க, கலர் கலரா ஜிக்கன் ஜிக்கனா இருக்கும்.
2: ஜப்பான் சாரியா?
5: ஜப்பான்
2: சாரின்னு சொல்லுவாங்க.
5: அவங்க தான் ஒரு கலையா செய்வாங்க எல்லாமே.
2: அவரு தான் அந்த சாரி கலைஞர் மாதிரி எந்த வீட்டுல திருமணம் நடந்தாலும் அவரு தான் அலங்கரிப்பாரா?
5: ஆமா கண்டிப்பா, அவர் தான் எல்லாமே செய்வாங்க. இன்ன வரைக்கும் அவங்க வந்து கோலம் போடுறதும் சரி, திருவிழால அலங்காரம் பண்றதும் சரி, எல்லாமே அவங்க தான் செய்வாங்க எங்க வீட்டுல இப்பயும் சரி.
2: இன்றைக்கு இந்த தலைப்படத்தோட நேர்கள் ஒவ்வொருவரும் பேசும்போது அந்த மகிழ்ச்சி குரல் அதிகமாவே புரியுதுங்க. திருமணம் அப்படின்னாலே ஒரு அழகு, அதுவும் கலை பண்பாடு பாரம்பரிய மாதார திருமணம் நடத்துறதுன்றது ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு நேர்கள் பேசும்போது தெரியுது. அதனால இன்றைக்கு அழைத்து பேசிய அத்தனை நேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.

எனக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசிய மடாணி. மலேசிய வானொலியின் 7 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். நாட்டின் தற்காப்பு ஆற்றலை வலுப்படுத்துவதற்கான கூடுதல் ஒதுக்கீடு 1 பில்லியன் ரிங்கிட்டை எட்டக்கூடும் என பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நெருக்கடியான பாதுகாப்பு சூழலை எதிர்கொள்ள நாடு போதுமான சொத்துடைமைகளையும் ஆற்றலையும் கொண்டிருப்பதை உறுதிப்படுத்த அது அவசியமாகிறது. மேலும் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான பதற்றத்தால் எழுந்துள்ள புவி அரசியல் மாற்றமும் கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மலேசியர்கள் அனைவரும் தங்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள சமமான வாய்ப்பு வழங்கப்படுவதை 2027 வரவு செலவு திட்டம் உறுதிப்படுத்தும். இவ்வாறு நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. கல்வி, சுகாதார பாதுகாப்பு, பொது சேவை ஆகியவற்றின் செயல்திறன் வலுப்படுத்தப்பட்டு அனைவரையும் உட்படுத்தியதாக மாற்றப்படும் என அமைச்சு கூறியுள்ளது. மலேசியாவும் பிலிப்பீன்ஸும் உளவு தகவல் பரிமாற்றத்திலும் எல்லை கடந்த குற்றத்தை தவிர்க்கும் முயற்சியிலும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தியுள்ளன. இன்று நடைபெற்ற மலேசியா பிலிப்பீன்ஸ் கூட்டு ஆணையக் கூட்டத்தில் இதுகுறித்து கலந்துரையாடப்பட்டதாக வெளியுறவு அமைச்சர் டதோஸ்ரீ முகமது அசான் கூறினார். தெஹ்ரானின் கோரிக்கைகளை அமெரிக்கா நிறைவேற்றும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று பேராளர் குழு தலைவர் முகமது பஹிர் கலிபாஃப் திட்டவட்டமாக கூறியுள்ளார். நீரிணையின் முற்றுகையை நீக்குவது, எண்ணெய் தடையை விலக்குவது, வெளிநாடுகளில் உள்ள ஈரானின் சொத்துக்கள் மீதான தடையை மீட்டுக் கொள்வது ஆகிய கோரிக்கைகளை ஈரான் முன்வைத்துள்ளது. 2030க்குள் சீனாவின் உள்நாட்டு எண்ணெய் எரிவாயு விநியோகம் 440 மில்லியன் டன் எண்ணெய்க்கு இணையான அளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்திட்டத்தை தேசிய எரிவாயு நிர்வாகமும் தேசிய மேம்பாடு உருமாற்ற ஆணையமும் இணைந்து மேற்கொள்ள உள்ளன. அக்காலகட்டத்திற்குள் 20,000 கிலோமீட்டர் நீளமுள்ள எண்ணெய் எரிவாயு குழாய் தொடர்களை அமைப்பதற்கான இலக்குகளையும் அவை நிர்ணயித்துள்ளன. 2026 ஸ்லாங்கூர் சுக்மா. நாட்டின் இளம் ஓட்டக்காரர் டனிஷ் இக்திஹார் முகமது ரோஸ்லி ஆடவருக்கான 200 மீட்டர் பிரிவில் தங்கப்பதக்கத்தை தன்வசப்படுத்திக் கொண்டுள்ளார். அது மட்டுமின்றி நாட்டின் அதிவேக ஓட்டக்காரர் என்ற தனது நிலையை உறுதிப்படுத்தியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடாணி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேரிகளே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:26. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:26.

தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. வாங்க பேசலாம். இது உங்களுக்கான நேரம். பாட்டு கடையும் தொடங்கியாச்சு. வியாபாரி மோகன் வந்துட்டேன். 3 2 2 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909 7 2 9 1 9.
1: பாட்டுக்கடையில் முதல் நேரம் சந்திக்கலாம்.
2: வணக்கம், புனிதா சாலாம்ல இருந்து பேசுறேன்.
1: புனிதாக்கு என்ன பாடல் வேணும்?
2: அமராவதி படத்துல இருந்து புத்தம் புது மலரே.
1: இங்க வேலை முடிஞ்சிருச்சா உங்களுக்கு?
2: வேலை முடிஞ்சு.
1: சரி, எப்படி பயணத்தை தொடங்கிட்டீங்களா? என்ன?
2: ஆமா, பயணத்தை தொடங்கிட்டேன்.
1: சரி, என்னங்க அதாவது கேட்டு கேள்விக்கு? பயணத்தை தொடங்கிட்டேன். இப்ப நான் அடுத்து ஒண்ணு கேக்குப்பேன், அதுக்கு நீங்க எப்படி வித்தியாசமா சொல்ல போறீங்கன்னு. சரி, இதுக்கு அப்புறம் தான் போய் சமைப்பீங்களா இல்ல சமைச்சு வச்சுட்டு தான் வந்தீங்களா?
2: சமைச்சு வச்சுட்டு அத்தை சமைச்சு வச்சிருவாங்க.
1: ஆமா, ரொம்ப பெரிய வித்தியாசமான பதில். நன்றிங்க, நம்ம பாடல கேட்டுடலாம். நன்றி.

0: பாட்டுக்கடையில் அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மதிப்ரியா பேசுறேன்.
0: மதிப்ரியா, என்ன பாடல் வாங்க போறீங்க?
1: அமராவதி படத்துல இருந்து. ஏன்
0: இன்னைக்கு வரவங்களாம் அமராவதி திரைப்பட பாடலா கேக்குறீங்க?
1: இந்த பாட்டு ரொம்ப நாள் கேட்கணும்னு இருந்துச்சு. ஆனா எப்படி சொல்லுவாங்க, யூடியூப்ல கேட்டாலும் அது மின்னல சொன்ன கேட்கற மாதிரி வருமா?
0: ஆமா, வருமா வராதுதான். சரி, ஆனா அப்ப ஒரே ஒரே படத்துல உள்ள பாட்டு அடுத்தடுத்து ஒளிபரப்பலாமா? முடியுமா? அந்த மாதிரி
1: பண்ணலாமே. மக்கள்
0: சரி எடுத்துக்கோங்க. நன்றி நன்றி.

0: ஜூலி ஃப்ரம் பத்தாம்பட்டினத்திலிருந்து பேசுறோம்.
1: ஜூலி, என்ன பாடல் வேணும்?
0: எங்களோட ஃபேவரட் பாட்டு வந்து தென்மாதிரி வெகுநகி. அந்த பாட்டு எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு வந்து அவங்களுக்கு டெடிகேட் பண்றோம்.
1: எப்படி அண்ணன் கூட தான் இருக்காரா இல்ல?
0: எஸ், நாங்கெல்லாம் ஒன்னாதான் ஒரே காடுகளை தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கூட தான் இருக்கோம். மாமாவோட பர்த்டேஸ் நாங்க அங்க போயிட்டு இருக்கோம்.
1: ஓ, அண்ணன் தங்கச்சி எல்லாம் ஒன்னா மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கீங்க?
0: என்ன
1: தங்கச்சிலாம் ஒரு விருந்துக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்துக்கு போறீங்க, இப்ப தென்மதுர பாடல ஒளிபரப்பு உங்களை அழ வைக்கணுமான்னு வேற பயமா இருக்க? இப்ப அழலாம் மாட்டீங்கல்ல?
0: அப்படி
1: சரிங்க, பாடல் வருது கேக்கலாம்.
0: Thank you.

0: பாட்டுக்கடையில உங்களோட மோகன் பேசிக்கிட்டு இருக்க, நீங்களும் அழைக்கலாம். என்ன பாடல் வேணும் மட்டும் சொல்லுங்க. ஒளிபரப்ப காத்துக்கிட்டு இருக்கோம்.
1: ஜெயந்தி பேசுறேன். சாலம் இருந்து காதல தினம்ல இருந்து நினைச்சபடி நினைச்சபடி மாப்பிள்ள அப்படி சாங் வேணும். முதல்ல நீங்க அந்த திருமண நாள் பத்தி பேசிட்டு இருந்தீங்களா?
0: ஆமா,
1: நம்ம கல்யாணம் பண்ணது வந்து 99ல.
0: இன்னும் அதிகமா வரட்டும் அந்த பாடலை எடுத்துக்கோங்க. நன்றிங்க.

0: பாட்டுக்கடையில் அடுத்து நேரம் சந்திக்கலாம்.
1: முனீஸ்வரன்,
0: சொல்லுங்க. முனீஸ்வரன், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: அயர்பணத்துல இருந்து.
0: என்ன பாடல் வேணும்?
1: முதல் மரியாதை படத்துல இருந்து அந்த நிலாவத்தானே கையில பிடிச்சேன். அந்த பாட்டுனா என் கடையில ஒரு அங்கிள் வேலை பாக்குறாங்க. அந்த அங்கிள் கேட்டாங்க.
0: ஓ, என்ன என்ன கடையில வேலை செய்றீங்க?
1: நான் சொல்லுங்க பாபர்.
0: ஓ, யாரு? நீங்களா?
1: ஆமாங்கண்ணா.
0: ஓ, இப்ப எப்படி உங்க கடையில மின்னல் எஃப்எம் கேப்பீங்களோ?
1: நன்றி.

0: மலரும் நினைவுகளில் இன்று
1: ராணுவத்துல வேலை செஞ்ச ஒரே காரணத்தினால எங்க அம்மா என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ரொம்ப பயந்தாங்க.
2: இது வந்து 1980 வெளிவந்த அமரன் திரைப்படம் போல.
1: அப்ப 83 வந்து அவரு என்ன விரும்புறதா சொன்னாரு.
2: அதுவும் கடிதம் வழியாவே சொல்லிட்டாரா?
1: சரி,
2: அதற்கு முன்னுங்க உங்களை பாத்துருக்காரா இல்லையா அவரு?
1: இல்ல பாத்ததில்ல.
2: புகைப்படம் மூலமா கூட பாத்ததே இல்ல.
1: பாத்ததில்ல. ஆனா அவர் என்கிட்ட புகைப்படம் கேட்டு இருந்தாரு. ஆனா நான் கொடுத்ததில்ல.
3: எழுத்துலயே அவங்க அந்த கவிதையில எழுதுறாங்களே, அதுலயே வந்து நான் வந்து அவங்க மேல ஒரு ஆசைப்பட்டேன். அன்புள்ள மாணவி, இந்த ஒரு பாடல் மூலியமா தான் வந்து எங்க காதலை வந்து கொஞ்சம்
4: அன்புள்ள மாண்பிழியே ஆசையில் ஊர் கடிதம்.
0: டைப்பிங்கை சேர்ந்த வசந்தி ஆறுமுகம் தேர்வு செய்த பாடல்கள்
5: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இசையும் கலையும் சங்கமிக்கும் மாபெரும் நாட்டிய நிகழ்ச்சி கண்ணம்மா August 25 மாலை 5 மணிக்கு சாந்தானன் ஆடிட்டோரியம் டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் மலேசிய பண்பாட்டு கலை பாரம்பரிய சங்கம் பெருமையுடன் படைக்கும் கண்ணம்மா The Love. டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my.
6: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்

0: நான் ஜோர் பருலேருந்து புனிதம் பேசுறேன்.
1: சொல்லுங்க புனிதம், என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு ஆத்மா படத்துல இருந்து கண்ணாலே காதல் கவிதை பாட்டு வந்து நானும் ஹஸ்பண்டும் மொத மொத மீட் பண்ண அந்த கதையெல்லாம் அதுல இருக்கும்.
1: சொல்லும் போது அந்த புண்ணை கேக்குறீங்களா, அது இன்னும் அழகு சேர்க்குது நிகழ்ச்சிக்கு.
0: அந்த பாடல் வந்து நாங்க எங்களோட காதல் கதை அதுல இருக்கோம்.
1: இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, அந்த பாடலை கேட்டுருமா?

0: இன்றைய பாட்டுக்கடையை நிறைவு செய்து வைக்கும் நேர் யாருன்னு பாக்கலாம்.
1: துர்கடி பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: என்ன பாட்டு கேக்குறதுன்னு
2: தெரியலையோ.
1: எனக்கு பிடிச்சமான பாட்டு முதல் மரியாதையில இருந்து
0: அழைச்சிருக்கீங்க. பாடல முடிவு செய்யல தானே?
1: நான் சும்மா தான் அடிச்சு இப்பதான் ஆயிரப்பானாஸ்ல இருந்து ஒருத்தர் பேசினாரு.
0: சரி
1: சரி, அந்த அந்த படத்துல அந்த பாட்டு தான் கேப்பாருன்னு நினைச்சு, ஆனா இந்த பாட்டு கேட்டாரு.
0: அப்படியா? சரி, இப்ப ரெண்டு பேரும் முடிவு பண்ணி ஒரு பாடலா சொல்லிருங்க.
2: முதல் மரியாதையில ஏதோ ஒரு பாட்டுக்கு போடுங்க சார். நல்ல நல்ல பாட்டு, ஒரு மெல்லிசை பாட்டா போடுங்க சார்.
0: வெட்டி வேறு வாசம்
2: முடியும் சார். முடியும்
0: முடியுமா? எடுத்துக்கிறீங்களா?
2: எடுத்துக்கிறோம்.

அடுத்த ஒரு பாடலோடு இன்றைய தீரா இசைக்கும் நாம ஒரு நிறைவை கொடுப்போங்க. அடுத்து காற்றின் மொழியில 8 மணி தொடங்கி நள்ளிரவு 12 மணி வரையிலும் பிரவீன்குமார் உங்களோட பேச ரொம்ப அவளை காத்துட்டு இருக்காரு. இந்த அளவில் விடைபெறுகின்றேன். நான் உங்கள் மோகன். மீண்டும் சந்திக்கலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். எல்னினோ காலநிலையால் பாதிக்கப்படும் வேளாண் துறையிலும் உணவு உத்தரவாதத்திலும் 2027 வரவு செலவு திட்ட வரைவில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டதோ ஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். எல்னினோ காலநிலை அடுத்த மாதம் தொடங்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. மலேசியா செயற்கை நுண்ணறிவின் பயனீட்டாளர் நிலையிலிருந்து அத்தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்தும் உருவாக்கும் நாடாக உருமாற வேண்டும் என அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டதோ சாங்லி காங் தெரிவித்துள்ளார். உலகளவில் பலனை கொண்டு வரும் தீர்வுகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். 1971 பல்கலைக்கழகம் பல்கலைக்கழக கல்லூரி சட்டம் ஆக்குவிற்கு பதிலாக வரையப்படும் புதிய மசோதாவில் பல்கலைக்கழகங்களின் தன்னாட்சி உரிமையையும் கழகத்தின் சுதந்திரத்தையும் வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். ஆக்குவில் இருந்த பலவீனங்கள் மீண்டும் இருக்கக்கூடாது என உயர்கல்வி துணை அமைச்சர் ஆடம் அட்லி அப்துல் ஹலீம் வலியுறுத்தியுள்ளார். சிங்கப்பூர் காவற்படைக்குழு SPF இணைய குற்றவியல் சட்டம் ஒச்சாவின் கீழ் புதிய செயல்முறை குறியீடு COP அறிமுகப்படுத்தியுள்ளது. அதிகரித்து வரும் இணைய மோசடி அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த COP குறியீடு வழிவகுக்கும் என SPF அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இது அடுத்த ஆண்டு ஜனவரி 31 நடப்புக்கு வரும். இந்தோனேசியாவின் ஃபிளோரஸ் தீவில் கடந்த சனிக்கிழமை ரிக்டர் கருவியில் 7.7 பதிவான நிலநடுக்கம் உலுக்கியதை தொடர்ந்து பலியானவர்களின் எண்ணிக்கை 70 அதிகரித்துள்ளது. மேலும் 1182 பேர் காயமடைந்துள்ளனர். அப்பகுதியில் 2119 தொடர் நில அதிர்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் தடுப்பு நிறுவனத்தின் இடைக்கால தகவல் பிரிவு தலைவர் பர்டன் பஞ்சாயத்தான் கூறினார். விளையாட்டு 2026 சுக்மா போட்டி. மகளிர் 200 மீட்டர் தடகள பிரிவில் திரங்கானுவின் இசாத்துல் மோஸ்பிரா அகமத் கமல் அசிரா தங்கப்பதக்கத்தை வென்றார். அவர் 24.42 வினாடிகளை பதிவு செய்தார். ஸ்லங்காரு லிமேயின் 24.86 வினாடிகளில் பந்தயத்தை நிறைவு செய்து வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். வெண்கலப் பதக்கத்தை பெற்ற திரங்கானுவின் மற்றொரு விளையாட்டாளர் நோர் அலியா நஜிஹா முடா 25.39 வினாடிகளை பதிவு செய்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

நாளுக்கு நாள் மாறிட்டே இருக்கின்ற இந்த ஒரு வாழ்க்கையில, ஆமாங்க, சூழல்கள் மாறலாம், மனிதர்கள் கூட சில நேரங்களில் மாறலாம், நம்முடைய பொறுப்புகள் மாறலாம். மாறாமல் இருக்கிற ஒன்றே ஒன்று என்ன, நம்முடைய தன்னம்பிக்கை தான். நாம தான் இல்லை, நான் எங்கேயும் முகநூல் இன்ஸ்டாகிராம்லேருந்து இந்த வாசகத்தை எடுக்கவில்லை, நானே சொல்கிறேன். இதை ஏன் சொல்கிறேன்னு ஒரு காரணம் இருக்குது. இன்றைக்கு பார்த்தோம்னா வேர்ல்ட் நெவர் கிவ் அப் டே அப்படின்ற ஒரு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. அதாவது விடாமுயற்சிக்கான தினம். அந்த விடாமுயற்சியோடு நேர்களான நீங்களும் எப்போதும் உங்கள் வாழ்க்கையிலும் சரி, இந்த விடாமுயற்சியோட எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி காற்றின் மொழியில் நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையை ஒளிபரப்ப நான் பிரவீன்குமார் வந்துட்டேன். நிறைய உரையாடல்கள், அங்கங்கள், டிக்டாக் நேரலைனு நிறைய சுவாரஸ்யமான அங்கங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. இன்றைய காற்றின் மொழியில் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இல்லையா, விடாமுயற்சிக்கான நாள் அப்படின்னு. அது தொடர்பாகவே ஒரு பாடல், தெலுங்கு திரை இசை தொகுப்பின் முதல் பாடலா அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் சாத்விக் ஜி ராவ் கொண்டு வராங்க இது.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:37. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:37.
2: கிளாம்டன் கோமோசாங் அங்கதான் நாங்க பியால்கியன் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு 3 பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள், சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணிய காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிடுறதும், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல. எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேஃப் பண்ணி எனக்கு எடுத்து வந்துருவாங்க, இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேஃப் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
3: ஜாலோர்கம் இலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

காற்றின் மொழியில் தெலுங்கு திரை இசை தொகுப்பு. ஏன் அப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு மீண்டும் மீண்டும் அந்த பாடலில் ஒலித்து கொண்டே இருந்தது. சரிங்க, தெலுங்கு திரை இசை தொகுப்பில் அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்பாக, மனிதர்களுக்கு பார்த்தோம்னா அவங்க வாழ்க்கையில முக்கியமான மூன்று நோக்கங்கள் இருக்கும். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும் அந்த மூன்றுல. ஒன்று, உடல் எடையை பராமரிப்பது, உடல் எடையை கூட்டுவது, குறைப்பது அப்படின்னு மூன்று நோக்கங்கள். இது என்னன்னா சிலருக்குலாம் நல்லா தெரியும். ஒரு நாள் நம்ம சாப்பிடுற உணவுல எத்தனை கலோரிகள் உள்ளது, எத்தனை கலோரிகளை நம்ம உட்கொண்டா நம்ம உடல் எடையை பராமரிக்க முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியும். ஆனால் நாளாக ஆக அது வந்து மாறிக்கொண்டே போகும். ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வயது ஏறுது இல்லையா. இன்னொன்று வந்து, இப்ப சென்ற வருடம் உடற்பயிற்சி நிறைய செய்திருப்போம், இந்த வருடம் வந்து கொஞ்சம் அப்படியே நிறைய வேலைகள், அதனால அவ்வளவு உடற்பயிற்சி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்தந்த நேரங்களுக்கு எவ்வளவு கலோரி தேவைப்படுவது என்பதை நீங்க இணையதளம் மூலமாகவே துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய வயது, பாலினம், உயரம், எடை, அதோடு வந்து தினசரி எவ்வளவு உடற்பயிற்சி செய்யறீங்க, ரொம்ப குறைவா செய்யறீங்களா, இல்ல வாரத்தில் ஒரு ஒன்றிலிருந்து மூன்று முறை செய்யறீங்களா, இல்ல அதிகமான கடினமான உடற்பயிற்சிகள் செய்யலாம் செய்யறீங்களா, இந்த தகவல்களை எல்லாம் நீங்க இணையத்துல உள்ளிட்டாலே உங்கள் எடையை பராமரிக்க, கூட்ட அல்லது குறைக்க எத்தனை கலோரிகள் தேவைப்படும் அப்படின்றத நிறைய செயலிகள் கொடுத்து கொண்டே இருக்கின்றது இணையதளத்தில். அதுவும் இல்லாம சில அகப்பக்கங்கள் மூலமா கூட இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க, எல்லாரும் ஆரோக்கியமா இருப்போம். அடுத்த பாடல் ஹரிச்சரன் கொண்டு வராரு, இதோ.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: அது ஒரு பெரிய கதை. என்னை அனுப்புனாங்க, ஆனா நான் உடையாந்துட்டேன், என்னால முடியல. எனக்கு அந்த பயம், அந்த எலும்பு, இந்த படிக்கும் போதே அந்த எலும்பு கூட எல்லாம் வச்சு படிக்கணும்.
2: நம்ம கூடயே நடந்து வந்துருவோம்.
1: ஆமா, அப்புறம் நான் ஒரு 2 மாசம் தான் அதை ட்ரை பண்ணேன். நான் சொல்லிட்டேன் வீட்டுல, தயவு செய்து என்னை போஸ்ட் பண்ணி அனுப்பாதீங்க, நான் கண்டிப்பா ஃபெயில் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு 2வது 3வது தங்கச்சி, கடைசி தங்கச்சி, அவங்க 3 பேருமே வந்து சீனியர் ஸ்டாஃப்னஸ் இருக்காங்க.
2: அக்காவுக்கு தான் அது முடியல,
1: என்னால முடியாது. வீட்டுல கூட ஊசி போடுறேன்னா கூட அவங்க எல்லாம் ஊசி போடுறா முடியாதுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா பயம். அவங்க எல்லாம் தாராளமா போடுவாங்க, அம்மா அப்பாக்கு எது ஒண்ணுனாலும் அவங்க வந்து
3: பயிற்சிங்க பயிற்சி பெற்றிருக்காங்க அவங்க. ஒருவேளை நீங்களும் பயிற்சி பெற்றிருந்தா முடியுமோ? இப்ப நானும் அதான் யோசிக்கிறேன், அந்த பயிற்சி இருந்திருந்தா நம்மளாலையும் முடியுமோ?
1: இல்ல போனா, அந்த மனசு சிக்கன் ஹார்ட் போனா. அதனால
2: ஒரு நாள் தாதி ஆக்க போற முடியுமா?
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

ஜாவித் அலி மற்றும் சுசித்ரா அந்த ஒரு பாடலை கொண்டு வந்தாங்க. சரி, தெலுங்கு சினிமா ரசிகர்களுக்காக அவங்க அதிகமா எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு திரைப்படம் கூடிய விரைவில் வெளியாகின்றது. எப்பன்னு பார்த்தோம்னா இந்த மாதம் 22ஆம் தேதி மாஸ் மகாராஜா ரவி தேஜா அவருடைய நடிப்பில் இருமுடி திரைப்படம் உலகமெங்கும் வெளியாக உள்ளது. இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னாங்க அந்த போஸ்டர் வெளியிட்டாங்க இல்லையா, முதல் போஸ்டர் அன்றிலிருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதன் பிறகு இந்த டீசர் ட்ரெய்லர் எல்லாத்துக்கும் அந்த எதிர்பார்ப்பு எகிரிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த கதைக்களம் தான், அதாவது மது பழக்கத்திற்கு அடிமையான ஒருவர் எப்படி வந்து இறையாண்மை மூலமா தன்னை மீட்டெடுக்கிறாரு அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான கதைக்களம். கூடவே கொஞ்சம் குடும்ப பின்னணி, கொஞ்சம் கிராமப்புற பின்னணி, அதோட இந்த மாஸ் மகாராஜா அவருக்குன்னு ஒரு தனித்துவமான அந்த ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா, இது எல்லாமே கலந்து ஒரு ஜனரஞ்சகமான திரைப்படமா இந்த திரைப்படம் வெளியாக உள்ளது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த தயாரிப்பு நிறுவனத்தின் பெயரை கேட்டாலே தெரியும். ஏன்னா சமீபமா இவங்க தயாரித்து வெளிவரும் நிறைய திரைப்படங்கள் நல்ல கதை அம்சம் கதைக்களம் கொண்ட திரைப்படங்களா தான் இருக்கு. அதனால எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு. பார்ப்போம் எப்படி வருது திரைப்படம் இருமுடி அப்படின்னு. அடுத்த பாடல் மாஸ் மகாராஜா ரவி தேஜா அவருடைய பாடல் ஒன்றை தான் கேட்க போகின்றோம். MM கீரவாணி மற்றும் சுனிதா கொண்டு வராங்க இதோ.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்.
1: அது ஒரு பெரிய கதை. என்னை அனுப்புனாங்க, ஆனா நான் உடையாந்துட்டேன், என்னால முடியல. எனக்கு அந்த பயம், அந்த எலும்பு, இந்த படிக்கும் போதே அந்த எலும்பு கூட எல்லாம் வச்சு படிக்கணும்
2: நடந்து வந்துருவோம்.
1: ஆமா, அப்புறம் நான் ஒரு 2 மாசம் தான் அதை ட்ரை பண்ணேன். நான் சொல்லிட்டேன் வீட்டுல, தயவு செய்து என்னை போஸ்ட் பண்ணி அனுப்பாதீங்க, நான் கண்டிப்பா ஃபெயில் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு 2வது 3வது தங்கச்சி, கடைசி தங்கச்சி, அவங்க 3 பேருமே வந்து சீனியர் ஸ்டாஃப்னர்ஸ் இருக்காங்க.
2: அக்காவுக்கு தான் அது முடியல,
1: என்னால முடியாது. வீட்டுல கூட ஊசி போடுறா கூட அவங்க எல்லாம் ஊசி போடறா முடியாதுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா பயம். அவங்க எல்லாம் தாராளமா போடுவாங்க, அம்மா அப்பாக்கு எது ஒண்ணுனாலும் அவங்க வந்து
0: பயிற்சிங்க பயிற்சி பெற்றிருக்காங்க அவங்க. ஒருவேளை நீங்களும் பயிற்சி பெற்றிருந்தா முடியுமோ? இப்ப நானும் அதான் யோசிக்கிறேன், அந்த பயிற்சி இருந்திருந்தா நம்மளாலையும் முடியுமோ?
1: என்ன போனா அந்த மனசு சிக்கன் ஹார்ட் போனா தெனா.
2: ஒரு நாள் தாதி ஆக்க போற முடியுமா?
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

சூரஜ் சந்தோஷ் மற்றும் ஹரிணி கொண்டு வந்த பாடல் தாங்க அது. இந்த சமூக ஊடகங்கள்லாம் ஒரு கவிதை ரொம்பவே பிரபலம், ரொம்ப வருடங்களா நிறைய பேர் பதிவிட்டிருப்பாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. கண்ணீரும் உப்புதான், கடல் நீரும் உப்புதான், காதலித்தது என் தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கவிதையை வந்து நமக்கு கேட்கும்போது பார்க்கும்போதே தெரியும் இது ஏதோ ஒரு மோசமான கவிதை தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைய நாள் 18ஆம் தேதி 8ஆம் மாதம் பார்த்தோம்னா உலகம் முழுதும் பல நாடுகளில் இந்த மோசமான கவிதைகள் தினம் அப்படின்ற ஒரு நாள் வந்து அனுசரிக்கப்படுவதா சொல்றாங்க. சில நாடுகளில் இந்த ஒரு நாள் ஏன்னு பாத்தீங்கன்னா கவிதை என்பது ரொம்ப கவிநயத்தோட ரொம்ப அழகோட தான் எழுதணும் அப்படின்னு இல்லை, நமக்கு என்ன தோணுதோ அதை எழுதுவோம், அதுவும் ஒரு கவிதை தானே, அப்படி எழுதி தானே நல்ல கவிதைகள் எழுதும் அந்த ஒரு பழக்கத்தையும் நம்ம உருவாக்க வேண்டும் அப்படின்றத வந்து அவங்க எல்லாருக்கும் சொல்லும் ஒரு அந்த செய்தியை சொல்லும் ஒரு நாளா இந்த நாளை அனுசரிக்கிறாங்க அப்படின்னே சொல்லணும். இன்னொன்று வந்து கவிதை அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சுதந்திரமா படைப்பது தானே. இப்ப கொஞ்ச நேரம் முன்னுக்கு நான் சொன்ன கவிதையும் அப்படிதான், ரொம்ப சுதந்திரமா என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லிட்டாங்க எழுதிட்டாங்க. அதனால இப்படி ஒரு வித்தியாசமான நாள் நிறைய நாடுகள்ல அனுசரிக்கப்படுகின்றது. ஆனா அடுத்து வரக்கூடிய பாடல் நல்ல கவிநயத்தோட வர்ற பாடல் தான். எனக்கு தெலுங்கு மொழி தெரியாது, ஆனா இருந்தாலும் வந்து கடந்த இந்த சமீபத்திய காலகட்டத்தில் நான் ரொம்ப கேட்டு ரசித்த ஒரு தெலுங்கு திரைசை பாடல்னே சொல்லலாம். கப்பல் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற திரைப்படம் நல்ல ஒரு திரைப்படம் கூட, அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அழகான பாடல் சக்தி ஸ்ரீ கோபாலன் கொண்டு வராங்க இதோ.

0: 2027 வரவு செலவு திட்டம் மக்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த சமமான வாய்ப்பை உறுதிப்படுத்தும். பல்கலைக்கழகத்தின் தன்னாட்சி உரிமையை வலுப்படுத்தும் புதிய சட்ட வரைவு விரைவில். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். ஏழாயிரத்து 2027 வரவு செலவு திட்டம் மக்களின் குரலுக்கு செவிசாய்த்து தேசிய வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்தவும் அவர்களின் நம்பிக்கையை நிறைவேற்றவும் வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். மேற்கு ஆசியாவில் நிலவும் மோதலால் எரிசக்தி நெருக்கடியும் வாழ்க்கை செலவின உயர்வையும் மலேசியா எதிர்கொண்டுள்ளது. எனவே மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதில் மடானி அரசாங்கம் முன்னுரிமை அளித்து அவர்களின் கவலைகளுக்கு தீர்வு காணும் என்று நிதி அமைச்சருமான அவர் தெரிவித்தார். மலேசியர்கள் அனைவரும் தங்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள சமமான வாய்ப்பு வழங்கப்படுவதை 2027 வரவு செலவு திட்டம் உறுதிப்படுத்தும். இவ்வாறு நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. மக்களின் சக்திக்கு உட்பட்ட தரமான சுகாதார பாதுகாப்பு, பொதுச்சேவை தளங்களில் கூட்ட நெரிசலை குறைத்தல், சுகாதார ஆழ்பலத்தை வலுப்படுத்துதல், நோய் தடுப்பை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் உதவித்தொகை மேலாண்மையை மேம்படுத்தும் ும் மக்களின் நலனை பாதிக்காத செலவின திறனை உயர்த்துவதற்கும் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் கூறியுள்ளது. முன்னதாக புத்ரஜயாவில் 2027 வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அல்னினோ காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ள வேளாண் துறை மற்றும் உணவு உத்தரவாதத்திற்கு 2027 வரவு செலவு திட்ட வரைவில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் முகமது சாபு தெரிவித்துள்ளார். செப்டம்பரில் தொடங்கும் அந்த காலநிலையை எதிர்கொள்வதற்கான ஒதுக்கீடு உட்பட ஆயத்த நிலை குறித்து 2 நிதி அமைச்சர் டாக்டர் அமீர் அம்சா அசிசானுடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். உணவு விநியோகத்தில் நெருக்கடி இருந்தால் நிதி அமைச்சு உதவும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவும் இந்தோனேசியாவும் வெப்பம் அதிகம் நிலவும் பகுதிகளை கண்காணிப்பதில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இணக்கம் கண்டுள்ளதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டாக்டர் ஆர்தர் ஜோசப் கூரோப் தெரிவித்துள்ளார். திறந்த வெளியில் எரிப்பதற்கு எதிராக செயலாக்க நடவடிக்கையை வலுப்படுத்துதல், எல்லை கடந்த புகைமூட்டத்தை கையாள மேக விதைப்பை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றிலும் இருதரப்பும் இணைந்து செயல்படவுள்ளன. புகைமூட்டம் வட்டார சிக்கலாக உருவெடுத்துள்ள நிலையில் அந்த ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்றார் அவர். மலேசியா செயற்கை நுண்ணறிவு AI-இன் பயனீட்டாளர் நிலையிலிருந்து அத்தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்தும் உருவாக்கும் நாடாக உருமாற வேண்டும் என அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டாக்டர் சாங் லீ காங் தெரிவித்துள்ளார். உலகளவில் பலனை கொண்டுவரும் தீர்வில் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கு எதிர்காலத்தை எதிர்கொள்ள தயாரான உயர்திறமை உடைய ஆள்பலம் தேவை. தொழில்துறை, பொருளாதாரம், வாழ்க்கை முறை, வேலை ஆகியவற்றை மாற்றியமைக்க AI-க்கு ஈடான நம்பகத்தன்மையான சூழல் அமைப்பு அவசியம் என்றார் அவர். 1971 பல்கலைக்கழகம் பல்கலைக்கழக கல்லூரி சட்டம் அவுகுவிற்கு பதிலாக வரையப்படும் புதிய மசோதாவில் பல்கலைக்கழகங்களின் தன்னாட்சி உரிமையையும் கழகத்தின் சுதந்திரத்தையும் வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். அவுகுவில் இருந்த பலவீனங்கள் மீண்டும் இருக்கக்கூடாது என உயர்கல்வி துணை அமைச்சர் அடாம் அட்லி அப்துல் ஹலீம் வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்விக் கழகத்தின் நிர்வாகத்தில் பட்டதாரிகளின் அர்த்தமுள்ள பங்களிப்பை அச்சட்ட வரைவு உறுதி செய்ய வேண்டும் என அவர் கூறியுள்ளார். மாணவர் நிகராணி, பல்கலைக்கழக தலைமைத்துவம், கல்வியாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் என அனைத்து தரப்பையும் உட்படுத்திய விரிவான கலந்தாய்வுக்கு பின் அந்த சட்ட வரைவு மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். பர்லீஸ் மலேசிய பல்கலைக்கழகம் யூனிமேப் திறன் மேம்பாடு ஆராய்ச்சி புத்தாக்கம் தொழில்துறையின் உண்மையான தேவைகளை நிறைவு செய்வதில் விரிவான ஒத்துழைப்பு மூலம் தொழில் துறை சார்ந்த வியூக அணுகுமுறையை தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறது. யூனிமேப்பின் நோக்கம் தொழில்துறை கூட்டாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது மட்டுமல்ல, மாறாக திறன் மேம்பாடு ஆராய்ச்சி புத்தாக்கம் உட்பட தொழில்துறை சவால்களுக்கான தீர்வுகள் ஆகியவற்றில் ஆழமான ஒத்துழைப்பை உருவாக்குவதுமாகும் என்று துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் சலிமான் சௌலி கூறியுள்ளார். கிளாந்தானில் மக்கள் அடர்த்திமிக்க பகுதிகளில் 5G அலைக்கற்றை அணுகல் 87 விழுக்காட்டை எட்டியுள்ளது. இது இவ்வாண்டு தொடக்கத்தில் நிர்ணயிக்கப்பட்ட 80 விழுக்காடு இலக்கை காட்டிலும் அதிகமாகும் என்று மாநில கல்வி, உயர்கல்வி, பசுமை, தொழில்நுட்பம், இலக்கவியல் புத்தாக்க செயற்குழு தலைவர் டத்துவான் ருசியன்வான் அம்மாட் தெரிவித்தார். இது பொதுமக்களுக்கும் வணிகத்துறைக்கும் அதிவேக மற்றும் மலிவு விலையிலான இணைய வசதியை வழங்கும் அரசாங்கத்தின் நோக்கத்திற்கு ஏற்ப அமைந்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது உண்மையா பொய்யா? இதனை சமூக வலைதளங்களில் பரப்பலாமா? எதற்கும் ஓரிரு முறை சரிபார்த்துக் கொள்வோம்.
2: ஆம், இதுவே விவேகமான பயணீட்டாளர்களுக்கான அடையாளம். இளம் மதம் அரசர் 3-6 தொடர்பான அவதூறுகளை தவிர்ப்பேர். பகிரப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை ஆராய மறவாதீர். நாம் பகிரும் ஒவ்வொரு பொய் தகவலும் பிறர் வாழ்வை சிதைக்கும் என்பதை நினைவில் கொள்வோம்.
0: சிங்கப்பூர் காவற்படை குழு SPF இணைய குற்றவியல் சட்டம் ஓச்சாவின் கீழ் புதிய செயல்முறை குறியீடு COP அறிமுகப்படுத்தியுள்ளது. அதிகரித்து வரும் இணைய மோசடி அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த COP குறியீடு வழிவகுக்கும் என SPF அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 2027 ஜனவரி 31 நாளுக்குள் நியமிக்கப்பட்ட அனைத்து சமூக ஊடக தளங்களும் COP குறியீட்டுக்கு இணங்குவதற்கான பொருத்தமான அமைப்புகளையும் நடவடிக்கைகளையும் செயல்படுத்த வேண்டும் என்று SPF தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவின் பிளாரஸ் தீவில் கடந்த சனிக்கிழமை ரிக்டர் கருவியில் 7.7 பதிவான நிலநடுக்கம் முழுக்கியதை தொடர்ந்து பலியானவர்களின் எண்ணிக்கை 70 அதிகரித்துள்ளது. மேலும் 1182 பேர் காயமடைந்தனர். அப்பகுதியில் 2119 தொடர் நில அதிர்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு 11,925 வீடுகளும் சேதமடைந்துள்ளதாக தேசிய பேரிடர் தடுப்பு நிறுவனத்தின் இடைக்கால தகவல் பிரிவு தலைவர் பார்தோன் பஞ்சாய்தான் கூறினார். தெஹ்ரானின் கோரிக்கைகளை அமெரிக்கா நிறைவேற்றும் வரை பன்னாட்டு எரிபொருள் போக்குவரத்துக்கு முதன்மை கடல் பாதையான ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் பேராளர் குழு தலைவர் முகமது பஹர் கலிஃபா திட்டவட்டமாக கூறியுள்ளார். நீரிணையின் முற்றுகையை நீக்குவது, எண்ணெய் தடையை விலக்குவது, வெளிநாடுகளில் உள்ள ஈரானின் சொத்துக்கள் மீதான தடையை மீட்டுக் கொள்வது ஆகிய கோரிக்கைகளை ஈரான் முன்வைத்துள்ளது. இவ்வேளை கடந்த பிப்ரவரி 28 நாள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது கூட்டு தாக்குதல்களை நடத்தியது. இது மேற்காசியாவில் போரை தூண்டியது. 2030 சீனாவின் உள்நாட்டு எண்ணெய் எரிவாயு விநியோகம் 440 மில்லியன் டன் எண்ணெய்க்கு இணையான அளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்திட்டத்தை தேசிய எரிசக்தி நிர்வாகமும் தேசிய மேம்பாட்டு உருமாற்ற ஆணையமும் இணைந்து மேற்கொள்ளவுள்ளன. அக்காலகட்டத்திற்குள் 20,000 கிலோமீட்டர் நீளமுள்ள எண்ணெய் எரிவாயு குழாய் தொடர்களை அமைப்பதற்கான இலக்குகளையும் அவை நிர்ணயித்துள்ளன. எண்ணெயையும் எரிவாயும் ஆற்றல் மற்றும் தொழில்துறை மூலப்பொருள்களின் முதன்மை ஆதாரங்களாக விளங்குவதோடு அவற்றின் விநியோகம் சீனாவில் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் மக்களின் வாழ்வாதாரங்களுடன் அணுக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு கார்பந்து 2026-2027 ஆசிய வெற்றியாளர் லீக் கார்பந்து ACLC யில் மலேசிய லீக் முன்னணி ஜோஹர் டாருல் தக்சீம் JDT ஆசியான் கிளப்பின் 4 அணிகளுடன் பொருதுகிறது. இன்று ஆசிய கார்பந்து கூட்டமைப்பின் தலைமையகத்தில் நடைபெற்ற லீக் நிலையிலான தேர்வு முறையில் அது முடிவானது. 3 பருவமாக JDT தாய்லாந்தின் புரிராம் யுனைடெட்டுடன் களம் காண்கிறது. தொடர்ந்து தாய்லாந்தின் மேலும் 2 அணிகள் பாட் எஃப்சியுடனும் ரிச்சன்பூரி எஃப்சியுடனும் பொருதும். வியட்நாமின் சோங்ஹன் ஹனோய் எஃப்சி அணியையும் JDT சந்திக்கிறது. 2027 வரவு செலவு திட்டம் மக்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த சமமான வாய்ப்பை உறுதிப்படுத்தும். பல்கலைக்கழகத்தின் தன்னாட்சி உரிமையை வலுப்படுத்தும் புதிய சட்ட வரைவு விரைவில். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 1944 ஆண்டு இன்றைய நாளில் அலுஸ்தார் டருல் அமான் நெடுஞ்சாலை தடுப்பில் பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் மகாதீர் முகமது அலுஸ்தார் கோபுர கட்டுமானத்துக்கு அடிக்கல் நாட்டினார். 40 மில்லியன் ரிங்கிட் செலவில் கட்டப்பட்ட இக்கோபுரம் 165.5 மீட்டர் உயரம் கொண்டது. இது கோலாலம்பூர் கோபுரத்திற்கு அடுத்து மலேசியாவின் 2 உயரமான கோபுரமாகவும் உலகின் 19 உயரமான கோபுரமாகவும் இருந்தது. கெடா நாட்டின் நெற்களஞ்சியம் என்பதற்கு இந்த கோபுரம் பாரம்பரிய நெற்கதிர்களின் வடிவமைப்பு அம்சங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ரத்துஸ்ரீ டாக்டர் மகாதீர் வரலாற்று சான்றாகவும் எதிர்கால பதிவாகவும் இருக்கும் வகையில் டெலிகாம் மலேசியா நிறுவனத்தின் காலப்பெட்டகத்தில் சில பொருட்களை வைத்தார். இந்த கோபுரம் வட பகுதிக்கான தொலை தொடர்பு கோபுரமாக மட்டுமின்றி கெடா மாநிலத்தின் முதன்மை சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது மாணபியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.
2: بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انبانا من الافم நேயர்களே எந்த ஒரு செய்தியையும் ஆராயாமல் செய்திகளை நாம் பரப்பக்கூடாது. இன்று சமூக ஊடகங்களில் ஏதேனும் ஒரு செய்தி வரும், அங்கே கீழே போட்டிருப்பார்கள், இதை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிருங்கள் என்ற ஒரு வாசகம் கீழே ஆங்கிலத்திலோ மற்ற மொழிகளிலோ போடப்பட்டிருக்கும். உடனே அவர்கள் அது உண்மையான செய்தியா என்று கூட யோசிக்க மாட்டார்கள், அதை அப்படியே பகிர்ந்து விடுவார்கள். பல 1000 பேருக்கு அது அப்படியே சென்றுவிடும். ஆனால் பிறகு விசாரித்து பார்த்த பிறகுதான் தெரியும் அந்த செய்தி பொய்யான செய்தி என்று. இதுவெல்லாம் இஸ்லாத்திலே வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. பிறருக்கு உதவி செய்யலாம், அந்த செய்தியிலும் போட்டிருக்கும் இது யாருக்கேனும் பிரயோஜனம் அளிக்கக்கூடும் எனவே பகிருங்கள் என்று போட்டிருப்பார்கள். சரி, யாருக்கேனும் இது ஒரு உதவியாக இருக்கட்டுமே என்று நல்ல அமைப்பில் கூட நல்ல எண்ணத்தில் கூட நாம் அதை பகிர்ந்து விடலாம். ஆனாலும் அது செய்தி பொய்யானால் அதனால் பாதிப்புக்குள்ளப்படுபவர்கள் மிக நிறைய பேர் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். நேயர்களே, அதைத்தான் ஆராயாமல் செய்திகளை பரப்புவதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபஇன் ஃபதபய்யனு இன் துஸீபு கௌமம் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, தீயவன் ஒருவன் ஏதேனும் ஒரு செய்தியை உங்களிடம் கொண்டு வந்தால் அது உண்மைதானா என தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் அதை நம்பி அநியாயமாக ஒரு கூட்டத்தினரை நீங்கள் தாக்கிவிடுகிறீர்கள். மேலும் அப்படி நீங்கள் செய்யப்பட்டதின் பேரிலே பின்னர் நீங்கள் மனம் வருந்துவோராய் ஆகிவிடுகிறீர்கள் என்று 49 அத்தியாயம் 6 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பான மின்னலஃபம் நேயர்களே, இந்த வசனத்திற்கு விளக்க உரையாளர்கள் தீயவன் தரும் செய்தியின் விஷயத்திலே நிதானத்தை நீங்கள் மேற்கொள்ளுமாறு உயர்ந்தோன் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்கிறார்கள். இவ்வாறே சமூக ஊடகங்களில் வரும் செய்திகளை தீவிரமாக விசாரிக்காமல் அதை நாம் உடனே பரப்புவது பாவகாரியம் என்றே இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். இந்த செய்தி மனித ரூபத்திலும் வரலாம், ஒரு மனிதன் ஒரு செய்தியாகவும் சொல்லலாம். ஆனால் அந்த சொல்லுகிற மனிதன் உண்மையானவனா என்று நாம் பார்க்க வேண்டும். அதை விசாரிக்காமல் அதை உடனே பரப்புவது மிகப்பெரிய ஆபத்திற்குள் முடியும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது எந்த செய்தியாக இருந்தாலும் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் சமூக ஊடகங்களிலே இந்த செய்திகளை உடனே நீங்கள் பிறருக்கு பகிருங்கள் என்று சொல்வதை வைத்து நாம் உடனே களத்தில் இறங்கிவிடக் கூடாது. அதனால் ஆயிரக்கணக்கானோருக்கு அது ஒரு நொடிகளில் சென்று விடுகிறது. எந்த ஒரு சமூக ஊடக செய்தி அனுப்புகிற செய்தியாக இருந்தாலும் நாம் சற்று யோசனை செய்து இந்த செய்தி உண்மைதானா என்பதை முதலில் நாம் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை நாம் ஊர்ஜிதப்படுத்தாமல் பரப்பிவிடுகிறோம். ஆனால் அதனால் ஏற்படுகின்ற எதிர்வினைகள், எப்படிப்பட்ட எதிர்வினையை அது ஏற்படுத்துகிறது என்பதை நம்மால் யூகிக்க முடியாது. அதுவும் ஆபத்திலே கூட சென்று முடிந்து விடலாம். குறிப்பாக நாம் சொல்வதென்றால், இந்த மரணச் செய்திகள், மௌத்து செய்திகள் விஷயத்திலே ரொம்பவும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருவர் உயிரோடு இருக்கிறார், அவர் மரணித்து விட்டார் என்று, அவர் மருத்துவமனையில் இருக்கிற பொழுதே அவர் மரணித்து விட்டார் என்ற செய்தியை, வதந்தியை பரப்பிவிடுகிறார்கள். உடனே நாம் அதை பிறருக்கு நாம் பகிர்ந்து விடுகிறோம். எனவே உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கொல்வது, மரணிக்கச் செய்வது எவ்வளவு ஆபத்தானது. பிறகு செய்தி வருகிறது, அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார். நேயர்களே, எனவே ஆராயாமல் ஒரு செய்தியை பரப்புதல் எவ்வளவு பெரிய ஒரு எதிர்வினையை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அன்பான மின்னலஃபம் நேயர்களே, அதே போன்று உலக செய்திகள் என்று பார்த்தால் அதிலே பலவிதமான சேர்த்தல் குறைத்தல் போன்ற ஏதேனும் புதுமைகளை புகுத்தி அதிலே உலக செய்திகளாக நாம் தான் முதலிலே ஒரு செய்தியை வெளியிட வேண்டும் என்பதற்காக இந்த விளையாட்டையெல்லாம் காட்டுகிற எத்தனையோ ஊடகங்களை நாம், ஊடகவியலரை நாம் காணுகிறோம். அதை நாம் உடனே நம்பிவிடுகிறோம். எனவே ஒரு சிலர் செய்கிற தவறுகள் அது மற்றவர்களை மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்கிறது, மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை அது உருவாக்கி விடுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஷைத்தான் பல ரூபத்தில் வருவான். எனவே இது மாதிரியான சமூக ஊடகங்களில் ஷைத்தானிய நடமாட்டம் மிக நிறையவே உண்டு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், இன்ன ஷைத்தான லயத்அம்மலு ஃபி சூரத்தி ரஜுலி ஃபயத்தில் கௌம ஃபயஹதுஸுஹும் பில் ஹதீஸி மினல் கிதுபி ஃபயத்தஃபர்ரகூன் ஃபயகூலு மின்ஹும் ஸமிஅத்து ரஜுலன் அஅரிஃபு வஜ்ஹஹு வலா அத்ரி மஸ்மஹு யஹ்தஸ். ரவாஹு முஸ்லிம். நேயர்களே, வாசித்து காண்பிக்கப்பட்ட ஹதீஸை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் அறிவிப்பார்கள், ஷைத்தான் மனித வேடத்திலே செயலாற்றுகிறான். அவன் மக்களிடம் வந்து பொய் செய்திகளையே எடுத்துரைக்கிறான். பிறகு மக்கள் களைந்து சென்று விடுகின்றனர். அப்போது அவர்களில் ஒருவன், நான் ஒரு விஷயத்தை ஒரு மனிதனிடமிருந்து செவியுற்றேன், அவனது முகம் எனக்கு தெரியும், ஆனால் அவன் பெயர் மட்டும் தெரியாது என்று அவன் கூறுவான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நபிமொழி ஸஹீஹ் முஸ்லிமினுடைய துவக்கத்திலேயே ஏழாவது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த ஹதீஸினுடைய விளக்கவுரையை நாம் பார்க்கிறோம். இந்த ஹதீஸில் எந்த விஷயத்தையும் ஆராயாமல் செய்து விடுவதை தடுக்கப்பட்டிருக்கிறார். ஏனெனில் அந்த விஷயத்தை சொன்னவன் பொய்யனாகவும் இருக்கலாம், ஏன் ஷைத்தானாகவும் கூட இருக்கலாம். கேட்பவர்களும் புலனாய்வு செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அது பொய்யன் அல்லது பொய் செய்தி என்பதை அது உறுதிப்படுத்திவிட்டால் அவனது பேச்சை நீங்கள் நிராகரித்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் காட்டினார்கள். அன்பான மெய்யர்களே, சொர்க்கத்திலேயே நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலேயே பொய் சொன்னவன் தானே இந்த ஷைத்தான். ஏன் அதோ அந்த மரத்தின் பக்கம் உங்களை நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் தெரியுமா? அந்த மரத்தில் சென்று அந்த கனியை நீங்கள் உண்டால் இந்த சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள் என்று பொய் சொல்லி வழிகெடுத்தவன் தானே ஷைத்தான் என்பவன். எனவே பொய்யான செய்திகளை ஷைத்தான் பல ரூபத்தில் கொண்டு வருவான். ஏன் அல்லாவிடத்தில் திருக்குரான் சொல்லுகிறதல்லவா, நான் சென்று மனிதர்கள் செல்லுகிற வழிகளிலெல்லாம் அமர்ந்து கொள்வேன், அவர்களை வலது பக்கமும் இடது பக்கமும் நான் என்னால் முடிந்த என்னுடைய ஆற்றலை கொண்டு அவர்களை நான் வழிகெடுப்பேன் என்று இறைவனிடத்திலேயே சவால் விட்டு வந்தவன் அல்லவா ஷைத்தான். அல்லாவிடத்தில் அவகாசம் கேட்டான், அல்லாவும் அவகாசத் நான் தருகிறேன், ஆனாலும் என்னுடைய நல்லடியார்களை உன்னால் வழிகெடுக்கவே இயலாது என்று சொன்ன அந்த உரையாடல்கள் எல்லாம் திருக்குரானில் இடம்பெறத்தானே செய்திருக்கின்றன. எனவே வந்த செய்தியை உடனே நாம், கேட்டதை உடனே நாம் யாருக்கும் பகிர்ந்துவிடக் கூடாது, அதை நாம் ஆராய வேண்டும். செய்தி உண்மையாக இருந்தால் பிறருக்கு பகிர வேண்டும், இல்லை என்றால் அப்படியே அமைதியாக இருந்துவிட வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பான மின்னல் எஃப்எம்

இல்லை. உண்மையைத்தான் சொல்ல வேண்டும் என்பதற்கு அவர்கள் எந்த அளவுகோலும் வைத்துக் கொள்வதில்லை. இதுவெல்லாம் வரவேற்கத்தக்கதல்ல, கண்டிக்கத்தக்க ஒன்றாகும். சொன்னால் உண்மையை சொல்ல வேண்டும், உண்மை செய்திகளை பேச வேண்டும். உலக செய்திகளில் வருகிற பல செய்திகள் பொய்யான செய்திகள். எனவே நாம் அதை அப்படியே உடனே நாம் அதை ஆராயாமல் பிறருக்கு பரப்புவது பாவகாரியம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நேயர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே ஒரு நீண்ட ஒரு சரித்திர குறிப்பு காணப்படுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை துணைவியார் ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய விஷயத்திலே சூரத்து நூரிலே இடம்பெற்ற ஒரு செய்தி. ஒரு யுத்தத்திற்கு செல்கிறார்கள். அந்த யுத்தத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது சென்றாலும் தங்களுடைய துணைவியர்களுடைய பெயர்களை சீட்டு குலுக்கி போட்டு யாருடைய பெயர் வருகிறதோ அந்த துணைவியாரை அழைத்து செல்வது பழக்கம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெயர் வந்தது. அவர்களை ஒரு சந்தூக்கிலே பெட்டியிலே அவர்களை தூக்கிச் செல்லப்படுகிறது. ஒரு இடத்திலே இரவு தங்கிவிட்டு மறுநாள் காலையிலே எழுந்து அவருடைய போர் பயணம் முடிந்து தங்களுடைய வீட்டிற்கு செல்கிற அந்த பயணம் தொடர்கிறது. அந்த நேரத்தில் தங்களுடைய இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்கு சென்ற ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய கழுத்து மாலை ஒன்று தொலைந்து போனது. வந்து பார்க்கிறார்கள், தங்களுடைய கழுத்திலே போட்டிருந்த மாலையை காணவில்லை. அதை தேடி சென்று சென்ற இடத்திற்கு நாம் தேடி எடுத்து வருவோம் என்று அவர்கள் இறங்கி சென்று விடுகிறார்கள். ஆனால் அந்த பயணக் கூட்டமோ உள்ளேதான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு அதை எடுத்துக்கொண்டு அந்த பயணக் கூட்டம் நகர்ந்து விடுகிறது. வந்து பார்க்கிறார்கள், ஒருவரையும் காணவில்லை. சரி, எப்படியும் நாம் இங்கேயே இருந்து விடுவோம், நம்மை தேடி அவர்கள் இங்கே வருவார்கள், நாம் சென்று விடலாம் என்று மிக அற்புதமான ஒரு முடிவை அவர்கள் எடுத்து அங்கேயே அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருந்தது. எப்பொழுது எங்கு அவர்கள் போருக்கு சென்றுவிட்டு திரும்பினாலும், அந்த போராளிகள் தங்கிவிட்டு வீடு திரும்புகின்ற பொழுது ஏதேனும் தங்களுடைய பொருட்களை தவறவிட்டு விட்டு வந்து விடுவார்களோ என்பதனால் அதையெல்லாம் சேகரிப்பதற்காக இறுதியாக ஒரு மனிதரை நியமிப்பார்கள். அப்படியாக நியமிக்கப்பட்ட சஹாபி அவர்கள் இரவு தங்கிய இடத்திலே வந்து பார்ப்பதற்காக பொருள் ஏதேனும் இருந்தால் எடுத்துச் செல்லலாம் என்று வந்து பார்த்தால், அங்கே உம்மஹாத்துல் முஃமினீன் நம்முடைய மூமின்களுடைய தாய்மார்களில் உன்னதமான பரிசுத்தமான ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சஹாபி வேறு ஒன்றும் சொல்லவில்லை, இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு தங்களுடைய ஒட்டகத்திலே அவர்களை ஏத்தி கொண்டு அவர்கள் மிக தூரத்திலே அந்த கயிற்றை பிடித்து கொண்டு வருகிறார்கள். மக்காவில் இருக்கக்கூடிய முனாஃபிக்கீன்கள் நயவஞ்சகர்களுக்கு சொல்லவும் வேண்டுமா? இதுதான் வாய்ப்பு ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவருடைய கற்பிலே இவர்கள் அவமானத்தை ஏற்படுத்தினார்கள், தவறான செய்திகளை பரப்பினார்கள், விமர்சனத்திற்குள்ளாக்கினார்கள். இதனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு சோகம் ஏற்பட்டது. இது குறித்து ஒரு 10 வசனங்கள் சூரத்து நூரிலே ஆயிஷா சித்தீகா அவர்கள் உத்தமி என்பதற்கு அல்லாஹ் அங்கீகாரம் கொடுத்தான். பல நாட்கள் அவர்கள் அழுது அழுது தங்களுடைய பரிசுத்த தன்மைக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று முனாஃபிக்கீன்களுக்கு அது தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்தீகாவை சந்திப்பதற்கு அபூபக்கர் ரழியல்லாஹுனுடைய வீட்டிற்கு போயிருந்தார்கள். அப்பொழுது இந்த வசனம் ஒரு 10 வசனங்களை அல்லாஹ் இறக்கிவிட்டான். அவர்கள் உத்தமி என்பதற்கு அல்லாவே சான்று கொடுத்து விட்டான். ஆயிஷா சித்தீகா சொல்வார்கள், நான் பரிசுத்தமானவள் என்பதற்கு ஒரு தீர்வு இந்த சமூகத்திலே சொல்லப்படும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனாலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனே வசனங்களை இறக்கி என்னுடைய கருப்புக்கு பரிசுத்தமானவள் என்பதற்கு அங்கீகாரம் குர்ஆனில் அல்லாஹ் தருவான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்பார்கள் ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, எனவே இதுவெல்லாம் நம் எதை காட்டுகிறது? ஆராயாமல் எந்த ஒரு செய்திகளையும் அவர் தவறு செய்து விட்டார் என்று நஊது பில்லா முனாஃபிக்கீன்கள் பரப்பினார்கள். எனவே இந்த ஆராயாமல் செய்திகளை பரப்புவது எவ்வளவு ஆபத்தானது என்பதை ஒரு எடுத்துக்காட்டு முகமாகத்தான் ஒரு நீண்ட வரலாற்றை நேயர்களுக்கு சொல்ல வேண்டியதாயிற்று. எனவே எந்த ஒரு செய்தியையும் நாம் ஆராயாமல் செய்திகளை பரப்பக்கூடாது. அதனால் பாதிப்புகள் எதிர்வினைகள் அதிகம் என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம். நல்ல செய்திகளை பரப்புவோம், மற்றவர்களை பயனடைய செய்வோம், நாமும் பயன்பெறுவோம். எந்த நேரத்திலும் நல்லவர்களாக நற்குணங்களை குடிகொண்டவர்களாக வாழ்ந்த நல்லோர்களில் அல்லாஹ் நம்மை இணைத்தருள் புரிவானாக. நன்மையும் பெறுவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.

0: παρακάτω.
1: நேர்களே, இடம் பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கி.
3: நீங்கள் இளமை, புதுமை, இனிமை.

0: மலரும் நினைவுகளில் இன்று
1: ராணுவத்துல வேலை செஞ்ச ஒரே காரணத்தினால எங்க அம்மா என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ரொம்ப பயந்தாங்க.
2: இது வந்து 1980 வெளிவந்த அமரன் திரைப்படம் போல.
1: அப்ப 83 வந்து அவரு என்ன விரும்புறதா சொன்னாரு.
2: அதுவும் கடிதம் வழியாவே
1: சொல்லிட்டாரா?
2: அதற்கு முன்னுக்கு உங்களை பாத்துருக்காரா இல்லையா அவரு?
1: இல்ல பாத்ததில்ல.
2: புகைப்படம் மூலமா கூட பாத்ததே இல்ல.
1: பாத்ததில்ல. ஆனா அவர் என்கிட்ட புகைப்படம் கேட்டு இருந்தாரு. ஆனா நான் கொடுத்ததில்ல.
3: எழுத்துலயே அவங்க அந்த கவிதையில எழுதுறாங்களே, வந்து நான் வந்து அவங்க மேல ஒரு ஆசைப்பட்டேன். அன்புள்ள மாண்புமிகு இந்த ஒரு பாடல் மூலமா தான் வந்து எங்க காதலை வந்து கொஞ்சம்
4: அன்புள்ள மாண்புமிகு ஆசையில் ஓர் கடிதம்.
0: டைப்பிங்கை சேர்ந்த வசந்தி ஆறுமுகம் தேர்வு செய்த பாடல்கள்.

சக்தி ஸ்ரீ கொண்டு வந்த பாடல் தாங்க அது. மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். என்னன்னா, ஒரு ரெண்டு நாட்களா சமூக ஊடகங்களில் ஒரு காணொளி ரொம்ப பிரபலமா பகிரப்பட்டு வருகின்றது. என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த சில நேரங்கள்ல இந்த கோயில் திருவிழாக்கெல்லாம் நம்ம போகும்போது நம்ம காலனியை கலற்றி வைத்துருவோம் கோயில் மண்ணுக்கு. போயிட்டு வந்து பார்க்கும்போது அங்க ஆயிரக்கணக்கான காலனிகள் இருக்கும் இந்த திருவிழா நேரங்கள்ல, இல்ல பெரிய ஏதாவது விழா நடக்கும் போது. அப்ப இவரும் ஒருத்தர் கலற்றி வைத்துட்டு போயிருக்காரு. வந்து பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான காலனி இருந்திருக்கு, எங்க தேடுறது அப்படின்னே அவருக்கு தெரியாம போயிருச்சு. இந்த மாதிரி ஒரு சூழல் நமக்கு நடந்தா என்ன பண்ணுவோம்? கூட வந்தவங்க கிட்ட நம்ம சொல்லுவோம், நீங்க தேடி பாருங்க இருக்கா அப்படின்னு. இல்ல அப்பா அம்மா சகோதரர்கள் இவங்க கிட்ட சொல்லுவோம். ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? சேட் ஜிபிடியிடம், செயற்கை நுண்ணறிவிடம் சொல்லியிருக்காரு. அதாவது இவரோட காலனியோட புகைப்படம், ஏற்கனவே எடுத்த ஒரு புகைப்படத்தை உள்ளிட்டு இதுதான் என் காலனி, நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு என்ன பண்ணிருக்காரு, அந்த குமிஞ்சி கிடக்குது இல்லையா, அந்த காலனிகளை ஒன்று ஒன்றா படம் எடுத்திருக்காரு. ஒரு ஒரு காலனியா இல்ல, நிறைய காணொலி இருக்கும், நிறைய காலனி இருக்கும் ஒரு படத்துல. அந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்து இதுல இருக்கா, இதுல இருக்கா, இதுல இருக்கா அப்படின்னு செயற்கை நுண்ணறிவிடம் கேட்டுட்டே இருந்திருக்காரு. ஒரு வழியா ஒரு 5-6 புகைப்படங்களுக்கு பிறகு செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிச்சிருச்சு, ஏறத்தாழ உங்க காலனி மாதிரி ஒன்னு தெரியுது எனக்கு, அங்க அங்க வலது பக்கமா இருக்கு பாருங்களேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கு. அவர் பார்த்திருக்காரு, அவரோட காலனி தான். உடனே மகிழ்ச்சியில சேட் ஜிபிடிக்கு நன்றிலாம் சொல்லி அதை ஒரு காணொலியாவே அவர் பதிவிட்டுட்டாரு. இது ஏன்னா இந்த மாதிரி கோயிலுகளுக்கெல்லாம் செல்லும் போது இந்த காலனியை தொலைச்சிட்டா சில பேர் ரொம்ப அழுத்தத்துக்கு உள்ளாயிருவாங்க, அப்படியே புலம்பிட்டே வருவாங்க வீட்டுக்கு போற வரைக்கும். ஏன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாது, ரொம்ப நேரம் தேடிட்டே இருந்தா நேரமும் போயிடும் இல்லையா. ஆக அடுத்த முறை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டா பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நீங்க கேட்க வேணாம், கண்டிப்பா நம்ம செயற்கை நுண்ணறிவிடம் கேட்டு பார்க்கலாம், கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட நிறையவே இருக்கு. சரிங்க, அடுத்த பாடல் விஜய் நிறைன் கொண்டு வராரு கொடி அப்படின்ற திரையிலிருந்து இது.

கே கே கண்ணா மற்றும் சுகன்யா கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரி, ஜோஹர் பாரு நேயர்களை யாராவது நம்ம கூட இணைந்து பயணிச்சுட்டு இருக்கீங்களா, காற்றின் மொழி கேட்டுட்டு இருக்கீங்களா? இந்த வார இறுதியெல்லாம் பார்த்தோம்னா எந்த உணவகத்துக்கு போகலாம், என்ன உணவுகளை புதிதாக சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் நீங்க இருந்தீங்கன்னா, சீ கோபி அப்படின்ற இந்த ஒரு உணவகம் இருக்கு பார்த்தீங்களா, சமூக ஊடகங்கள்லாம் நிறைய வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த உணவகம். ஏன்னு பார்த்தோம்னா, இந்த உணவகத்தின் உரிமையாளர் ருசிமி முகமத், இவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. இந்த ஒரு உணவகத்தில் வேலை புரியும் 6 பேர்ல 5 பேர் வந்து மாற்றுத்திறனாளிகள் தான். ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லும் போதே இந்த சாதாரண மனிதர்களை விட அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகள் கிடைப்பதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும் இல்லையா. ஆனா தனக்கு நடந்தது யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா பாராட்டப்பட வேண்டிய எண்ணம் தான். ஏன்னா அவருடைய உணவகத்தில் பணிபுரியும் ஊழியர்களில் 5 பேரை வந்து மாற்றுத்திறனாளிகளா பார்த்து வைத்திருக்காரு. ஆக அடுத்து எந்த உணவகத்துக்கு போகலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சீ கோபி நிறுவனத்தை அங்க சென்று அவங்களுக்கு வந்து உங்களுடைய ஆதரவை கொடுக்கலாம். அதோடு மட்டும் இல்லைங்க, இவங்க இன்னொரு நல்ல விஷயமும் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சிறு உணவகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த சின்ன சின்ன வகையில வீட்லயே வந்து வியாபாரம் செய்யும் வியாபாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உணவுகளையும் வாங்கி இவங்க விற்பனை செய்யறாங்க அப்படின்ற கூடுதல் தகவலும் நமக்கு கிடைத்துள்ளது. கண்டிப்பா இவங்களுடைய வியாபாரம் ஒரு மிகச்சிறந்த வகையில் வெற்றியை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த பாடலும் நம்ம உள்ளூர் பாடல் ஒன்றை தான் கேட்க போகின்றோம். சதீஷ் மற்றும் பிரியா வதனி கொண்டு வராங்க இது.

0: முடிஞ்சா பாட்டு. அப்ப பேக்கா
1: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். 2030 ஆம் ஆண்டுக்குள் இலக்கவியல் பொருளாதாரம் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு 30% பங்களிப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் தியோ தெரிவித்துள்ளார். 2026-2030 தேசிய சேர்க்கை நுண்ணறிவு AI செயல் திட்டம், 2030 இலக்கவியல் மலேசியா உள்ளிட்ட அறிமுகப்படுத்தப்பட்ட கொள்கைகள் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைவதை உறுதி செய்வதில் முக்கிய உந்து சக்தியாக விளங்குவதாக அவர் கூறினார். 18 திருகூர்த்திகளை கொண்ட தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனம் AADK-இன் திருகூர்த்தி பிரிவு நிறுவப்படுவது அதன் கண்காணிப்பு மற்றும் செயலாக்க திறன்களை வலுப்படுத்தும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நெசித்யோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இரவு நேரங்களில் திருகூர்த்திகளை பயன்படுத்துவது, போதைப்பொருள் பயன்பாடு அதிகம் உள்ள பகுதிகளில் AADK கண்காணிப்பை மேற்கொள்ள உதவுவதாக அவர் கூறினார். தீபகற்ப மலேசியாவின் வனவிலங்கு பாதுகாப்புத்துறையின் மோப்பநாய் பிரிவு வான்வழி மூலம் வனவிலங்குகளை கடத்தும் நடவடிக்கைகளை தடுக்க குவாலாலும்பூர் பன்னாட்டு விமான நிலையம் KLIA-வில் சரக்கு கண்காணிப்பை தீவிரப்படுத்தி வருகிறது. இந்த நடவடிக்கை ஜூலை தொடங்கி ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை KLIA சரக்கு எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு நிறுவனத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்படுவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மருத்துவ பரிசோதனைக்காக சிறைச்சாலையிலிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான கோரிக்கையை உச்சநீதிமன்றம் அங்கீகரித்துள்ளது. அவர் உடல்நலம் குன்றியதைத் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தனர். இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷிஃபா பன்னாட்டு மருத்துவமனைக்கு இன்னும் 2 நாள்களில் காணை மாற்றம் செய்ய நீதிபதி வஷித் வஹீத் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுக்கு எதிரான போரில் யுக்ரைனுக்கான முழு ஆதரவை பிரிட்டன் தொடரும் என பிரதமர் ஆண்டி மன்ஹெம் தெரிவித்துள்ளார். இவ்வேளை பிரிட்டன் தயாரிப்பிலான திருகூர்த்திகள் ரஷ்யா மீதான தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டுள்ளதற்கு பதிலடியாக லண்டன் சிக்கலை எதிர்நோக்கும் என மோஸ்கோ எச்சரித்துள்ளது. யுக்ரைன் அதை தற்காத்துக் கொள்ள பிரிட்டன் ஆதரவு வழங்கும் என மன்ஹெம் செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். இது அண்டர் ரேட்டட் பாடல்களுக்கான நேரம். நேர்கள் எல்லாம் இணைஞ்சிட்டாங்க டிக்டாக் நேரலையில். வணக்கம் எல்லாருக்கும். எல்லாம் வணக்கம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷமான பாடல் ஒன்றும் யாரும் விரும்பி கேட்க ஆரம்பிக்கல. இன்று நீங்க கேட்கும் பாடல்கள் எல்லாம் இப்ப பயணத்தில் இருக்கும் அனைவருக்கும், இந்த அண்டர் ரேட்டட் பாடல்களுக்காக காத்திருக்கும் அனைவருக்கும் ஒரு இதமான பொழுது அமைய போது. முதல் 2 பாடல்கள் தாங்க நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கேன். மற்ற பாடல்கள்லாம் உங்களோட தான். முதல் 2 பாடல்களும் ரொம்ப நல்ல அண்டர் ரேட்டட் பாடல்கள். அதுல தொடக்க பாடல் அறிந்தும் அறியாமலும் திரையிலிருந்து மௌவா கமத் கொண்டு வராங்க. இதோ

0: மலரும் நினைவுகளில் இன்று
1: ராணுவத்துல வேலை செஞ்ச ஒரே காரணத்தினால எங்க அம்மா என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ரொம்ப பயந்தாங்க.
2: இது வந்து 1980 வெளிவந்த அமரன் திரைப்படம் போல.
1: அப்ப 83 வந்து அவரு என்ன விரும்புறதா சொன்னாரு.
2: அதுவும் கடிதம் வழியாவே சொல்லிட்டாரா?
1: ஆமா.
2: அதற்கு முன்னுக்கு உங்களை பாத்துருக்காரா இல்லையா அவரு?
1: இல்ல பாத்ததில்ல.
2: புகைப்படம் மூலமா கூட பாத்ததே இல்ல.
1: பாத்ததில்ல. ஆனா அவர் எங்கிட்ட புகைப்படம் கேட்டு இருந்தாரு. ஆனா நான் கொடுக்கல, நான் கொடுத்ததில்ல.
3: எழுத்துலயே அவங்க அந்த கவிதையில எழுதுறாங்களே, வந்து நான் வந்து அவங்க மேல ஒரு ஆசைப்பட்டேன். அன்புள்ள மாண்புமிகு இந்த ஒரு பாடல் மூலமா தான் வந்து எங்க காதலை வந்து கொஞ்சம்
4: அன்புள்ள மாண்புமிகே ஆசையில் ஓர் கடிதம்.
0: டைப்பிங்கை சேர்ந்த வசந்தி ஆறுமுகம் தேர்வு செய்த பாடல்கள்.

டிக்டாக் நேரலையில் நம்ம நேயர்களை எல்லாம் பாடலை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல நல்ல பாடல்களா கேட்டிருக்காங்க. ஆனா என்ன, அப்பப்ப தீரா இசையில் ஒளிபரப்ப கூடிய மாதிரி பாடல்களை விரும்பி கேட்கிறாங்க. 2007 மேல வெளியான திரைப்படங்களில் இருந்து மட்டும்தான் நம்ம பாடல்களை ஒளிபரப்போம். அப்பப்ப ஏதாவது ஒரு பாடல், கொஞ்சம் முன்னுக்கு உள்ள பாடல் கூட ஒளிபரப்பலாம். ஆனா ரொம்பவும் முன்னுக்கு போயிடாதீங்க, ஏன்னா அதெல்லாம் வந்து தீரா இசை பாடல்கள். நம்ம இந்த மாதிரி பாடல்களை தான் ஒளிபரப்போம். அதுவும் இரவு நேரத்திற்கு ஏதுவான அண்டர்ரேட்டட் பாடல்களை மட்டும்தான் ஒளிபரப்போம். அந்த மாதிரி ஒரு பாடல் தான் அடுத்த பாடலா வரப்போகின்றது. வெற்றி பெற்ற பாடல், முதல் சுற்றில் அதிகமான வாக்குகளை பெற்று பிரதீப் குமார் மற்றும் அவருடைய மனைவி கல்யாணி நாயர் இருவரும் இணைந்தே கொண்டு வராங்க. இதோ

0: பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
1: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

எப்படிங்க இருக்கு இன்றைய அண்டர்ரேட்டட் பாடல்கள் எல்லாம் நல்லா இருந்தா நம்ம நேயர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதுவும் டிக்டாக் நேரடியில் உள்ள நேயர்களுக்கு, நீங்களும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போதே இணைங்க, உங்களுடைய பாடல் கூட அடுத்த பாடலா இருக்கலாங்க. ஏன்னா நம்ம இன்னமும் பாடல்களை எடுத்துட்டு இருக்கோம். ஒரு 100 பாடல்கள் அவங்க சொன்னாங்கன்னா அதுல இருந்து ஒரு 5 இல்ல 6 பாடல்கள் தாங்க ஒளிபரப்பாகும். அதுதான் இந்த அண்டர்ரேட்டட் அங்கத்தோட அழகி. ஏதுவான பாடல்கள் இந்த ஒரு நேரத்திற்கு, இந்த ஒரு அங்கத்திற்கு, அந்த மாதிரி அடுத்தடுத்து 2 பாடல்களை நம்ம கேட்க போகின்றோம். இதில் அதிக வாக்கெடுத்து 2 சுற்றில் வெற்றி பெற்ற பாடலை ஹரிச்சரண் மற்றும் சுசித்ரா கொண்டு வராங்க. இது ஒரு திரைப்படம், கண்டேன் அப்படின்ற ஒரு திரைப்படம். சென்ற வாரமும் லீலை அப்படின்ற ஒரு திரைப்படத்தை பத்தி பேசியிருந்தோம். இந்த 2 படத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. படத்துடைய திரைக்கதை, கதை என்ன, முடிவு என்ன, இதெல்லாம் யாருக்கும் ஞாபகம் இருக்காது. ஆனா இந்த திரைப்படத்தோட பாடல்கள் மட்டும் எப்போதுமே எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாடல், அந்த மாதிரி ஒரு திரைப்படம். அது என்ன பாடல்னு பார்த்தரலாம்.

ஏதோ மாயம் செய்கிறாய் அப்படிதான் நம்ம நேயர்களும் என்ன பார்த்து அப்பப்ப சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஒன்று இரண்டு பாடல்களுக்கு நடுவே போட்டி, இந்த பாடல் தான் அதிகமான வாக்குகள்ல இருக்குன்னு நான் சொல்லிட்டேன்னா சிலர் சொல்லிடுவாங்க, நீங்க ஏதோ மாயம் செய்யறீங்க, இல்ல நாங்க இந்த பாடல் தானே விரும்பி கேட்டுட்டு இருக்கோம், எப்படி வாக்குகள் அதிகமாகுது, இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. இருந்தாலும் நான் சொல்லுவேன், நம்ம டிக்டாக் நேரலையில் இரண்டு பாடல்களில் எந்த பாடல் அதிகமான வாக்குகள்னு செயற்கை நுண்ணறிவு தான் நமக்கு காட்டி கொடுத்துட்டு இருக்கு இவ்வளவு நாளா. அந்த வகையில யான் அப்படின்ற திரையில் இருந்த இந்த ஒரு பாடல் தான் இந்த சுற்றில் வெற்றி பெற்ற பாடல். அர்ஜுன் மேனன் மற்றும் சின்மயி கொண்டு வராங்க இதோ.

கெலோரிய பத்தி ஒரு பாடல் கேட்டோம், அதன் பிறகு காதலை பற்றி ஒரு பாடல் கேட்டோம், இப்ப அடுத்து வந்து வெளியே பற்றி ஒரு பாடல் கேட்க போகின்றோம். இந்த பாடலை தான் டிக்டாக் நிரலில் அதிக வாக்குகள் கொடுத்து தேர்வு செய்திருக்காங்க நம்ம நேயர்கள் எல்லாம். சரி, இன்னமும் இன்னொரு கடைசி சுற்று இருக்கு. இவ்வளவு நேரம் உள்ள எல்லா சுற்றுலையும் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒளிபரப்பிட்டு இருக்கோம், அண்டர் ரேட்டட் பாடல்களை. ஆனா அந்த கடைசி சுற்றில் வெற்றி பெற போவது என்னமோ ஒரே பாடல் தான். அந்த பாடலை தேர்ந்தெடுக்கணும்னா நீங்க இப்போதே டிக்டாக் நிரலையில் இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஹரிஷ் ராகவேந்திரா கொண்டு வரும் இந்த பாடல் இது உங்களுக்காக.

நேரலையில் இணைந்து பாடல்களை விரும்பி கேட்ட நம்ம நேயர்கள் அனைவருக்கும் ரொம்பவே நன்றி. கடைசி சுற்றில் இரண்டு பாடல்கள் வித்யாசாகருக்கும் யுவன் சங்கர் ராஜாவுக்கும் போட்டி வெற்றி பெற்றது வித்யாசாகர் தான். அந்த பாடல் தான் வேணும்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே, பாடல்களுக்கு, நேயர்களே. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். இந்த ஒரு பாடல் அலை அப்படின்ற திரையிலிருந்து கார்த்திக் மற்றும் ஸ்ரீவர்த்தினி கொண்டு வராங்க இதோ.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். மலேசியா ஜப்பானின் கழிவு அகற்றும் முறையையும் மறுசுழற்சி நடைமுறையையும் செயல்படுத்த பரிசீலிப்பதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ங்காங்கோர் மிங் தெரிவித்துள்ளார். இதன்வழி தினசரி வாழ்க்கையில் ஓர் அங்கமாக சுற்றுச்சூழலுக்கு ஏதுவான பழக்கங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். மேலும் நாடு சுழல்முறை பொருளியல் முறைக்கு மாறுவதை துரிதப்படுத்தும் என்றார் அவர். எல்னினோ காலநிலை அக்டோபரிலிருந்து டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் தீவிரமடையும் சாத்தியம் 90 விழுக்காட்டிற்கு மேல் உள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது இஷா முகமது அனீப் தெரிவித்துள்ளார். அண்மைய கண்காணிப்பின்படி கடல் வெப்பநிலை வழக்கமான அளவை விட 1.8 °C அதிகமாக உள்ளதாக அவர் கூறினார். 1997 முதல் 98 வரையும் 2015 முதல் 2016 வரையும் நீடி வலுவான எல்னினோ தாக்கத்தை இவ்வாண்டு கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஈக்வடோர் அதிபர் டேனியல் நபோவாவுடன் பெய்ஜிங்கில் சந்திப்பு நடத்தினார். அச்சந்திப்பின் போது லத்தீன் அமெரிக்க நாடுகளின் சுதந்திரத்துக்கு ஜி தனது ஆதரவை வெளிப்படுத்தினார். அத்துடன் அரசியல் நம்பிக்கையை வலுப்படுத்தவும் கனிமங்கள் உள்கட்டமைப்பு நிதித்துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் ஜி அழைப்பு விடுத்தார். நபோவா கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி ஒரு வாரத்திற்கு அந்த பெருஞ்சுவர் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். கொங்கோ ஜனநாயக குடியரசில் இபோலா தொற்று மிக வேகமாக பரவி வருகிறது. இதனைத் தொடர்ந்து இத்தொற்று சில நாடுகளுக்கும் பரவும் ஆபத்து உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் WHO தலைமை இயக்குநர் டென்ட்ரோஸ் அட்னம் கெப்ரியஸ் எச்சரித்துள்ளார். இபோலா தொற்று கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது மிகவும் கடினம் என அவர் சுட்டிக்காட்டினார். இதுவரை அத்தொற்றால் 2300 மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அவர் கூறினார். 2026 ஸ்லாங்கூர் சுக்மா சிபா தக்ரவ் போட்டியில் பினாங்கு ஜொஹூரை 2-1 எனும் கோல்களில் வென்று தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றது. போச்சோங் சுபாஜாயா மாநகர் மன்றம் அரங்கில் இதன் இறுதிச் சுற்று இடம்பெற்றது. தொடக்கமாக ஜொஹூர் 1 முன்னணியில் இருந்தது. அதன்பின் பினாங்கு அணி தொடர்ந்து 2 வென்று வெற்றியை உறுதிப்படுத்தியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது. இன்று செவ்வாய்க்கிழமை ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்கள் துணுக்குகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு தெரிந்திருக்கும் யார் இன்றைக்கு நம்ம கூட இணைய போறான்னு. திருமதி வசந்தி ஆறுமுகம் அவங்க கூட பேசுவதற்கு முன்பாக ஒரு பாடலை, அவங்க தேர்வு செய்த ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து அவங்க கூட பேசுவோம். பி சுசிலா கொண்டு வரும் ஒரு பாடல், ஆயிரத்தில் ஒருவன் திரையிலிருந்து இதோ.

0: மலரும் நினைவுகளில் இன்று
1: ராணுவத்துல வேலை செஞ்ச ஒரே காரணத்தினால எங்க அம்மா என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ரொம்ப பயந்தாங்க.
2: இது வந்து 1980 வெளிவந்த அமரன் திரைப்படம் போல.
1: அப்ப 83 வந்து அவரு என்ன விரும்புறதா சொன்னாரு.
2: அதுவும் கடிதம் வழியாவே சொல்லிட்டாரா?
1: ஆமா.
2: அதற்கு முன்னுக்கு உங்களை பாத்துருக்காரா இல்லையா அவரு?
1: இல்ல பாத்ததில்ல.
2: புகைப்படம் மூலமா கூட பாத்ததே இல்ல.
1: பாத்ததில்ல. ஆனா அவர் என்கிட்ட புகைப்படம் கேட்டு இருந்தாரு. ஆனா நான் கொடுத்ததில்ல.
3: எழுத்துலயே அவங்க அந்த கவிதையில எழுதுறாங்களே, அதுலயே வந்து நான் வந்து அவங்க மேல ஒரு ஆசைப்பட்டேன். அன்புள்ள மாண்புமிகு இந்த ஒரு பாடல் மூலமா தான் வந்து எங்க காதலை வந்து கொஞ்சம்
4: அன்புள்ள மாண்புமிகே ஆசையில் ஓர் கடிதம்.
0: டைப்பிங்கை சேர்ந்த வசந்தி ஆறுமுகம் தேர்வு செய்த பாடல்கள் மலரும் நினைவுகளில் இன்று மீண்டும் செவ்வாய்க்கிழமை ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்களில் இணைகின்றோம். அதுவும் நமக்கு கடிதம் வழி கிடைக்க பெற்ற பாடல்களில். அன்னைக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, இடைப்பட்ட காலமா கடிதம் எழுதி அனுப்புங்க, யாருடைய கடிதம் முதல்ல கிடைக்குதோ உங்ககிட்ட பேச நான் தயாரா இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு புத்தம் புதிய கடிதம் இதை எழுதி அனுப்பி நம்ம கூட யார் அழைப்புல இணைந்திருக்காங்கன்னா டைப்பிங்கை சேர்ந்த திருமதி வசந்தி ஆறுமுகம். வணக்கம்மா.
1: வணக்கம்.
2: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
2: சரி சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க இருக்கீங்க இப்ப?
1: நான் தைப்பிங்ல இருக்கேன். கல்யாண் பண்ணி வந்தது தைப்பிங்க. நான் ஒரு வேலை செஞ்சது போர்டெக்ஷன்ல.
2: அப்படியா?
1: அப்ப போர்டெக்ஷன் போயிட்டு மறுபடியும் சொந்த ஊருக்கு, அவரோட சொந்த ஊருக்கே நாங்க வந்துட்டோம்.
2: சரி. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன்.
2: நானும் சாப்பிட்டாச்சு. சரி, தைப்பிங்ல தமான் ராயாட்ல இருக்கீங்களா?
1: ஆமா, தமான் ராயாட்.
2: ஓ, இந்த தைப்பிங் ஜூன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு என்ன ரொம்ப கிட்டத்துல இருக்கா இல்ல கொஞ்சம் தூரமா தான் இருக்குமா?
1: இல்ல, எங்களுக்கு ஒரு 20 போயிடலாம்.
2: ஓ, அப்படியா? சரிம்மா, முதல்ல உங்களை வந்து அறிமுகப்படுத்திக்கணும். நீங்க நேயர்கள் கிட்ட நீங்க யாரு, எங்க பிறந்து வளர்ந்தீங்க, அதெல்லாம் சொல்லுங்களேன் கொஞ்சம்.
1: என் பேர் வந்து வசந்தி பெருமாள். முதல்ல அப்பா பேரு பெருமாள், வசந்தி பெருமாள். அப்புறம் கல்யாணம் பண்ணவொடனே வசந்தி ஆறுமுகம் ஆயிட்டேன். நான் பிறந்தது தாப்பா, வளர்ந்தது வந்து பிலிம் ரிவர் சுங்கை பில் எஸ்டேட்ல.
2: சுங்கை
1: பில்,
2: சுங்கை பில், அதுவும் வந்து பேரால இருக்கிற ஒரு எஸ்டேட் தான்.
1: ஆமா, பேரா, அதுவும் பேராக்குல உள்ள ஒரு எஸ்டேட். சுங்கை பில்ல தான் நான் வளர்ந்தது, படிச்சதெல்லாம் அங்கதான். தாத்தா வீட்டுல.
2: தாத்தா வீட்லயா?
1: தாத்தா பாட்டி வீட்டுல தான் இருந்தேன்.
2: அந்த நேரத்துல அப்பா அம்மா எல்லாம் இங்க இருந்தாங்க?
1: அப்பா அம்மா, அப்பா, நான் முதல்ல ஒரு 6 வரைக்கும் பாட்டி வீட்டுல தான் இருந்தேன். படிக்கும் போது தாப்பாக்கு போயிட்டேன். தாப்பாக்கு போய் 1 அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறந்த கையோட அம்மா மறுபடியும் தாத்தா பக்கத்தே வந்துட்டாங்க. தாத்தா பக்கத்தே வந்ததுனால நாங்க இங்க சிலீம் ரிவர் சுங்கைபில் எஸ்டேட்ல அங்கதான் இருந்தோம்.
2: கூட பிறந்தவங்களா உங்களுக்கு எத்தனை பேரு?
1: கூட பிறந்தவங்க 7. 7 வந்து இப்ப இருக்கிறது வந்து 4 தான். மற்றவங்களாம் இறந்துட்டாங்க. என்னோட அக்கா, எனக்கு 2 2 அண்ணன், 1 ஒரு தங்கச்சி.
2: 7 நீங்க 5வது?
1: ஆமா, கல்யாணம் பண்ணாத முன்ன எல்லாரும் ஒரே வீட்டுலதான் இருந்தோம். எல்லாம் ஒன்னா தான் இருந்தோம். சுங்கைபில் தோட்டம்னாலே ஒரு தனித்துவம் இருக்கு. ஏன்னா அங்க வந்து ஓட்டுப்போல் இருக்கு. பக்கத்துல ஓட்டுப்போல் இருக்கு. நிறைய பேர், நிறைய இடத்துல இருந்து நிறைய பேர் அங்க வருவாங்க குளிக்கிறதுக்கு. நாங்களும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்க போயிருது பிற்கேலா செய்யறதுக்கு.
2: நீங்க பாருங்க, அதே ஊர்ல இருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தெரியும், மத்த மத்த ஊர்ல இருந்து வருவாங்கன்னு. உங்களுக்கு தான் வார நாள் இருக்க, திங்கக்கிழமைல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல போக வேண்டியதானே?
1: ஆமா, அந்த நேரத்துல போனா ஓன் இருக்க மாதிரி இருக்கும். இப்படி போனோமா, ஆள் நிறைய இருக்காங்க, நிறைய பேர் பல வருவாங்க, பேசுவாங்க. எந்தெந்த ஊர்ல இருந்து வர்றாங்க நம்மளுக்கு தெரியும் பாருங்க. ஆனா நிறைய இடத்துல இருந்து, கேரள இருந்து, மலக்காவில இருந்து எல்லாம் கூட வருவாங்க.
2: அதாவது உங்களுக்கு கூட்டம் இருந்தாதான் ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமா ஆமா, கூட்டமா இருந்தாதான் நல்லா இருக்கும்.
2: எனக்கெல்லாம் வந்து ஓன் இருந்தாதான் பிடிக்கும்.
1: கடைசியா இப்ப ரொம்ப நாள் ஆச்சு, போய் 5 ஆச்சு.
2: இப்ப என்ன பேரம்பேத்தி எல்லாம் கூட்டிட்டு போனீங்களா என்ன?
1: பேரம்பேத்திய வந்து கூட்டிட்டு போல, இங்கதான் கூட்டிட்டு போய் காட்டினேன். அம்மா இங்கதான் குளிக்க வருவோம், இங்கதான் குளிப்போம், இங்கதான் பெருக்கெல்லாம் பண்ணுவோம். அதோட அங்க டுரியன் மரம் எல்லாம் நிறைய இருக்கும். மூச்சின் டுரியன் எல்லாம் அங்க சாப்பிடலாம் நல்லா.
2: இப்ப சமீபத்துலதான் வந்து இந்த டுரியன் சீசன்.
1: ஆமா ஆமா,
2: நீங்களும் ஒரு டுரியன் விரும்பின்னு சொல்லுங்க. இப்ப தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய கதைகள் உங்க கூட பேச நாங்களும் ஆவலா இருக்கோம். நிறைய பாடல்கள் எழுதி அனுப்பியிருக்கீங்க, அதுல தொடக்க பாடலா என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: நான் மலரோடு தனியாக.

0: கடிதம் எழுதி அனுப்பும் போதே அங்க முக்கியமா ஒரு விஷயம் எழுதியிருந்தாங்க, குறிப்பிட்டிருந்தாங்க, கூடிய விரைவில் இவங்களுக்கு 42nd திருமண நிறைவு நாள் வரப்போகின்றது. அதையும் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அம்மா உங்களுக்கு வாழ்த்துகள்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: உங்க கணவருக்கும் வாழ்த்துகள்.
1: நன்றி நன்றி.
0: எங்க இருக்காரு? நான் தொலைபேசியில அழைப்பு கொண்ட போது அவர் தான் முதல்ல எடுத்தாரு போல.
1: அவர்
0: பேர் திரு ஆறுமுகமா? சரி, கண்டிப்பா கடிதத்திலே எழுதி அனுப்பிட்டீங்க, அவரை பத்தி பேசாம எப்படி சொல்லுங்க.
1: ஆமா, நானும் அவரும் வந்து பெண் போலதான் பழகணும். 1991
0: எங்க
1: பெண் போல் பென்பான் மூலமா, பேப்பர் மூலமா.
0: ஓ அப்படியா?
1: பேப்பர் மூலமா அவரு எனக்கு பேப்பர்ல தான் என்னோட அட்ரஸ் பார்த்துட்டு எனக்கு அவரு கடிதம் போட்டாரு.
0: என்ன எழுதினாரு முதல் கடிதத்துல உங்களுக்கு?
1: இல்ல இல்ல, நான் வந்து இப்ப வானம்பாடியில வந்து ரொம்ப எழுதுவேன். வானம்பாடிக்கு ரொம்ப கவிதைங்க, இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன துணுக்குகள் இப்படி எல்லாம் எழுதுவேன். பெரிய எழுத்தாளர் எல்லாம் இல்ல, அப்படியே எழுதுவேன் பாருங்க, எனக்கு தெரிஞ்சது எழுதி போடுவேன்.
0: ஐயோ, எழுதுனாலே எழுத்தாளர் தான், பெரிய எழுத்தாளர் சின்ன எழுத்தாளர் எல்லாம் இல்ல.
1: அப்ப எழுதும் போது அவரு பாத்துட்டு அந்த விமர்சனம் ஒண்ணு எழுதிருந்தேன், ஒரு இது எழுதிருந்தேன். அப்ப அவர் பாத்துட்டு நல்லா எழுதிருக்கீங்க, நல்லா இருக்கு உங்களோட, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப ஆரம்பிச்சதுதான். 1981 அப்படியே தொடர்ந்து நாங்க கடிதம் மூலம் தான் தொடர்புல இருந்தோம்.
0: எந்த கடிதத்துல அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு?
1: அப்ப ஒரு 2-3 நட்பா தான் இருந்தோம், 3 கிட்ட நட்பா தான் இருந்தோம். அப்ப 83 வந்து அவரு என்ன விரும்புறதா சொன்னாரு.
0: அதுவும் கடிதம் வழியாவே சொல்லிட்டாரா?
1: ஆமா ஆமா.
0: சரி, அதற்கு முன்னுக்கு உங்களை பாத்துருக்காரா இல்லையா அவரு?
1: இல்ல இல்ல இல்ல, பாத்ததில்ல.
0: புகைப்படம் மூலமா கூட பாத்ததே இல்ல.
1: பாத்ததில்ல பாத்ததில்ல. ஆனா அவர் என்கிட்ட புகைப்படம் கேட்டு இருந்தாரு, ஆனா நான் குடுக்கல, நான் குடுத்ததில்ல. வீட்டுல வந்து ரொம்ப கண்ட்ரோல் பாருங்க, அப்பயும் அந்த கண்ட்ரோல மீறியும் நாங்க கடிதம் மூலம் தொடர்பு கொண்டுகிட்டு இருக்கோம். அப்பா அவரு கேட்டுட்டே இருப்பாரு, புகைப்படம் கொடுங்க, நான் உங்களை பாக்கணும் பாக்கணும்னு. அப்ப நான் கொடுத்தது இல்ல. இப்ப ரொம்ப போஸ்ட் பண்ணாரு, ரொம்ப போஸ்ட் பண்ணால அப்புறம் சரி குடுப்போமேன்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் குடுத்துறேன்.
0: நீங்க குடுத்த பிறகுதான் காதலை சொன்னாரா இல்ல நீங்க குடுக்கற முன்னுக்கே காதலை சொல்லிட்டாரா?
1: இல்ல இல்ல, அவர் நான் குடுக்கறதுக்கு முன்னே அவரு கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா.
0: இப்ப இப்ப வந்து இந்த காலகட்டத்துல அதை வந்து சாஃப்ட் லான்ச்னு சொல்றாங்க எல்லாரும், நம்ம ஜென்ஜி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே காதலை சொல்வதற்கு முன்பு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தெரியப்படுத்துறத. ஆனா பாருங்க, சாஃப்ட் லான்ச்ன்ற வார்த்தை தான் அப்ப இல்ல, ஆனா இருந்திருக்கு அந்த ஒரு விஷயம் அப்பவே. சரி, அவர் பக்கத்துல தானே இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க, நீங்க எப்படி என்னோட புகைப்படம் பார்க்காமலே என்ன விரும்பினீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
2: வணக்கம்.
0: வணக்கம் திரு ஆறுமுகம், வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கேன்.
0: நீங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னே தெரியாமலே அவங்க மேல காதல் வயப்பட்டீங்களா, அது எப்படின்னு கேட்டேன்.
2: அவங்கள பாக்காமலே?
0: ஆமா, என்ன ஏன்ட்ட கேக்குறீங்க? நீங்க தானே பாக்காம காதல் செய்வீங்க.
2: ஆமா, உண்மைதான்.
0: எப்படி
2: எப்படி சொல்றது எனக்கு தெரியல. அவங்க மேல ஆசைப்பட்டேன் நானு, அதான் ஒண்ணு.
0: எழுத்துலயே
2: எழுத்துலயே அவங்க அவங்க அந்த கவிதையில எழுதுறாங்களே, அப்போ அதுலயே வந்து நான் வந்து அவங்க மேல ஒரு ஆசைப்பட்டேன்.
0: சரி, நீங்க அவங்களுக்கு ஏதாவது கவிதை எழுதிருக்கீங்களா?
2: இல்ல இல்ல, ஒண்ணும் அப்பெல்லாம் எனக்கு கவிதையெல்லாம் எனக்கு ஒண்ணும் வராது. அப்படின்னா
0: ஓ, அப்ப என்னதான் சொன்னீங்க அவங்க கிட்ட? வைராக்கியத்தோடு வென்ற ஒரு காதலுங்க, அதனால கதை கொஞ்சம் நீளமா தான் இருக்கும். ஒரு பாடலை கேட்டுட்டு என்ன சொன்னாரு அப்படின்றத பேசலாம்.

0: மாதிரி வந்து ஒரு பாடல வந்து அது என்ன பாடுறது, அன்புள்ள மாண்பிலி, அந்த அந்த அந்த அந்த ஒரு பாடல் மூலியமா தான் வந்து எங்க காதல வந்து கொஞ்சம்
1: உங்களுக்கும் வந்து திருமண நிறைவு நாள் வாழ்த்துகள்.
0: நன்றி
1: நன்றி. அதாவது அவர் வந்து எழுத்துலயே வந்து உங்க மேல காதல் வந்துருச்சான் அவருக்கு. சரி, எழுத்துல காதல் வந்த பிறகு வீட்டுல எப்படி சொன்னீங்க, எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா சொன்ன உடனே?
2: வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை தான், வீட்டுல அம்மாவுக்கு பிடிக்கல, வீட்டுல கொஞ்சம் எதிர்ப்பு, நிறைய எதிர்ப்பு, கொஞ்சம் எதிர்ப்பு இல்ல, என் பக்கத்து ரொம்ப எதிர்ப்பு, ரொம்ப எதிர்ப்பு. அம்மா வேணவே வேணான்னு பிடிவாதமா இருந்தாங்க. ஆனா இவரு விடுறதா இல்ல, இவரு வந்து கல்யாணம் பண்ணா என்னதான் கல்யாணம் பண்ணணும். ஆனா பாருங்களேன், நான் 83 சொன்னேன்
1: எனக்கு நாலு பிள்ளைங்க,
2: அக்கா மகன் நான் வளர்த்தேன்.
1: எல்லாம் என்ன பண்றாங்க?
2: பெரியவர் வந்து அவருக்கு 41 பேர் புனிதன், கல்யாணம் பண்ணிட்டாரு, அவர் போலீஸ். ரெண்டாவது வந்து மதியழகன், அவருக்கு 40. அவரு டிரைவரு, லோரி டிரைவரு. மூணாவது வந்து ஹேமாவதி, அதான் அக்கா மக, 35. நாலாவது வந்து தமேந்திரன், அவருக்கு 34. அஞ்சாவது வந்து பவிதா, அவங்கதான் கடைசி, 32.
1: எல்லாரும் உங்க கூட இருக்காங்களா இல்ல வேற வேற இடங்கள்ல இருக்காங்களா?
2: அவரு பெரியவர் வந்து பிணையில இருக்காரு, மத்தவங்க எல்லாம் ஜேபில இருக்காங்க, சிங்கப்பூர்ல வேலை செய்யறாங்க.
1: எல்லாம் எப்ப வருவாங்க வீட்டுக்கு?
2: விடுமுறை கிடைக்கும் போது வருவாங்க,
1: தீபாவளி இந்த மாதிரி நாட்கள்ல வருவாங்க.
2: வருவாங்க இடையில இடையில வீட்டுல ஏதாவது செஞ்சுமா வருவாங்க.
1: சரி சரி, உங்க திருமண நிறைவு நாளுக்கு மறக்காம எல்லாருக்கும் சொல்லி விட்டுருங்க, எல்லாரும் வரட்டும். ஆமா, அந்த நாள் விடுப்புனா நானும் வந்துடுறேன். யாராவதா கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய திருமண நிறைவு நாளை சிறப்பா கொண்டாடலாம். சரிம்மா, திரு ஆறுமுகம் உங்களுடைய கணவரை பற்றி நிறைய விஷயங்கள், ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் சொன்னீங்க. இப்ப அவருக்காக ஒரு பாடல் விரும்பி கேட்க போறீங்க, என்ன பாடல் வேணும்?
2: அடுத்து அவரு சொன்ன பாடலே போட்டுருங்களா?
1: அந்த பாடலை வைத்துதான் உங்க காதல சொன்னாரு. ஏறத்தாழ ஒரு 42 ஆண்டுகளை தாண்டியும் இந்த பாடல் வந்து அப்படியே கல் போல நிக்குது பாத்தீங்களா நம்ம மனசுல. அந்த பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாமா?

0: நான் வந்து வேலை வந்து செஞ்சேன், ஒரு கம்பெனியில வேலை செஞ்சு ஒரு 6 வருஷம் தான் செஞ்சேன். அப்ப அந்த கம்பெனி அடைச்சதுனால நானு வீட்டுல இருந்துகிட்டு வீட்டுல வியாபாரம் பாத்துக்கிட்டு சமையல் ஓர்டர் எல்லாம் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சமையல் ஓர்டர் எல்லாம் எடுத்து செஞ்சுட்டு இருந்தேன். வியாபாரம் வந்து மச்சம் பிள்ளைங்க சாப்பிடுற தின்பண்டங்கள் அந்த மாதிரி எல்லாம்
1: பள்ளி குழந்தைகளுக்கு விற்பனை செய்யும் அந்த வியாபாரம். சமையலும் செய்வீங்களா?
0: சமையலும்
1: செய்வேன். எல்லாரும் அப்படியே புகழ்ந்து தள்ளுவாங்க.
0: எல்லா சாப்பாடும் விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.
1: நீங்க என்ன செய்தாலும் புகழ்ந்து தள்ளுவாங்கன்னு சொல்லுங்க.
0: ஆமா ஆமா ஆமா. ஆனா ரொம்ப வந்து பிரியாணி தான்.
1: ஆ பிரியாணியா? கோழியா ஆடா?
0: கோழி பிரியாணி, ஆடு
1: பிரியாணி செய்வேன். எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஒரு வியாபார உரிமையாளரா அந்த காலகட்டத்துல நீங்க சமையல் எல்லாம் செய்யும் போது உங்களுடைய ஒரு நாள் எப்படி இருக்கும், அதை விவரிங்க, வர்ணிச்சு சொல்லுங்க எங்களுக்கு. எனக்கு தெரியணும் எப்படி இருக்கும்னு.
0: வியாபாரம் செய்யும் போது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். இருந்தாலும் அதை நம்ம பொருட்படுத்தாம நம்ம வேலைய வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இன்னைக்கு என்ன வியாபாரம் என்ன ஆர்டர் வருதோ அதுக்கு தகுந்தபடி எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு செய்வோம்.
1: அதற்கு தேவையான பொருட்கள்லாம் ஒரு நாள் முன்னதாவே வாங்கி வச்சிருவீங்க?
0: ஆமா, முன்னதாவே ஒரு 3 நாள் மின்னுக்கு வாங்கிறது வேண்டிய ஜாமான் வாங்கிறது, அப்புறம் மறுநாள் பாய்க்க வேண்டியது மொத அன்னைக்கு வாங்குறது, அந்த மாதிரிதான்.
1: இன்னமும் வந்து அந்த வியாபாரம் செய்துட்டு இருக்கீங்களா நீங்க?
0: ஆமா செஞ்சிட்டு இருக்கேன், நான் செஞ்சிட்டு இருக்கேன்.
1: இப்பெல்லாம் எப்படி இருக்கு உங்களுடைய வியாபாரம்?
0: ஆனா முன்ன விட கொஞ்சம் இதான் இருக்கு.
1: கொஞ்சம் குறைவா செய்யறீங்க இப்ப?
0: ஆமா குறைவா செய்யறேன். 300 பேருக்கு சாப்பாடு சமைச்சு கொடுத்துருவேன்.
1: ஒருவருக்கு கீழே பணிபுரிவதை விட நமக்கு நாமே பணிபுரிவது இன்னும் வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் என்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து உங்க அனுபவத்துல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்வீங்கன்னா என்ன சொல்வீங்க?
0: இல்ல, இந்த வியாபாரம் சிறு தொழிலோ பெரிய தொழிலோ இருந்தாலும் நம்ம சொந்த வியாபாரம் பாருங்க, நம்மளோட உழைப்பு நம்மளோட இது. எப்ப வேணாலும் எது நம்ம லீவ் எடுக்கிறதுனால லீவ் எடுத்துக்கலாம், இது செய்யறதுனால செஞ்சுக்கலாம். ஆனா வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டோமா நம்மளுக்கு லீவு கிடைக்க ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி வியாபாரம்னா நம்ம செய்யும் போது நம்ம எப்ப வேணாலும் லீவ் எடுத்துக்கலாம், இல்ல எங்க வேணாலும் போலாம் வரலாம் பிளான் பண்ணி. ஆனா வியாபாரம் செய்யும் போது நம்மளுக்கு டெய்லி நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும், அது அது ஒரு இதுதான் நம்மளுக்கு.
1: சரிம்மா, நீங்க இனிமேலும் செய்யும் வியாபாரங்கள் முயற்சிகள் எல்லாமே ரொம்ப சிறந்த வகையில் அமைய வேண்டும் அப்படின்ற எங்களுடைய வாழ்த்தை வந்து நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.
0: ரொம்ப நன்றி,
1: ரொம்ப மகிழ்ச்சிமா. சரி சொல்லுங்க, அப்படியே அடுத்த பாடலாம் என்ன பாடல் கேட்கலாம்?
0: அந்த பாடல் தெரியுங்களா? ஊருக்கும் தெரிய யாருக்கும் புரியாது, அப்ப நான் ஒரு காதலிக்கும் போது வீட்டுல யாருக்கும் தெரியாது.
1: சரி,
0: அப்ப இந்த கடிதம் ஒரு வாட்டியும் கடிதம் எழுதும் போது ஒரு பாட்டு நாங்க எழுதிக்குவோம். அவரு ஒரு பாட்டு எழுதுவாரு, நான் ஒரு பாட்டு எழுதுவேன்.
1: ஆஹா, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆலோசனையா இருக்கு இது. சொல்லுங்க, மேல சொல்லுங்க.
0: சரி, இந்த பாட்டு எழுதி போடுவோம். ஓகே, யாருக்கும் தெரியாது நம்ம காதலிக்கிறது, திருட்டு தனமா காதலிக்கிறோம்.
1: சரி, அந்த பாடலையே அடுத்து கேட்டுருவோமே நிறைவா பேசுவதற்கு முன்பு.

0: உண்மையிலே தெரியுங்களா, நானு இந்த மின் இந்த ரேடியோ வந்து 9 வயசுல இருந்து நான் ரேடியோ கேக்குறேன். அப்பெல்லாம் வந்து ரேடியோ மலேசியா அப்படின்னு ஒரு ஒரு பேர் வச்சு அப்படியே வந்துச்சு. இப்ப வந்து மின்னலப்பம் நல்லா இருக்கும் அந்த நிகழ்ச்சி எல்லாம் கேக்குறதுக்கு. அந்த 1 மணி நேரத்துக்காக காசு இருந்து அந்த இப்போ கொஞ்சம் பதட்டமா எப்ப வரும் எப்ப வரும் காத்திருந்து கேக்குறது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இப்ப 24 மணி நேரம் போடுறாங்க அந்த ரேடி கேட்க காதுதான் பத்தல எங்களுக்கு. இப்பயும் நல்லா இருக்கு. இப்ப பாருங்க அறிவிப்பாளர்கள் உங்களை மாதிரி தெய்வீகன், மோகன், திரேஷா, இவங்க பிரேமா, நளினி இப்படி சொல்லிட்டே போனா நிறைய நிறைய அறிவிப்பாளர்கள் ரொம்ப நல்லா படிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி.
0: எங்களை போல நேயர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு எல்லாம் நிறைய குடுக்கறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ரொம்ப மகிழ்ச்சிமா. சரிமா, இன்னைக்குதான் ஒரு விஷயம், நம்முடைய ஒரு சக அறிவிப்பாளரும் நானும் பேசிட்டு இருந்தோம், இந்த மாலை வேலையில தான் பேசிட்டு இருந்தோம். என்னன்னா, இந்த கேள்வியை உங்ககிட்ட கேக்குறது தான், நீங்க தான் சரியான ஆளுன்னு நினைக்கிறேன். உங்க கதையெல்லாம் கேட்ட பிறகு அந்த காலத்துல வந்து நம்ம காதலிக்கும் போது, நீங்களாம் காதலித்த போது ஒரு பெரிய வைராக்கியம் இருந்தது. காதல்னா இவங்கதான், இவங்களதான் திருமணம் புரிஞ்சுக்கணும், நம்ம மனசை வந்து இவங்க கிட்ட கொடுத்துட்டோம்னா. ஆனா அந்த வைராக்கியம் இந்த காலகட்டத்துல இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள். நீங்க என்ன சொல்றீங்க, நிறைய மாறிடுச்சுல இந்த காலகட்டத்துல காதல்?
0: ஆமா, இப்ப உள்ள காதல்லாம் இல்ல என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்ப உள்ள காதல்லாம் வேற மாதிரி இருக்கு. தொட்டதும் காதல்ன்றாங்க, அப்புறம் பார்த்தா பிரிஞ்சிடறாங்க. அந்த காலத்து காதல் வேற, இந்த காலத்து காதல் வேற. உண்மையிலேயே நான் சொல்றேன்.
1: ஏமா, 42 வருஷத்துக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருக்கீங்க. ஏன் நீங்க நீங்க ஒருவருக்கு ஒருவர் உங்களை வந்து கோபப்படுத்திக்கவே மாட்டீங்களா, தவறு செய்யவே மாட்டீங்களா?
0: இல்ல இல்ல, அப்படியே இருக்கும் வாழ்க்கைனா. அதெல்லாம் சகஜம் தானாங்க, அதெல்லாம் சகஜம். நம்ம தான் விட்டு கொடுத்து புரிஞ்சு அனுசரிச்சு வாழணும்
1: கண்டிப்பா. ஆனா வந்து அது அதுதான் இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது.
0: புரிய மாட்டேது. உண்மை உண்மை உண்மை, இந்த காலத்துல உள்ள பிள்ளைங்களுக்கு புரிய மாட்டேது. செட்டுக்கெல்லாம் கோவப்படுறாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க, பிடிவாதம் இதெல்லாம் ரொம்ப இருக்கிறதுனாலதான் வாழ்க்கையை ரொம்ப பேர் தொலைச்சிடுறாங்க.
1: கண்டிப்பா நிறைய மாறிடுச்சு. இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த காதல், அந்த உண்மையான காதல், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒளிஞ்சிட்டு தான் இருக்கு அங்கேயும்
0: இங்கேயும்.
1: அது கண்டிப்பா மாறணும். உங்களை மாதிரி ஆட்களை பார்க்கும் போதுதான் வந்து காதல் ஏதோ ஒரு இடத்துல இன்னும் வந்து அப்படியே துளிர் விட்டு தெரியுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: ஆமா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டாங்க. அவரு என் வீட்டுக்கார் வந்து ஆமி.
1: அப்படியா, சிறப்பு சிறப்பு.
0: ராணுவத்துல வேலை செஞ்ச ஒரே காரணத்தினால எங்க அம்மா என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ரொம்ப பயந்தாங்க.
1: இது வந்து 1980 வெளிவந்த அமரன் திரைப்படம் போல.
0: எங்க அம்மா அதனாலயே ரொம்ப பயந்தாங்க. வேணா அது வேலை வந்து ஆபத்தான வேலை, வேணா அப்படின்ற ஒரு காரணத்தினால எங்க அம்மா ரொம்ப எங்களுக்கு வந்து தடங்கள் பண்ணாங்க. ஆனா எங்க மாமனார் தான் எங்களை விடாம, எங்க மாமனார் உடனே ஒரு சொன்னதும் வந்து உடனே பொண்ணு கேட்டாரு. ரொம்ப தாமதிக்கல ஒண்ணு இல்ல, மாமனாரோட இதனால தான் எங்க கல்யாணம். நல்ல
1: மிகச்சிறந்த மனிதர் போல அவரு. அவர் பேர் என்னது?
0: அவர் பேர் சுப்பிரமணியம்.
1: சுப்பிரமணியம் சிறப்பான ஒரு மாமனார் அவரு. இந்த மாதிரி சில பேர் இருக்கிறதுனால தாங்க நிறைய பேர் வந்து இன்னும் தைரியமா காதலிச்சிட்டு இருக்காங்க வெளியே. அவரை மாதிரி நிறைய பேர் இருக்கணுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேசணும் உங்க கூட, உங்க வாழ்க்கையை பற்றி, அதிலும் நிறைய உங்க கணவரை பற்றியும் குடும்ப வாழ்க்கையை பற்றியும் ரொம்ப சிலாகிச்சு பேசுனீங்க. அதுக்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறோம் நாங்க.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
1: நிறைவு பாடலா என்ன பாடல் கேட்கலாம்னு நினைக்கிறீங்க?
0: நிறைவு பாடலா சந்திப்போமா பாடல் நினைக்கிறேன்.
1: இன்று சந்திப்போமா. இந்த சந்திப்பு நான் பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு பேசினது
0: நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இன்னைக்கு நான் வந்து என்னோட லைசன்ஸ் ரினியூ பண்ண நான் போஸ்ட் ஆபீஸ் போயிருந்தேன். அப்ப என் கணவர்கிட்ட தான் நான் அந்த சூறாவை எழுதி போஸ்ட் பண்ண சொன்னேன். அப்ப அந்த அஞ்சலி நிலையத்துல நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க இங்க வந்து போட்டீங்களா இல்ல வெளியே பெட்டியில போட்டுட்டீங்களா சூறாவை, என் பேர் சேர்ந்துச்சா என்னன்னு தெரியலையேன்னு நான் கேட்டேன். அவரு இல்ல, நான் உள்ளுக்கு இங்கதான் வந்து ஸ்டாம்ப் ஒட்டி போட்டேன் அப்படின்னு சொன்னாரு.
1: அடுத்த மாதம் உங்களுடைய திருமண நிறைவு நாள மிக சிறப்பா கொண்டாடுங்க எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
1: நன்றிமா. அந்த பாடலை கேக்கலாம்.

0: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்கன்னா திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்டச்சும் பேசுனா கூட பலவாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பாக்கும்பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா
1: தெரிஞ்சு. மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம். இடம் பெறுவது ஞான சுடர்.
2: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முகமது முபாரக் ரஷாதி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அம்மாவிடத்திலே அடி வாங்கிய ஒரு சிறுவனை பார்த்து ஒருவன் கேட்டான், ஏனப்பா உன் அம்மாவிடம் அடி வாங்கினாய் என்று கேட்டான். அதற்கு அவன் சொன்னான், என்னுடைய அம்மா எனக்கு ஒரு வேலையை சொன்னார்கள். அந்த வேலையை உடனே செய்ய முடியாது என்று கடுமையாக பேசிவிட்டேன். அதனால் என்னுடைய அம்மா என்னை அடித்தார் என்று அந்த சிறுவன் பதில் கூறினான். இந்த சிறிய கதையிலிருந்து நாம் பெற வேண்டிய செய்தி, யாரிடத்திலே எப்படி பேச வேண்டும், யாரிடத்தில் எப்படி பதில் கூற வேண்டும் என்பதை கவனித்து பேச வேண்டும். எந்த சமயத்தில் எதை பேசக்கூடாது, எதை பேச வேண்டும் என்பதற்கு யோசித்து பேச வேண்டும். ஆனால் யோசித்ததையெல்லாம் பேசிவிடக் கூடாது என்பார்கள். மற்றவர்களுக்கும் நமக்குமான தொடர்பு பேச்சில் தான் இருக்கிறது. கோபத்தில் வார்த்தைகளை இறைத்து விடாமல் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு பேசுபவனை சிறந்த வீரன் என்றும், மன வருத்தத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள்தான் மருந்து என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸை வைத்து பார்க்கும் பொழுது, கோபத்திலே வார்த்தைகளை இறைத்து விடாமல் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்பவர் மிகச்சிறந்த வீரர் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், நிச்சயமாக கோபத்திலே ஒருவர் தன்னை கட்டுப்படுத்துவது என்பது அது ஒரு மாபெரும் ஆற்றல். அந்த ஆற்றல் உள்ளவர்தான் வீரன் என்பதை நபி அவர்கள் பெருமையாக சொல்கிறார்கள். அதே போன்று வருத்தத்திலே இருப்பவர்களுக்கு மருந்து போடக்கூடிய அடிப்படையில் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவர்களுடைய மனதை குளிர வைப்பது என்பது அதுவும் ஒரு சிறந்த விஷயம் என்று நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். சில சமயங்களில் நாம் நல்ல முறையில் பேச வேண்டும், சில சமயங்களில் அமைதியாக இருக்க வேண்டும். சில சமயங்களில் அமைதியாக இருப்பதை காட்டிலும் எது உண்மையோ எது சரியானதோ உள்ளதை உள்ளபடியாக கவனமாக பேசுவது என்பது நல்லது. வாழ்வில் நமக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பரிசுகளில் ஒன்றுதான் பேச்சு. கனிவான வார்த்தைகள் போரையும் நிறுத்தக்கூடிய வல்லமை படைத்தது. அதே நேரத்தில் மனதை காயப்படுத்தும் ஒரு சிறிய வார்த்தையால் ஒருவருக்கு ஒருவர் பல ஆண்டுகள் பேசிக்கொள்ளாமல் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். பேசுவது என்பது ஒரு வகையான கலை. பேச்சால் வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள், பேச்சால் வீழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இறைவனிடம் பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கூட்டத்தில் பேசும்போதோ மற்றவர்களிடம் பேசும்போதோ எப்படி பேச வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். தேவையில்லாமல் பேசி மதிப்பை குறைத்து கொள்ளக் கூடாது. தேவை இருந்தால் மட்டுமே பேச வேண்டும். பிறர் மனம் புண்படாமல் அன்பாக பேச வேண்டும். நன்மை தரும் பேச்சை மட்டுமே பேச வேண்டும். மலர்ந்த முகத்துடன் கண்ணியமாக பேச வேண்டும். மென்மையான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். அடாவடித்தனமான வார்த்தைகளை பயன்படுத்தக் கூடாது. நீதி தவறாமல் பேச வேண்டும். பேசக்கூடிய சமயத்திலே உங்களுடைய நாவுகளில் சரியான அடிப்படையிலே வார்த்தைகளை உச்சரித்து பேச வேண்டும். உங்களுடைய நாவுகளில் கறை என்பது ஏற்பட்டுவிடக் கூடாது. பிறருடைய குறைகளை பற்றி பேசக்கூடாது. பிறரை கேலி செய்யும் வகையிலும் பேசக்கூடாது. யாரை பற்றியும் தவறாக பேசக்கூடாது. குறிப்பாக அவர்கள் இல்லாத நேரத்திலே பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். பேசும்பொழுது எந்த வார்த்தையாக இருந்தாலும் முழுமையாக உச்சரிக்க வேண்டும். சொல்லின் கடைசி எழுத்து வரை தெளிவாக உச்சரித்து பேச வேண்டும். நாம் பேசும் எழுதும் வார்த்தைகள் நமது குணத்தை வெளிப்படுத்துகிறது. ஆக பேச்சு என்பது ஒரு மனிதனுடைய குணத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஒருவர் தனது உணர்வுகளை கட்டுப்படுத்த முடிந்தால் பேச்சும் தரமானதாக இருக்கும். தேவையில்லாமல் பேசிவிட்டோமே என பின்னர் வருத்தப்பட நேரிடாது. ஆக நம்முடைய வார்த்தைகள் தெளிவாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் இறைவன் நாம் சிறப்பான அடிப்படையில் பேசக்கூடியவர்களாக, சிறப்பான அடிப்படையில் பழகக்கூடியவர்களாக ஆக்கி அருள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: நேர்களே, இடம்பெற்றது ஞான சுடர். வழங்கியவர் அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் முகமது முபாரக் ரஷாதி.
4: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞாரன் ஜாக்கி.
5: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.
6: ஆக இன்றைய காற்றின் மொழியும் ஒரு நிறைவை நாடுகின்றது. இன்றைய மலரும் நினைவுகள் ஒரு நேயர் தெரிவு செய்த பாடல்களில் திருமதி வசந்தி ஆறுமுகம் பேசியிருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு உரையாடல் உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் அப்படின்ற பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நிறைய எதிர்பார்க்கிறோம். நிறைய பேர் இதுவரை பேசாதவர்கள், புதிய புதிய குரல்கள் நம்ம கூட இணையணும் பேசணும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதாங்க, இணையதளம் மூலமா மின்னல் எஃப்எம் முகவரியை கண்டறிந்து எங்களுக்கு வந்து உங்களுடைய விருப்ப பாடல்களை எழுதி, உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் முகவரி எழுதி ஒரு கடிதம் மட்டும் அனுப்புங்க. உங்க கூட பேச நாங்க ரொம்ப தயாரா இருக்கோம். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி, சலாம் மலேசிய மடானி. நாளைய நாள் அனைவருக்கும் சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு உற்சாகமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி நேர்களே.

இன்றைய பாடல் தொகுப்பு நளினி அச்சுதன்.

0: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: மூங்கில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி,
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?

மின்னல் FM, 이름이 푸드메이 이니메이. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள். இன்றைய பாடல் தொகுப்பு நளினி அச்சுதன்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை மின்னல் FM மங்களை

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். ஜப்பானின் கழிவகற்று முறையையும் மறுசுழற்சி நடைமுறையையும் செயல்படுத்த மலேசியா பரிசீலிக்கிறது. அன்றாட வாழ்க்கையின் ஓர் அங்கமாக சுற்றுச்சூழலுக்கு ஏதுவான பழக்கங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் அதேவேளை நாடு சுழல் பொருளாதார முறைக்கு மாறுவதை துரிதப்படுத்த இது உதவும் என்று வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் காங்கோர்மேன் கூறினார். மற்றொரு நிலவரத்தில் 2026 துப்புரவு பணியாளர் விருது பெறுபவர்கள் அரசாங்க அளவில் கௌரவம் பெற வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு பரிந்துரைக்க உள்ளதாக காங்கோர்மேன் கூறினார். பொது இடங்களின் தூய்மையை பேணுவதில் ஆற்றிய சேவை தியாகங்களை அங்கீகரிக்கும் வகையில் இது அமையும். இந்த பரிந்துரை குறித்து KPKT தலைமைச் செயலாளர் டாக்டர் வீரா எம் நூர் அஹமத் தாலேபுடன் விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC சட்டத்தின் கீழ் முதலீட்டு வங்கியின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி உட்பட மூவர் மீது இன்று குவாலலம்பூரிலும் சிரம்பானில் உள்ள செஷன் நீதிமன்றங்களிலும் குற்றச்சாட்டப்படும். ஊழல் குற்றச்சாட்டுகளை அவர்கள் எதிர்நோக்கியுள்ளனர். கனடா பிரதமர் மகேனி அமெரிக்கா விதிக்கவுள்ள புதிய வரிகளை தவிர்க்கும் முயற்சியாக அதிபர் டொனால்டு டிரம்புடன் அவசர பேச்சு நடத்தியுள்ளார். கனி வர்த்தக பேச்சு குறித்து டிரம்புடன் தொலைபேசியில் உரையாடியதாக அவரது அலுவலகம் கூறியது. யுக்ரைனின் முன்னாள் தற்காப்பு அமைச்சர் மைக்கேல் ஃபெடரோவ் ரஷ்ய படையெடுப்பினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ள தேர்தல்களை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய படையெடுப்பை தொடர்ந்து யுக்ரைனில் செயல்படுத்தப்பட்டுள்ள ராணுவ சட்டம் காரணமாக தேர்தல்கள் நடத்தப்படவில்லை. யுக்ரைனின் மக்களாட்சியை ரஷ்யா பணையமாக வைத்திருக்கக்கூடாது என்று ஃபெடரோவ் சுட்டிக்காட்டினார். விளையாட்டு உலகக் கோப்பை போட்டி இந்தியா புதுடெல்லியில் நடைபெறும். இதில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் நாட்டின் இணையினர் போருதுவது கவனத்தை ஈர்க்கும் ஆட்டமாக அமைந்துள்ளது. மூன்றாவது சுற்றில் அரன்சியா சோபோயேக் சக ஆட்டக்காரர்கள் மான்வே சோங் தே காய் ஹூன் இணையுடன் களம் காணவுள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். மலேசிய மடானே அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்கின்றது. தீன் சுவை காணுங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் உஸ்தாஸ் முகமது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் இஸ்ரா வசனம் 9 தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم.
3: எடுத்து எறியப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
3: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன்.
2: இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தீ லில்லதீ ஹிய அக்வம் வ

நிச்சயமாக இந்த குர்ஆன் மிக நேரான நீதமான பாதைக்கு வழிகாட்டுகிறது. மேலும் உங்களில் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய நற்கூலி உண்டு என்று நன்மாராயம் கூறுகிறது.

0: நேர்களே, இன்று நமது தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம். வாருங்கள்.
1: அன்பிற்குரிய நேர்களே, உலகம் தோன்றிய காலம் தொட்டு மக்களுக்கு நேர் வழி காட்டுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறை தூதர்களை அனுப்பி வைத்தான். ஒவ்வொரு இறை தூதரும் மக்களுக்கு நேர் வழி காட்டுவதற்காகவும் ஓரிறை கொள்கையை நிலைநிறுத்துவதற்காகவும் பல இன்னல்களை அனுபவித்ததோடு பல தியாகங்களையும் செய்தார்கள். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனே. லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கொண்டு மக்களை நன்மையின் பக்கம் அழைத்தார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஓரிறை கொள்கையின் தூய்மை மாசுபடும் போதெல்லாம் அதனை பரிசுத்தப்படுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு சமூகத்திற்கும் நபிமார்களை அனுப்பி வைத்தான். அவ்வாறே அகிலத்தாருக்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபியாகிய நமது கோமா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்றைய அரபுலகத்தில் அறியாமை இருள் நிறைந்த காலகட்டத்தில் இறை தூதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்தார்கள்.

அன்பிற்குரிய நேயர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய போதனைகள் நிறைந்த வாழ்க்கையானது அறியாமை என்னும் இருளை நீக்கி அழகிய வாழ்க்கை முறையை மக்களுக்கு தந்ததோடு, கியாமத்து நாள் வரை அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றி நடக்கும் அழகிய முன்மாதிரியாக அவர்கள் திகழ்ந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான், அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து அல்லாஹ்வை அதிகம் தியானிப்போருக்கு நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் ஓர் அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது என்பதாக அல் குர்ஆன் அத்தியாயம் 33:21. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்தை மதிப்பை இந்த உலகத்தில் ஓங்க செய்வதற்காக அன்றாடம் சொல்லப்படக்கூடிய ஐவேளை பாங்கில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பெயரோடு நபியுடைய பெயரையும் இணைத்து இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஹ்மூத், புகழப்படக்கூடியவன் என்ற சிறப்பான பெயரை கொண்டவன். அதே வார்த்தையை தன்னுடைய நபிக்கும் அல்லாஹு தஆலா முஹம்மது என்ற திருநாமம் சூட்டியிருக்கின்றான். நரகத்தை எச்சரிப்பவர்களாகவும் சுவனத்தை கொண்டு சோபனம் சொல்பவர்களாகவும் இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபியை அனுப்பி வைத்தான். எனவே அந்த நபியின் வருகை இந்த சமுதாயத்தவர்களுக்கு மாபெரும் அருளாக அமையப்பெற்றது.

அன்பிற்குரிய நேயர்களே, அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களை புகழ்ந்து கூறும் போது இவ்வாறு கூறுகின்றான், நபியே, அகிலத்தாருக்கு உம்மை அருட்கொடையாக நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்பதாக. இந்த வசனத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள் என்பது கியாமத் நாள் வரை இந்த உலகத்தில் வர இருக்கின்ற முழு மனித சமுதாயத்திற்கும் நபியாக அனுப்பியிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் போற்றி பேசுகின்ற போது வெறுமனே எல்லோரும் போற்றுகிறார்கள் என்பதற்காக வெறும் வார்த்தைகளை மாத்திரம் நாம் சமுதாயத்தவர்களுக்கு சொல்லிவிட்டு ஏதோ புகழுக்குரிய சில வார்த்தைகள் என்ற அடிப்படையில் புகழ்ந்து விட்டு நாம் போவது அல்ல. நபி அவர்களை பற்றி நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு புகழ்ச்சியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அருங்குணங்கள் அப்படியே காணப்பட்டது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுருக்கமாக, நபியே, அகிலத்தாருக்கு உம்மை அருளாக நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்று சொல்லுகின்றான்.

அன்பிற்குரிய நேயர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உயர்ந்த பண்புகளை காட்டக்கூடிய ஒரு வரலாறு நிகழ்ச்சி. ஒரு கிராமத்து மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களை முத்தமிடுவதை பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிடுவதை பார்த்த அவர் நபி அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் உங்கள் குழந்தைகளை முத்தமிடுவீர்களா என்று. அதற்கு நபி அவர்கள், இரக்கத்தை அல்லாஹ் கலட்டி விடுவதை நான் எப்படி உனக்கு உத்தரவாதம் அளிக்க முடியும் என்று அந்த மனிதன் கேட்டதை நபி அவர்கள் வம்பித்து சொன்னார்கள். எனவே சிறுவர்களை முத்தமிடுவது என்பது, அவர்களுக்கு இரக்கம் காட்டுவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பில் இருந்தது. கருணையே உருவான காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் மட்டுமல்ல வெளியிலும் நற்குணவாதியாக திகழ்ந்தார்கள். தன் பக்கத்து அண்டை வீட்டார் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்பவர் ஒரு இறை நம்பிக்கையாளராய் இருப்பதில்லை என்று சொன்னார்கள். அபூசரே, நீ குழம்பு சமைத்தால் தண்ணீரை அதில் அதிகப்படுத்தும், உனது அண்டை வீட்டாரையும் சற்று கவனியும் என்று சொன்னார்கள். இந்த செய்தி முஸ்லீம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு ஜாதி மத பேதங்கள் கடந்து அண்டை வீட்டாராக இருக்கக்கூடிய எல்லோரிடத்திலும் மிகவும் இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிதும் வலியுறுத்தியுள்ளார்கள். அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்ததென்றால், அப்துல்லா இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழரின் வீட்டில் ஒரு ஆடு அறுக்கப்பட்டது. அவர் வீட்டிற்கு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவுடன், தமது அண்டை வீட்டில் உள்ள யூதருக்கு கொடுத்தீர்களா என இரு முறை கேட்டுவிட்டு, அண்டை வீட்டாரை எனது வாரிசாக அறிவித்து விடுவாரோ என்று நான் என்னும் அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக திருமிஜி என்ற கிதாபிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல கடன் கொடுத்த ஒருவர் அதை வசூலிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டார். இதனை பார்த்து நபித்தோழர்கள் கோபமுற்று அவரை தாக்க முற்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை விட்டுவிடுங்கள், ஏனெனில் கடன் கொடுத்தவருக்கு பேசும் உரிமை உள்ளது என்று கூறினார்கள். மேலும் அதே வயதுடைய ஒட்டகத்தை இவருக்கு கடனாக திருப்பிக் கொடுங்கள் என்று கூறினார்கள். அல்லாவின் தூதரே, அதைவிட கூடுதல் வயதுடைய ஒட்டகம் தான் உள்ளது என்று நபித்தோழர்கள் சொன்னார்கள். உடனே அவருக்கு அதையே கொடுங்கள், ஏனெனில் அழகிய முறையில் கடனை திருப்பிச் செலுத்துபவரே உங்களில் சிறந்தவர் என்று கூறினார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த செய்தி புகாரி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்று நம்மை விட கொஞ்சம் அதிக பலமுள்ளவனிடம் கடன் கொடுத்து விட்டாலே நயந்து பணிந்துதான் கேட்க வேண்டியுள்ளது. அதிகார வர்க்கம் என்றால் கேட்கவே வேண்டாம், அவர்களாக பார்த்து கொடுத்தால்தான் உண்டு. ஆனால் இங்கு ஒரு வல்லரசின் அதிபதி மாநபி அவர்களிடம் மிக சாதாரண ஒருவர், அதுவும் முதல் தடவை கடன் கேட்கும் போதே கடுமையாக நடந்து கொள்கிறார். பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கூட அதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் அந்த மனிதரிடம் மிகவும் தன்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தார்கள். இன்னும் வாங்கியதை விட அதிகமாக கொடுக்கிறார்கள், இதுதான் சிறந்தது எனவும் சொல்கிறார்கள். ஏதோ ஓரிரு நபர்களிடம் மட்டும் இவ்வாறு நடந்து கொள்ளவில்லை, மொத்த மக்களிடமும் அவர்கள் நற்குண நாயகராக திகழ்ந்தார்கள். நாமும் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை முழுமையாக பின்பற்றி அவர்களோடு சுவர்க்கத்தில் நபியுடன் இருக்க முயற்சி செய்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை. இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.

0: நம்ம அன்பான நேயர்களுக்கு காலை வணக்கம். புதன்கிழமை வணக்கம். இன்னல்ல உங்களை சந்திக்க ரவீன் திரேசா வந்திருக்கோம். வாங்க திரேசா, நல்லா இருக்கீங்களா?
1: நலம் நலமரியா அவள், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நாள் நல்லா வந்திருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு
1: மிக சிறப்பா இருக்கு. என்ன சாலையில தான் போக்குவரத்து நெரிசல். நீங்க இன்றோ என்னன்னு தெரியல.
0: இத்தனை மணிக்கு நெரிசலா?
1: ஆமா, என்ன நிறைய சாலைகள் மூடப்பட்டிருக்கின்ற சாலை பராமரிப்பு பணிகளுக்காக. அதனாலதான் சாலை போக்குவரத்து நெரிசலாக இருக்கின்றது. அதனால ஒரு அன்பான நினைவூட்டல் தான். நீங்க செல்கின்ற அந்த பக்கத்துல வந்து காலையிலேயே இப்ப பராமரிப்பு பணிகள் இருந்தா கொஞ்சம் திட்டமிட்டு மேற்கொள்ளுங்க. பயணத்தை
0: பார்த்து பத்திரமா போங்க. சரிங்க, இது திருவள்ளுவர் ஆண்டு 2057, பிரபாபவ ஆண்டு, ஆவணி திங்கள் இரண்டாம் நாள், 2026 ஆகஸ்ட் 19 வந்திருக்கு. நல்ல ஒரு புதன்கிழமை பொழுது பாருங்க, அவ்வளவு வேகமா ஓடி ஆடி முடிந்து இப்ப ஆவணியே வந்துருச்சுங்க.
1: என்ன சொல்றீங்க? இப்ப வந்து ஆகஸ்ட் முடிந்து அடுத்து செப்டம்பர் வரும்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஆண்டுக்கு நிறைவு கொடுக்கறதுக்கு நம்ம நோக்கி போய்கிட்டே இருக்கோம். அதுல உங்களுடைய இலக்குல நீங்க இருக்கீங்களா, பிடிமானமா அப்படின்றத கொஞ்சம் சரி பாத்துக்கங்க.
0: நீங்க பிடிமானமா இருக்கீங்க தானே?
1: பிடிச்சுக்கிட்டு விழவே மாட்டேன்.
0: சரிங்க சரிங்க, தொடக்க பாடல் விநாயகர் போற்றி பாடலோடு வாங்க இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு நம்ம பேர்ட் டாக் அந்த ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. இது வந்து டார்கெட் பண்ற மசில்ஸ் பாத்தீங்கன்னா லோவர் பேக், அப்புறம் கோ மசில்ஸ், பேலன்ஸ் ஸ்டெபிலிட்டி ஆகிறதுக்கும் இந்த ஒர்க் அவுட் வந்து உறுதுணையா இருக்கும். முதலில் வந்து நான்கு காலில் இது நீங்க நிக்க வேண்டும். வலது கையை முன்னாலும் இடது காலை பின்னாலும் நீட்ட வேண்டும். இது வந்து நீங்க 2-3 seconds வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இன்னொரு சைட்டும் அதே மாதிரி நீங்க செய்யணும். இந்த ஒர்க் அவுட் வந்து 10-12 reps வரைக்கும் நீங்க செய்யலாம். சரியா, தொடர்ந்து செய்யும் போது இதோட ஒர்க் அவுட்டோட ஸ்டெபிலிட்டிய நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. நாளைக்கு இன்னொரு ஒர்க் அவுட் மூலமா உங்களை சந்திக்கிறேன். நன்றி.
0: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல

0: சரி வாங்க, இன்றைக்கு வந்து நாளிதழ்கள்ல வந்திருக்கும் சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். மலேசிய நண்பன்ல வந்திருக்கும் செய்தியை சொல்லுங்க.
1: முதல் பக்கத்தில் வெளிவந்திருக்கு என்ன அப்படின்னா, வரவு செலவு திட்டம் அக்டோபர் மாதம் தாக்கல் செய்யப்படும் அல்லவா. இதுல அடுத்த ஆண்டு இந்த வரவு செலவு திட்டத்தில் M40 நடுத்தர மக்களுக்கு வந்து கூடுதல் சலுகைகள் இடம்பெறும். அது குறித்த விவரங்களை, குறிப்பா அவங்க எதிர்நோக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த சவால்களை பொருளாதார நெருக்கடியில் இருந்து அதை குறைக்கிறதுக்கு உதவும் வகையில இந்த வரவு செலவு திட்டம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: மக்கள் ஓசிக்கு நம்ம போகலாம். நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நுழைவாயில்கள் இருக்கு இல்லையா, அந்த எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது தொடர்பாக ஒரு புதிய திட்டம் வந்து வகுக்கப்பட்டிருக்கிறதா இப்ப தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றிய அறிக்கை ஒன்று அமைச்சரவையில ஒப்படைக்கப்படும் அப்படின்ற ஒரு விவரத்தை உள்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு.
1: சரி, இந்த பக்கமா வந்து நம்ம இணைய பத்திரிகைகள்ல வெளிவந்த செய்திகளை பார்க்கலாம். இந்த அடிப்படை சம்பளம் அப்படின்னு சொல்லும் போது அதை நிர்ணயம் செஞ்சிருக்காங்களா, 1700. இதனுடைய சம்பளத்தோட அந்த அளவை பற்றி மீண்டும் பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு மனிதவள அமைச்சர் வந்து ரமணன் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த உலக பொருளாதார நிலையாக இருக்கட்டும், ஒரு சராசரியாக ஒருவர் பெறும் அந்த ஊதியமானது அவங்களுக்கு வந்து மிக நல்ல மாதிரி அடிப்படை செலவுகளை மேற்கொள்ள உதவியா இருக்கணும் இல்லையா, அதனால அதை வந்து கொஞ்சம் பரிசீலனை செய்ய போறோம்னு சொல்லியிருக்கிறாரு.
0: சரி, அப்புறம் இணையதளங்களில் நேற்று வந்து ஒரு செய்தி, 2000 திருப்பத்தராது இந்த ஆண்டிற்கான SPM தேர்வு பார்த்தோம்னா நவம்பர் 23 December 17 வரையில் நடைபெறும் அப்படின்னு கல்வி அமைச்சர் வந்து தெரிவித்திருக்காங்க. அதனால கொஞ்சம் SPM தேர்வை எழுதக்கூடிய நம்மளுடைய மாணவர்கள் இதை கவனத்தில் கொள்க. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 3334 தேர்வு மையங்கள்ல பார்த்தோம்னா 420879 மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கு பதிவு செய்திருக்காங்க அப்படின்ற ஒரு விபரத்தை வந்து கல்வி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றது.
1: இதற்கிடையில் இந்த ஆண்டிற்கு இந்த தவணைக்கான உயர்கல்வி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இடம் கிடைத்துவிட்டது. இப்ப அவங்க எல்லாம் பரபரப்பா இருப்பாங்க ரவீன், தத்தம் எந்த பல்கலைக்கழகத்துக்கு செல்லணும், அவங்களுடைய அந்த ஓரியன்டேஷன் வாரம் இருக்கு இல்லையா, ஏற்பாடுகள் இருக்கு, அவங்களுக்கு முன்கூட்டி நம்முடைய வாழ்த்து.
0: சரி, இன்றைக்கு வந்து நம்ம நேர்கள் அழைக்க போறாங்க. ஒரு முக்கியமான நாள் இன்றைக்கு வந்து அனுசரிக்கப்படுகின்றது, அதாவது உலக புகைப்பட தினம். இந்த புகைப்படமையும் நம்மையும் பிரிக்கவே முடியாது இல்ல தெரியா.
1: ஒரு காலகட்டத்துல புகைப்படம் அப்படின்னு சொன்னா புகைப்பட கலைஞர்கள் தான் அப்படின்னு இருந்த காலம் மாதிரி.
0: சரி,
1: இப்ப கையில யாரு,
0: எல்லோருமே புகைப்பட கலைஞர்கள்,
1: எல்லாரும் புகைப்பட
0: கலைஞர்கள்.
1: எப்படி கேட்க போறீங்க ரவி,
0: கேள்வி என்னன்னா நமக்கு வந்து ஒரு புகைப்படம் இருக்கும், அந்த புகைப்படத்தையும் நம்மையும் பிரிக்கவே முடியாது. நீங்க எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் கொடுங்க, அந்த புகைப்படத்தை நான் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேங்க. அது என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், அது யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க ஒரு பொக்கிஷமா வைத்திருக்கிற ஒரு படம், அது என்ன புகைப்படம்?
1: அதான் அழைத்து எங்களோட பகிர்ந்து கொள்ள போறீங்க. அது எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கு. ஏன்னா ஒரு சில நினைவுகள் வந்து நம்ம மறக்கணும்னு நினைச்சாலும் அழைக்க முடியாது, திரும்பி அந்த காலகட்டத்துக்கு போக முடியாது. அதனால இது என்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, இது என்கிட்ட கேட்காதுங்க. நீங்க பாத்திருக்கீங்களா அந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து பேசும்போது, அக்கா தங்கச்சும் கூட என்ன அவங்க வந்து ஒரே சச்சரவா இருக்கு, பார்த்தா இல்ல இது நான் அப்பா காலத்துல இருந்து வச்சிருக்கேன், என்கிட்ட இருந்து இப்ப கேக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் இருந்தா அழைத்து சொல்லுங்க.
0: 2 8 2 5 7 3 3 4 7 6 8 ஆதவன் படத்துக்காக பாடல் வருது, இப்ப கேக்கலாம்.

0: வணக்கம். கேட்டு இருக்கோம், சரி நேர்கள் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம். இன்றைக்கு வந்து உலக புகைப்பட நாள், புகைப்பட தினத்தை வந்து நம்ம அனுசரிச்சுட்டு இருக்கோம்.
1: வாழ்க்கையில ரவின் எல்லாருமே இந்த புகைப்படத்துக்கான ஆல்பம் சொல்லுவாங்களே,
0: சரி
1: எல்லாரும் வீட்லயும் இருக்கும். பொக்கிஷமா பாப்பாங்க, ஒரு சில படங்கள் யாராவது கை வச்சா கூட அந்த கையில அடிப்பாங்க,
0: எடுக்க கூடாது அந்த மாதிரி.
1: அந்த மாதிரி பொக்கிஷம் உங்ககிட்ட இருந்தா அழைத்து எங்களோட சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்று எங்களுக்கு.
0: சில வீடுகள்ல பார்த்தோம்னா 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் இருக்கும், பாட்டி காலத்தை அந்த புகைப்படத்தை எடுத்திருந்திருப்பாங்க. அது வந்து அம்மா வந்து பாத்துட்டு இருந்திருப்பாங்க. அம்மாவுக்கு பிறகு நம்ம வந்ததுக்கு அப்புறமா இது வந்து எத்தனை ஆண்டுக்கு எத்தனை தலைமுறையை பார்த்திருக்கு தெரியுமா அந்த புகைப்படம், உனக்கு எப்படி தெரியும் வரலாறு, அந்த மாதிரி சொல்லுவாங்களே.
1: சொல்லும் திரைப்படம்
0: வரலாறு சொல்லு புகைப்படம்
1: திரைப்படத்துக்கு ஓடியாச்சு
0: ஓடியாச்சு. சரி நீங்க அழைத்து சொல்லுங்க, கதையை பேசலாம். இன்றைக்கு என்ன கதை காத்துக்கிட்டு இருக்கு வாங்க இப்ப நம்ம நிகழ்ச்சியில கேக்கலாம்.
2: வணக்கம், காலையிலே கதை பேசலாம். ஒரு சின்ன உணவகத்தில் காலை முதல் இரவு வரை பாத்திரம் கழுவி கொண்டு இருந்தான் அந்த இளைஞன். அவன் கைகளில் எப்போதும் சோப்பு நுரை இருக்கும். ஆனால் அவன் மனதில் இருந்தது ஒரே ஒரு கனவு, ஒரு நாள் பெரிய சமையல் கலைஞனாக வேண்டும். வேலை முடிந்த பிறகும் அவன் வீட்டுக்கு போக மாட்டான். எல்லோரும் சென்ற பிறகு மறைந்து நின்று தலைமை சமையல் கலைஞர் எப்படி சமைக்கிறார் என்று கவனிப்பான். பிறகு மீதமிருந்த காய்கறிகளை வைத்து இரவு முழுவதும் தனியாக பயிற்சி செய்வான். பலமுறை உணவு சரியா வரவில்லை, சுவையும் சரியா இல்லை. ஆனால் அவன் தன் கனவை மட்டும் கைவிடவில்லை. ஒரு நாள் உணவகத்தில் பெரிய கூட்டம். அதே நேரத்தில் தலைமை சமையல் கலைஞருக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போனது. முதலாளிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்போது அந்த பாத்திரம் கழுவும் இளைஞன் மெதுவாக வந்து, ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்றான். வேற வழி இல்லாமல் முதலாளியும் சம்மதித்தார். அன்று அவன் சமைத்த ஒவ்வொரு உணவின் மனமும் அனைவரையும் கவர்ந்தது. வந்தவர்கள் சாப்பிட்டு முடித்து கை தட்டினார்கள். முதலாளி அவன் அருகில் வந்து அவன் அணிந்திருந்த பழைய உடைக்கு பதிலாக வெள்ளை சமையல் கலைஞரின் உடையை அவனுக்கு கொடுத்தார். அவன் கண்களில் ஆனந்த கண்ணீர். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? நமக்கு பிடித்த வேலையை மனதார செய்தால் அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு நாள் அது நம்மை உயர்த்தும். வாய்ப்பு வரும் என்று காத்திருக்காதீர்கள். வாய்ப்பு வரும்போது தயாராக இருக்கும்படி இன்றே உங்கள் கனவுக்காக பயிற்சி செய்யுங்கள். கனவு மட்டும் போதாது, அதற்காக தினமும் உழைக்க வேண்டும். உங்கள் திறமையை யாரும் பார்க்காமல் இருந்தாலும் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். ஒரு நாள் உங்கள் திறமையே உங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கும். மீண்டும் அடுத்த கதையை சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலு.
3: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.

0: உலக புகைப்படம் தினம் இன்றைக்கு உங்ககிட்ட இருக்கிற பொக்கிஷமா நீங்க பாக்குற பாதுகாக்கிற ஒரு புகைப்படம் என்ன? இன்றைக்கு வணக்கம் இன்னலுக்கு அழைத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
1: என்ன நடந்தாலும் இந்த புகைப்படத்து மேல மட்டும் கையே வைக்க கூடாதுன்னு இன்னமும் நீங்க போராடிட்டு இருந்தீங்கன்னா அதுதாங்க எங்களுக்கு வேணும்.
0: லோகேஸ்வரி காலை வணக்கம் உங்களுக்கு.
2: ரொம்ப காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன்.
1: சரி, அந்த மகிழ்ச்சியோட சொல்லுங்க, எந்த புகைப்படத்தை நீங்க அப்படியே வந்துட்டு
0: பாதுகாத்துட்டு
1: வரீங்க?
2: என்னோட அப்பாவோட குழந்தை போட்டோவும் என்னோட அம்மா அப்பாவோட கல்யாண போட்டோ அவங்களோட எல்லாம் நான் வச்சிருக்கேன்.
1: ஓ சரி, வீட்டுல எத்தனை பேரு கூட பிறந்தவங்க?
2: கூட பிறந்தவங்க 17 பேரு.
1: ஐயோ, அந்த மிச்சம் இருக்கிற 6 பேரோட எப்படி நீங்க போராடி பாதுகாக்கறீங்க?
2: எனக்கு முன்னில இருந்தே இந்த புகைப்படம் எல்லாம் சேர்த்து வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த மாதிரி படங்கள் எல்லாம் அதுலயே நான் எங்க அப்பா அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். ஐயோ, இதுக்கு மேல இது பத்திரமா நம்ம தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு தேடினாங்க வீட்டுல, சத்தமே போட்டுக்கல.
0: சொல்லாமக்கு எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்க.
2: ஆமா, அப்புறம் பார்த்தாக்கா தேடுறாங்க. அது மாதிரி இல்ல, அது மட்டும் இல்ல, எங்க அம்மாவோட ரொம்ப பழைய படம் அதெல்லாம் நான் வச்சிருக்கேன், நான் தான் வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும்.
1: அதாவது இது பாதுகாப்பு அப்படின்றதுக்கு முன்கூட்டியே வந்து திருடப்பட்டிருக்கு இந்த படங்கள் எல்லாம் இல்லையா?
2: தவனேஸ்வரன்,
1: உங்ககிட்ட புகைப்படங்கள் இருக்கா?
3: எங்க ஃபேமிலி படம் அக்கா, நாங்க வந்து 2023 எடுத்தோக்கா. நானு, எங்க அம்மா நிர்மலா, அப்புறம் அப்பா முரளி, அப்புறம் ரெண்டு அக்கா சவிதாஷினி சர்வேஸ்வரியா, அப்புறம் நான் அக்கா.
0: அந்த புகைப்படம் நீங்க பாதுகாத்துட்டு வரீங்களா இல்ல வீட்டுல வைத்திருக்காங்களா? பாதுகாத்துட்டு வர. இந்த மாதிரி இந்த புகைப்படம் அப்படின்னாலே நல்ல நல்ல நினைவுகள் இருக்கும். இன்னைக்கு உலக புகைப்பட நாள் அப்படின்றதுனால கொஞ்சம் பாருங்க உங்ககிட்ட இருக்கிற புகைப்படங்களை.
1: ஆமா, நல்ல நினைவுகளை இருக்கும் வரையில் சேகரிப்போம்.

0: தற்காப்பு துறையை வலுப்படுத்த கூடுதல் நிதி தேவைப்படுகிறது. பிரதமர் தகவல். ஈராயிரத்து 30க்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு 30% பங்களிப்பை வழங்கும் சரியான தடத்தில் இலக்கவியல் பொருளாதாரம். வணக்கம், சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். நாட்டின் தற்காப்பு ஆற்றலை வலுப்படுத்துவதற்கான கூடுதல் ஒதுக்கீடு மில்லியன் கணக்கான ரிங்கேட்டிலிருந்து பில்லியன் ரிங்கேட்டை எட்டக்கூடும் என பிரதமர் ரத்துஸ் அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். நெருக்கடியான பாதுகாப்பு சூழலை எதிர்கொள்ள நாடு போதுமான சொத்துடைமைகளையும் ஆற்றலையும் கொண்டிருப்பதை உறுதிப்படுத்த இது அவசியமாகிறது. மேலும் உலக வல்லரசுகளான அமெரிக்காவும் சீனாவுக்கும் இடையிலான பதற்றம் எழுந்துள்ள புவிசார் அரசியல் சூழலும் கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வட்டாரத்தில் நிலையற்ற பாதுகாப்பு சூழலை தொடர்ந்து கடந்த 3 ஆண்டுகளில் தற்காப்புத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை அரசாங்கம் அதிகரித்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். ஈராயிரத்து 27 வரவு செலவு திட்டத்தில் மக்களின் சக்திக்கு உட்பட்ட தரமான சுகாதார பாதுகாப்பு, பொது சேவை தளங்களில் கூட்ட நெரிசலை குறைத்தல், சுகாதார ஆள்பலத்தை வலுப்படுத்துதல், நோய் தடுப்பை மேம்படுத்துதல் ஆகியவற்றிற்கு தொடர்ந்து கவனம் செலுத்தப்படும். மலேசியர் அனைவரும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள சமமான வாய்ப்பு வழங்கப்படுவதை இது உறுதிப்படுத்தும் என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. மேலும் உதவித்தொகை நிர்வகிப்பை மேம்படுத்தவும் மக்களின் நலனை பாதிக்க செலவின திறனை உயர்த்தவும் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்தது. 2027 வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 மக்களவையில் சமர்ப்பிக்கப்படும். 2030 இலக்கவியல் பொருளாதாரம் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு 30% பங்களிப்பை வழங்கும் சரியான தளத்தில் உள்ளது. 2026-2030 தேசிய செயற்கை நுண்ணறிவு AI செயல் திட்டம், 2030 இலக்கவியல் மலேசியா உட்பட அரசாங்கம் அறிமுகப்படுத்திய கொள்கைகள் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைவதை உறுதி செய்வதில் முக்கிய உந்து சக்தியாக விளங்குவதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் தியோ கூறினார். 2030 மலேசியாவை செயற்கை நுண்ணறிவு நாடாக மாற்றுவதற்கான பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமின் தூரநோக்கு இலக்கை அடைவதை உறுதி செய்வதில் அமைச்சர் உறுதியாக இருப்பதாக கோபிந்த் தெரிவித்தார். ஜப்பானின் திடக்கழிவு அகற்றும் முறையையும் மறுசுழற்சி நடைமுறையையும் செயல்படுத்த மலேசியா பரிசீலிக்கிறது. அன்றாட வாழ்க்கையின் ஓர் அங்கமாக சுற்றுச்சூழலுக்கு ஏதுவான பழக்கங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் அதேவேளை நாடு சுழல் பொருளாதார முறைக்கு மாறுவதை துரிதப்படுத்த இது உதவும் என்று வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஹாங் கோர்மேங் கூறினார். ஜப்பான் அதன் திறன்மிக்க கழிவு மேலாண்மை முறைக்கும் வலுவான தூய்மை கலாச்சாரத்திற்கும் நன்கு அறியப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையே முன்மொழியப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் வழி சுழல் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் கழிவு மேலாண்மையை நவீனமயமாக்குவதிலும் மலேசியாவும் ஜப்பானும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தயாராக உள்ளதாக ஹா தெரிவித்தார். இதனிடையே 2026 துப்புரவு பணியாளர் விருது பெறுபவர்கள் அரசாங்க விருதுகளை பெற வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு பரிந்துரைக்கவுள்ளது. பொது இடங்களின் தூய்மையை பேணுவதில் அவர்கள் ஆற்றிய சேவை தியாகங்களை அங்கீகரிக்கும் வகையில் இது அமையும். இவ்வாண்டு விருது பெறுபவர்கள் தங்களின் பங்களிப்புகளுக்கு உரிய அங்கீகாரத்தை பெறுவதை உறுதி செய்ய இந்த பரிந்துரை குறித்து KPKT தலைமைச் செயலாளர் டாக்டர் வீரா நோர் அஸ்மான் தையப்புடன் விவாதிக்க ப்பட்டதாக அமைச்சர் ஹாங் கோர்மேங் கூறினார். நாட்டின் துப்புரவு பணியாளர்களை கௌரவிக்கும் வழக்கம் பினாங்கு மாநில அரசால் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC சட்டத்தின் கீழ் முதலீட்டு வங்கியின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி உட்பட 3 மீது இன்று குவாலலம்பூரிலும் சிரம்பானிலும் உள்ள ஷெஷன் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படும். நீதிபதி அசுரா அல்வி முன்னிலையில் அந்த முன்னாள் தலைமை செயல் அதிகாரி மீதும் நீதிபதி சுசானா ஹுசேன் முன்னிலையில் டத்தோ பட்டம் கொண்ட நிறுவன இயக்குநர் மீதும் குற்றம் சாட்டப்பட உள்ளதாக நீதிமன்ற தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 130 மில்லியன் செங்கேட்டுக்கும் அதிகமான ஊழல் குற்றச்சாட்டுகளை அந்த முன்னாள் தலைமை செயல் அதிகாரியும் 6.56 மில்லியன் ரிங்கிட் மதிப்புடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை தனியார் உயர்கல்வி நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரியும் எதிர்நோக்கியுள்ளனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
1: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
2: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
3: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
0: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
3: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
2: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: மேற்கு கொலம்பியாவில் இம்மாதம் 10 ஏற்பட்ட ரிக்டர் கருவியில் 7.4 பதிவான வலுவான நிலநடுக்கத்தால் சுமார் 9.57 பில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிபர் எபெலாடோ டெல்லா எக்ஸ்பரேலா கூறினார். நிலநடுக்கத்தில் 289 பேர் உயிரிழந்தனர், 4,187 பேர் காயமடைந்தனர், மேலும் 143 பேரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. சுமார் 27,000 வீடுகள் அழிந்து சில மருத்துவமனைகளும் பள்ளிகளும் சேதமுற்றன. புதிய அதிபராக பதவியேற்ற 3 இந்த பேரிடரை எதிர்கொண்ட டேலா எக்ஸ்பரேலா தனியார் துறையின் ஆதரவுடன் மீட்பு மீள் உருவாக்க திட்டத்தை தொடங்க உத்தரவிட்டுள்ளார். கனடா பிரதமர் மகேனி அமெரிக்கா விதிக்கவுள்ள புதிய வரிகளை தவிர்க்கும் முயற்சியாக அதிபர் டொனால்டு டிரம்புடன் அவசர பேச்சு நடத்தியுள்ளார். கனி வர்த்தக பேச்சு குறித்து டிரம்புடன் தொலைபேசியில் உரையாடியதாக அவரது அலுவலகம் கூறியது. கனடா மீது 50% எதிரீட்டு வரி விதிக்கும் உத்தரவை டிரம்ப் கடந்த மாதம் பிறப்பித்திருந்தார். இந்நிலையில் மது, வாகனங்கள், பால் பொருள்கள் தொடர்பாக கனடா அமெரிக்காவுக்கு பாகுபாடான அணுகுமுறை காட்டுவதாக வெள்ளை மாளிகை குற்றம் சாட்டியுள்ளது. யுக்ரைனின் முன்னாள் தற்காப்பு அமைச்சர் மைக்கேல் ஃபெடரோவ் ரஷ்ய படையெடுப்பினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ள தேர்தல்களை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய படையெடுப்பை தொடர்ந்து யுக்ரைனில் செயல்படுத்தப்பட்டுள்ள ராணுவ சட்டம் காரணமாக தேர்தல்கள் நடத்தப்படவில்லை. யுக்ரைனின் மக்களாட்சியை ரஷ்யா பணையமாக வைத்திருக்கக்கூடாது என்பதை ஃபெடரோவ் சுட்டிக்காட்டினார். நீடிக்கும் போருக்கு நடுவே சட்டப்படியான, பாதுகாப்பான, நடைமுறைக்கு ஏற்ற வழிமுறையின் மூலம் முழுமையான மக்களாட்சி செயல்முறையை மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். விளையாட்டு உலக பூப்பந்து போட்டி. தேசிய ஆடவர் இரட்டையர் ஆட்டக்காரர்கள் நேருக்கு நேர் மோதுவது 3 சுற்றின் முக்கிய போட்டிகளில் ஒன்றாக அமைந்துள்ளது. எரன்சியா ஜோபோயே சக நாட்டின் மான்வி சோங் தே காய்ஹூன் இணையுடன் களம் காணவுள்ளனர். முன்னதாக எரன் ஒயே தாய்லாந்தின் பெராத்தாச்சாய் சக்போன் பக்காபோன் தெராட் சக்கோலை வீழ்த்தி முதல் 16 சுற்றுக்கு முன்னேறினர். சீனாவின் ஹுவாங்டி லியூ யாங்கை தோற்கடித்த வேச்சோங் கைவோன் இணை 3 சுற்றுக்கு முன்னேறியது. காலிறுதிக்கான இடத்தை பெற இரு இணையினரும் மோதவுள்ள நிலையில் சகானி ஆட்டக்காரர்கள் என்று பாராமல் கடுமையாக போட்டியிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நிறைவாக 2026 ஸ்லாங்கூர் சுக்மா. இந்த போட்டி தொடங்கி 4 நாளான நேற்று போட்டிகள் மேலும் விறுவிறுப்பாக இருந்தன. சில போட்டிகளில் சுக்மா சாதனைகள் முறியடிக்கப்பட்டதுடன் விளையாட்டாளர்களின் வெற்றி கதைகளும் கவனத்தை ஈர்த்துள்ளன. மலேசிய புத்ரா பல்கலைக்கழக அரங்கில் அதிவேக ஓட்டக்காரர் ஜொஹோரைச் சேர்ந்த டேனிஷ் இத்திகார் முகமது ரோஸ்லி ஆடவர் 200 பந்தயத்தில் தங்கம் வென்றதன் மூலம் ஹெட்ரிக் அடித்தார். அத்துடன் சுக்மா சாதனையையும் முறியடித்தார். சுக்மா பதக்கப்பட்டியல் நிலவரம். 23 தங்கம், 24 வெள்ளி, 15 வெண்கலம் என ஸ்லாங்கூர் தொடர்ந்து முன்னிலை வகிக்கும் வேளை 17 தங்கம், 20 வெள்ளி, 15 வெண்கல பதக்கங்களை கொண்டுள்ள ஜோஹோர் 2 நிலைக்கு முன்னேறியது. திருங்கானு 15 தங்கம், 22 வெள்ளி, 14 வெண்கல பதக்கங்களுடன் 3 இடத்தில் உள்ளது. தற்காப்பு துறையை வலுப்படுத்த கூடுதல் நிதி தேவைப்படுகிறது, பிரதமர் தகவல். 2030 மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு 30% பங்களிப்பை வழங்கும் சரியான தடத்தில் இலக்கவியல் பொருளாதாரம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் அரிகிருஷ்ணன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
4: வரலாற்றில் இன்று 1995 இன்றைய நாளில் டிரான்ஸி நிறுவனம் நெக்ரிசமிலான் போர்டிக்சன் கரையிலிருந்து 8 கடல் தொலைவில் உள்ள பேம்பெக்ஷோல் கடலடியில் இருந்து 391 பழமையான பீரங்கியை வெளிக்கொணர்ந்தது. டச்சுக்காரர்களுக்கு சொந்தமான நசாவ் போர்க்கப்பலின் இந்த பீரங்கி 1606 ஆகஸ்ட் 18 நாள் போர்த்துகீசியர்களுக்கு எதிரான கேப் ரச்சாடோ போரின் போது மூழ்கியதாக நம்பப்படுகிறது. சுமார் 3 மெட்ரிக் டன் 2 மீட்டர் நீளமும் கொண்ட இந்த பீரங்கி 24.61 மீட்டர் ஆழத்தில் கண்டெடுக்கப்பட்டது. டிரான்ஸி நிறுவனம், மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் UKM, லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பில் மேற்கொண்ட இந்த ஆழ்கடல் ஆய்வில் நசாவ் கப்பலின் சிதைவுகளை சுற்றி மனித எலும்புகள், வெள்ளி காசுகள், மட்பாண்டங்கள் உள்ளிட்ட பொருள்களும் கண்டெடுக்கப்பட்டன. பிரிட்டிஷாருக்கு சொந்தமான கெரோலைன் வணிக கப்பல் 1818 மூழ்கியதாக நம்பப்பட்ட நிலையில் அதை கண்டறியும் பணியில் ஈடுபட்டிருந்த போது டிரான்ஸி நிறுவனம் தற்செயலாக நசாவ் கப்பலின் சிதைவுகளை கண்டெடுத்தது. இதையடுத்து 1995 ஏப்ரல் மாதத்தில் இருந்து தேடுதல் தொடங்கியது. இத்தேடலை மேற்கொள்வதற்காக 6 தொழில்முறை ஆழ்கடல் மூக்குழிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். இத்திட்டத்தை நிறைவேற்ற 3 மில்லியன் ரிங்கேட் செலவிடப்பட்டது.
5: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: இது வணக்கம் மின்னல் காலை. வணக்கம் உங்களுக்கு. வேலைக்கு போகும்போது பார்த்து பத்திரமா போங்க. இன்றைக்கு காலையில் 9 மணி வரைக்கும் திரேசா, சில பகுதிகள் வந்து கடுமையான மழையா இருக்கும் அப்படின்னு மேட் மலேசியா சொல்லியிருக்காங்க. இங்கன்னு பார்த்தோம்னா பர்லீஸ் கடா பஹாங், அப்புறம் வந்து நகரி சம்பிலான் மலாக் ஜோஹர், இந்த இடத்துலலாம் வந்துட்டு கொஞ்சம் மழையா இருக்கும். கொஞ்சம் வேலைக்கு போகும்போது மழையா இருந்துச்சுன்னா பார்த்து பத்திரமா உங்களுடைய பயணம் இருக்கட்டும்.
1: ஆமா, இந்த புகை போட்டதுக்கு மத்தியில மழை வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா?
0: நல்லா இருக்கும் தான், சூட்டுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். மழை வந்துச்சுன்னா
1: குளுகுளுன்னு இருக்கும். அப்ப புதன்கிழமை குளுகுளுன்னு இருக்க ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கணும்.
0: இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, ஒருத்தருக்கு வந்து 55 வயதுல பணி ஓய்வு பெற்றிருக்காரு. 7 லட்சம் இவருக்கு வந்து இபிஎஃப் சேமிப்பு பணம் கிடைச்சிருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் 21 நாட்கள்ல பார்த்தோம்னா அந்த 7 லட்சம் காலி ஆயிருச்சு. எப்படிங்க 21 நாள்ல ஒரு அருணாச்சலம் படத்துல 30 கோடி கொடுத்துட்டு 30 நாள்ல செலவு பண்ணுங்க அப்படின்னு
1: வருமே?
0: அதுக்கு செலவு பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் பணம் வந்தா பரவாயில்ல திரேசா,
1: எதுவுமே தங்க கூடாது வேற.
0: அதுதான், இவர் வந்து 7 லட்சம் பணி ஓய்வு பெற்று 21 நாட்கள்ல அந்த பணம் அப்படியே காலி ஆயிருச்சு. எப்படிங்க இவ்வளவு பணம் உங்களோட பணம் வந்து முடிஞ்சிச்சுன்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்லிருக்காருனாக்கா, வாகனம் வாங்கியிருக்காங்க, வீடு வந்து புதுப்பித்திருக்காங்க, அப்புறம் வந்து மகனுடைய திருமண செலவுகள்லாம் பார்த்ததுனால மற்ற செலவுகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கட்டி முடிச்சிட்டு 7 லட்சம் இப்ப வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து நான் வந்து ஒரு பாதுகாவலர் வேலைக்கு போறேன் அப்படின்னு அவர் வந்து பணி ஓய்வு பெற்றதே ஓய்வு பெறதுக்கு இப்ப வந்து பணம் இல்லாததுனால ஒரு பாதுகாவலர் வேலைக்கு போறாராம். பாருங்க,
1: இதைதான் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. என்னன்னா, இந்த பணி ஓய்வுக்கு பிறகு வந்து கிடைக்கிற பணத்தை நம்ம வந்து வைத்து கொஞ்சம் கொஞ்சமா செலவு செய்யும் போதுதான் அந்த இருக்கிற நாள்ல வந்து நிம்மதியா, அப்பா என்னோட பணம் நான் செலவு செய்யறேன், நல்லா மகிழ்ச்சியா வாழ்றேன்னு இருப்போம் இல்லையா?
0: ஆமா.
1: ஆனா அது ஒரே தடவையில நீங்க சொன்ன மாதிரி ஒரே வாரத்துல இத்தனை நாட்கள செலவழிச்சுட்டு போனோம், என்ன ஆகுறது? திரும்ப வேலைக்கு போனா அங்க பணி ஓய்வு கிடையாது.
0: அதுதான் அதுதான் வந்து நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சு. செலவு பண்ணிடுவாங்க.

0: மின்னல் FM வணக்க மின்னலில் நிதி நிர்வாக ஆலோசனைகளுடன் திரு குணசீலன் கண்ணன்.
1: இந்த விடுமுறை காலம் வந்துட்டாலே, ஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ஒரு லாங் ஹாலிடே வந்துட்டாலே, அப்போ மக்கள் என்ன செய்வாங்க, நம்ம வந்து பலிக்கம் பூங்க பண்ணுவோம், நம்ம இல்லை ஒரு ஹாலிடே போகலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. அப்போ பலிக்கம் பூங்க போனாலே இன்னைக்கு வந்து நம்ம வந்து பெட்ரோல் பாய்க்கணும் வாகனத்துக்கு, அப்புறம் நம்ம டோல் கட்டணும், அப்புறம் அங்கே போய் செலவுகள் இருக்கு. இல்லை ஹாலிடே போனாக்கா, ஏன்னா அந்த லாங் ஹாலிடே வந்துட்டாலே கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து நம்ம எங்கே ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ இதுக்கு வந்து முக்கியமாக வந்து ஒரு பட்ஜெட் கண்டிப்பாக நீங்கள் போட்டுருக்கணும். அப்போ நான் வந்து ஒரு ஹாலிடே போனேன், இல்லைனா வந்து பலிக்கம் பூங்க ஏதாவது நான் போகிறேன், என்னோட ஹோம் டவுன் நான் திருப்பி போகிறேன் அப்படின்னாக்கா, இங்க ஒரு பட்ஜெட் கண்டிப்பா செஞ்சிருக்கணும். நான் இங்க போனாக்கா இவ்வளவுதான் செலவுகள் என்னால நான் வந்து செய்ய முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா பட்ஜெட் நீங்க செய்யலனாக்கா, நீங்க வந்து டாம் டூம் செலவு பண்ணீங்கனாக்கா, அப்ப மாச கடைசியில வந்து நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு, வீட்டு காசு கட்டணும், காடி காசு கட்டணும். அப்ப இந்த செலவுகளுக்கெல்லாம் நீங்க வந்து அந்த பட்ஜெட் நீங்க போடலனாக்கா, அப்ப என்ன ஆகும், அப்ப நீங்க வந்து கடன் எடுக்கிற வாய்ப்புகள் வரும். அப்ப நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும், இல்ல வேற இல்ல லோன் எடுக்கணும். லோன் எடுத்துதான் நீங்க வந்து மத்த செலவுகள் எல்லாத்தையும் நீங்க பார்க்க முடியும். அப்ப இந்த பட்ஜெட் நீங்க போடலனாக்கா, அப்ப இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையெல்லாம் வரும். அப்படி கண்டிப்பாக நீங்க வந்து இந்த விடுமுறை காலத்துல வந்து நீங்க ஒரு பட்ஜெட் போட்டுக்கங்க. பட்ஜெட் போட்டுங்க, இவ்வளவுதான் நம்மளால செலவு பண்ண முடியும் அப்படின்னு.
2: இளமை, புதுமை, இனிமை.

0: நம்மளோட நட்பு வட்டத்துல கண்டிப்பா ஒருத்தவங்க இருப்பாங்க, பணம் வந்து தங்கவே தங்காது, அவங்க ஏதாவது செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் பணம் கிடைத்தாலே செலவு பண்ணிடுவாங்க, ஏதாவது வாங்கிடுவாங்க, கேட்டா பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நபர் உங்ககிட்ட இருக்காங்களா, உங்களுக்கு தெரிந்தவங்க இருக்காங்களா, நம்ம கேட்டிருந்தோம்ல.
1: ஆமா, அதாவது சிலருக்கு வந்து பணத்தை பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து பணத்தால பிடிக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அதுல யாரு எதை பிடிச்சிருக்கா அப்படின்றத நாம கேட்டிருந்தோம்.
0: குணசுந்தரி யார் அப்படி இருக்கா நீங்க சொல்லுங்க, யார் ரொம்ப செலவு பண்றது?
1: அந்த வணக்கத்திலேயே நான் கொஞ்சம் சுதாகரிச்சுக்கிட்டு ரவீன் வணக்கம் அப்படின்னு பாருங்க. குணசுந்தரி சொல்லுங்க, என்ன கதை? ஏன்
2: நான் தான் கையில காசு இருந்தா சும்மாவே இருக்க மாட்டேன், எனக்குன்னு எதுவும் பண்ண மாட்டேன். என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான், லைக் யாராச்சும் காசு கேட்டாங்கன்னா யோசிக்காம
0: கொடுத்துருவேன்.
2: கல்ச்சரோட சங்கிலாம் கட்டி கொடுத்துருக்கேன்.
0: மொதத்தான் திரேசா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, மாச கடைசியில இருக்கும் ரவீன்.
2: அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, நான் ஜேபில இருக்கேன், அந்த பக்கம் வரணும்னா கொஞ்சம் கஷ்டம்.
1: நகல இன்னும் கழுத்துல இருக்குல்ல, கழுத்துல கையில எல்லாம் இருக்க.
2: என்னோட

0: போய் சொல்றாங்களாம் கூட யோசிக்க மாட்டேன், கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன்.
1: புரியுது, அவங்க அப்படி. நீங்க எப்படிங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த மாதிரி இருக்காங்களா? அந்த பணம் கொஞ்சம் இருந்தாலே போதும், அப்படியே செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
2: கையில வரதும் போகல, அப்படியே போறதும் தெரியல, அப்படின்னு அழைத்து சொல்லலாம். 3228235733 அல்லது 4768 என்ற எண்களுக்கு.

0: பக்கத்து வீட்லயே நான் தான் சொல்லிக் கொடுத்தேன்.
1: நீங்க எடுத்த செல்ஃபில கொடி தலைகீழா இருக்கிறது பாக்கலையா?
0: அது எடுக்கும் போது

0: அப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
1: அதான் சொல்றேன், டாலர் குமிலாங் அடையாளம் மட்டும் இல்ல, நம்ம நாட்டுடைய பெருமையும். சமூக வலைதளத்துல பதிவு செய்யறது முக்கியம் இல்ல, அத சரியா பதிவு செய்திருக்கோமான்னு பாக்கணும்.
0: இந்த தேசிய மாதத்தில் ஜாலோர் கமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
1: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.
2: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசேதும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
4: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசிய மடானி, வளமே வாழ்வின்பம்.
3: தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM.

0: யுகா வந்திருக்காங்க. காலை வணக்கம் யுகா உங்களுக்கு.
1: காலை வணக்கம் உங்க ரெண்டு. காலை வணக்கம்
0: சொல்லுங்க யுகா, யார் ரொம்ப செலவு பண்றது?
2: அடக்கம் பிடிச்சிருக்கு உங்க கிட்ட தெரியுமா?
1: நான் செலவு பண்றேன்னா நானா வந்துட்டு ஜாமான் வாங்கும் அப்படின்னு இல்ல. காசு மிச்சமா இருக்கு அந்த மாசத்துக்கு நம்ம அப்பாட ஒரு அமௌண்ட் நம்ம இந்த மாசம் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னா ஏத்த மாதிரி எங்க இருந்துதான் செலவு வரும்னே தெரியல.
0: வந்துடும்
1: ஒரு செலவு வந்து வந்துடும். அது வந்து நான் வந்து செலவு பண்ணணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷன் எனக்கு இல்ல. காசு இருக்கிற காசு எப்படியாவது இருக்கிற செலவையே குறைச்சி சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன்.
0: இப்ப செலவுன்னா பெரும்பாலும் எந்த மாதிரியான செலவு உங்களுக்கு வரும்?
1: ரொம்ப நான் வந்து என்னோட வாகனம் தான் வந்துட்டு திடீர்னு அவர் ஏதாச்சும் செலவு வைப்பாரு.
0: பழுதாயிரும்.
1: ஆமா.
0: ஐயோ.
1: மத்த விஷயம் ஒன்னு வாகனம் அப்படி இல்லன்னா எனக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாம போயிடும். அந்த ரெண்டு விஷயத்துலதான் எனக்கு வந்து செலவு வந்து திடீர்னு வந்து
0: எதிர்பார்க்காம நடக்கிறதுனால அங்க ஒரு செலவு உங்களுக்கு.
2: அடிப்படையில வாகனத்தையும் உங்களையும் நீங்க நல்லா பாத்துக்கணும் அவ்வளவுதாங்க அதுக்கான ஒரு தீர்வு.

0: புதன்கிழமை இந்த பணம் வந்துவிட்ட பிறகு அது வரவும் தரதுல போறதும் தெரியுதுல அப்படின்ற நபர் நம்ம மத்தியில நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள பற்றி தான் அழைத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
1: ஐஷா வந்திருக்காங்க, சொல்லுங்க ஐஷா, நீங்க அதிகமா செலவு பண்றாளா இல்ல உங்களை சுற்றி யாராவது செலவு பண்றாங்களா?
2: என்னைய சுத்தி ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்னு எங்க அப்பாவும் ஒன்னு என் தங்கச்சியும். அப்பா வந்து எல்லாத்துக்கும் தானம் பண்ணுவாரு.
1: ஐயோ
0: சரி,
2: காசு இருந்தா இன்னைக்கு காலில இருந்தா மத்தியானம் கேட்டா ராக்கெட் மாதிரி பறந்துருச்சுன்றாரு. தங்கச்சி வந்து அவங்களுக்கும் செலவு பண்ணிக்குவாங்க, கூட பிறந்தவங்களுக்கும் செலவு பண்ணிக்குவாங்க, கடன் பண்ண மாட்டாங்க.
1: நல்லதுதானே?
2: நல்லதுதான், ஆனா அவங்களுக்கும் சேமிச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அட் த சேம் டைம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கிறது அவங்களுக்கு நிறையவே இருக்கு.
1: ஆனா இப்ப இருவருமே வந்துட்டு இந்த அனாவசிய செலவை தவிர்த்தரலாம் அப்படின்னு நீங்க நினைத்தா அது என்ன?
2: அப்பா கிட்ட வந்து கொஞ்சம் அவருக்குன்னு கொஞ்சம் சேர்த்து அவருக்குன்னு ஏதாச்சும் வாங்கிக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது.
1: தங்கச்சிக்கு?
2: தங்கச்சிக்கு வந்து ஃபியூச்சருக்கு அவங்க கொஞ்சம் பாத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: ஆக அப்பாவும் தங்கச்சியும் மற்றவர்களுக்கு தானம் தர்மம் இதெல்லாம் செய்யறது ஒரு புறம் இருக்கட்டும், இன்னொரு புறம் அவங்களுடைய எதிர்காலத்துக்காக சேமிக்கணும்ன்றீங்களா?
1: அதான் செலவு அப்படின்றது நமக்கு வந்து நம்ம நம்ம கிட்ட பணம் இருக்கு செலவு பண்றோம் அப்படின்றது ஒன்று. இரண்டாவது திடீர் செலவுகள் வரும் எதிர்பார்க்காத மாதிரி, முதல்ல ஒருத்தவங்க நேர் சொன்ன மாதிரி. அதனால இந்த செலவுகள் அப்படின்றது நம்ம கொஞ்சம் பாத்துக்கோ. இன்றைக்கு வந்து ஒரு 55 வயதுல பணி ஓய்வு பெற்ற ஒரு மலேசியர் பற்றிய கதையை சொல்லியிருந்தோம். 21 நாட்கள்ல 7 லட்சம் ரிங்கிட்ட வந்து அவர் செலவு பண்ணிட்டாரு. வீட்டுல செலவு, வீட்டை வந்து புதுப்பிக்கணும், வாகனம் வாங்கணும், பையனோட பிள்ளைங்களோட கல்யாணத்துக்கு செலவு பண்ணணும் சொல்லி 21 நாட்கள்ல 7 லட்சத்தை செலவு பண்ணிட்டாருங்க. ஐயோ ஐயோ,
0: இதுல என்ன? இரண்டு விஷயங்கள் இருக்கு, ஒன்னு அடிப்படை செலவு, இன்னொன்னு ஆடம்பர செலவு. உங்களுக்கு அடிப்படையும் ஆடம்பரம் இது வந்து பிரித்து பார்த்து திட்டமிட்டு செலவு செய்ய தெரிந்தால் இந்த மாதிரி சிக்கல்ல நம்ம மாட்டி தவிக்கப்படும். குறிப்பாக ஆபத்து அவசர வேலைகள்ல நம்மிடம் கொஞ்சம் சேமிப்பு இருந்தா நம்ம யாருக்கிட்டயே கடன் கேட்க வேண்டாம்.
1: ஆமா, அதுவும் இந்த காலகட்டங்கள்ல முடிந்த அளவுக்கு நம்ம சேமிக்கிறது நல்லது. நாளைக்கு சூழல் எப்படி இருக்கும் தெரியாது அப்படின்ற ஒரு நிலையில இருக்கிறதுனால கொஞ்சமாவது இருக்கிற நேரம் இருக்கும் போதுலாம் பணத்தை கொஞ்சம் நம்ம சேமிச்சுக்குவோம்.
0: உண்டியல வாங்கி கொடுத்துருவோமா?
1: யாருக்கு?
0: எல்லாருக்கும்.
1: சேமிக்க ஆரம்பிக்க சொல்லுவோம். சரி, அடுத்து நம்ம நிகழ்ச்சி இப்ப எங்கேயாவது வெளியில போகும்போது உண்டியல் பரிசா கொடுத்துருவோம் நேர்கள்.

0: தற்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM
1: போக்குவரத்து தகவல்.
2: விடாசலிங்கிலிருந்து சிம்பாங்கம் பண்ணோக்கி செல்லும் வழியில கிலோமீட்டர் 225.1 பார்த்தோம்னா விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குங்க. அந்த விபத்துக்குள்ளான வாகனம் அப்புறப்படுத்தும் பணிகள் தற்போது நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த வழியில தற்பொழுது போக்குவரத்து நெரிசல் இல்லை அப்படின்ற ஒரு விபரத்தை சொல்லியிருக்காங்க. அப்புறமா சுங்கைபுலு மருத்துவமனையிலிருந்து ரவாங் சிலாத்தா நோக்கி செல்லும் வழியில கனரக வாகனம் ஒன்று பழுதாகி இருக்காங்க. கிலோமீட்டர் 453.6 அந்த வழியில போக்குவரத்து நெரிசல் இல்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கூலாயிலிருந்து சென்னாய் நோக்கி செல்லும் வழியில கிலோமீட்டர் 23 கிலோமீட்டர் 20 வரைக்கும் பார்த்தோம்னா மேம்பாட்டு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதை கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கங்க. அந்த வழியில ஒருவேளை நீங்க பயணிக்கிறதா இருந்தா
1: போக்குவரத்து தகவல்.
3: தொடர்ந்து மின்னலை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு நன்றி. இணைந்திருக்க

0: நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்.
1: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
2: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
1: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார், ஒரே பதட்டமா இருக்கு சார்.
2: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
1: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
2: அதிகமாவா? அதிகமானா
1: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பரை கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
2: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
1: சார். நான் பிள்ளைய காணும்னு அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க?
2: பின்ன என்னமா, லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா? நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பில்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
1: புரியுதுங்க சார், சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப
2: புரிஞ்சுகிட்டேன்.
3: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். 2027 வரவு செலவு திட்டம் மடானி பொருளாதாரத்தின் 3 கூறுகளை அடிப்படையாக கொண்டு 10 முதன்மை துறைகளை மையப்படுத்தியும் 13வது மலேசிய திட்டத்தின் முன்னுரிமைகளுக்கு ஏற்பவும் தயாரிக்கப்படுகிறது. அந்த வகையில் வாழ்க்கை செலவின சுமையை குறைப்பது, வருவாயை அதிகரிப்பது, தரமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும்.